ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வினா மாதம் 21 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் புரட்டாசி திங்கள் 26 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 13 தேதி செவ்வாய்க்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணையவழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்களேசை கேட்கலாம், ராகம் கல்யாணி.

மங்கள இசையை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம். அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். குறள் எண் 2. குறள், காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. பொருள், உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி சிறியது என்றாலும் அது இவ்வுலகை விட பெரியதாக கருதப்படும். குறளும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். குறள் எண் 2. குறள், காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. பொருள், உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி சிறியது என்றாலும் அது இவ்வுலகை விட பெரியதாக கருதப்படும். குறளமுதம் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 6 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது இன்று எமது நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி வன உயிரி வாரம் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வன உயிரியல் துறை கௌரவ விரிவுரையாளர் எஸ். வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். காலை 7 மணிக்கு காலை கதிர் நலமுடன் வாழ. பொதுவான உடல்வலி ஏற்பட காரணங்களும் அதன் சிகிச்சை முறைகளும் குறித்து தகவல்களை வழங்குகிறார் இயன்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்கள். தொடர்ந்து திரைகானம், நிறைவாக சட்டம் அறிவோம். தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் குறித்து எஸ். மீனாட்சிபாய் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.

காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 5 பருவம். நிறைவாக அறிவோம் அரசின் திட்டங்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 சக்தி உலா. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருள்மிகு துர்க்கையம்மன் திருக்கோவில் உரை சித்திரம். 9:00 செய்தி சுருக்கம். 9:02 ரெட்ரோ ராகங்கள் டூயட் டிலைட்ஸ். 9:10 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். இன்று காலை 10:30 எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு எல்லாவற்றுக்கும்

ஓர் எல்லை என்பது எவ்வளவு அவசியம்? 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து உலாவரும் தென்றல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள். 2:30 மருத்துவ மலர். விபத்தில் ஏற்படும் காயங்களுக்கான விழிப்புணர்வு குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மனநல மருத்துவர் அனிதா அவர்களுடன் நேர்முகம்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள்.
2: 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நாலடியார் சமண முனிவர்கள் பாடிய ஒரு அற்புதமான தனித்துவம் பெற்ற நூல். திருக்குறளுக்கு இணையாக பேசப்படும் சிறப்பு இதற்குண்டு. ஆளும் வேலும் பள்ளுக்குருதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்பது இதன் பெருமைக்குச் சான்று. சொல்லாய்ந்த நாலடி நானூறும் நன்கு இனிது என்ற வரிகளாலும், பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்ற பாடலினாலும் நாலடியாரின் பெருமையை அறியலாம். தன்மானமும் உயர்ந்த பண்பும் உடைய சான்றோர்கள் தமக்கு எதிரியாகவே இருந்தாலும் அவர் எளிய நிலையை அடைந்திருக்கும் போது துன்புறுத்த மாட்டார்கள் என்ற உயரிய அறத்தை கூறும் நாலடியார் பாடல் இது. பகைவர் பணிவிடம் நோக்கி தகவுடையார், தாமேயும் நாணி தலைமை செல்லார்கானாய், இளம்பிறை ஆயக்கால் திங்களைச் சேரா, தனங்கு அருந்துப்பின் அரா. அதாவது, இயற்கையில் ஒரு வியப்பான உண்மை உண்டு. வானில் உலாவரும் ராகு கேது என்ற பாம்புகள் வானில் முழுநிலவாக, அதாவது பௌர்ணமியாக சந்திரன் ஒளி வீசும் போதுதான் அதை விழுங்கச் செல்லுமாம். அதே சந்திரன் தேய்ந்து மிக மெலிதான இளம்பிறையாக இருக்கும்போது அந்த பாம்பு சந்திரனை தொடக்கூட செய்யாதாம். அதைப்போல உலகத்தில் சிறந்த பண்புகள் உடைய சான்றோர்கள் தங்களுக்கு பகைவர்களாக இருப்பவர்கள் ஏதேனும் ஒரு காரணத்தால் நலிவடைந்து பலமிழந்து பணிந்து போகும் சூழலில் இருந்தால் இதுதான் சமயம் என்று அவர்கள் மீது பாய்ந்து போர் செய்ய மாட்டார்கள். அப்படி செய்ய அவர்களது நற்பண்பே வெட்கப்பட்டு அவர்களை தடுத்து நிறுத்திவிடுமாம். இந்த உன்னதமான வாழ்வியல் நெறிக்கு நம் தமிழ் இலக்கியத்தில் கம்பநாடன் காட்டிய ஒரு நெஞ்சை அள்ளும் போர்க்களக் காட்சி மிகச்சிறந்த ஒப்புமையாகும். இலங்கை போர்க்களத்திலே ராமபிரானும் ராவணனும் நேருக்கு நேர் மோதிக்கொள்கிறார்கள். ராவணன் சாதாரண மனிதரல்ல, 20 தோள்களும் 10 தலைகளும் கொண்ட பேராற்றல் மிக்க வீரன், திசையானைகளை வென்றவர். ஆனால் அன்றைய போரில் ராமபிரானின் கணைகள் ராவணனின் மகுடங்களை சிதறடித்தன. அவரது கையில் இருந்த வில் முறிந்து கீழே விழுகிறது. அவரது தேரும் தகர்க்கப்படுகிறது. பகைவர்களுக்கெல்லாம் நடுக்கத்தை தந்த ராவணன் இப்போது ஆயுதம் ஏதும் இன்றி தேரும் இன்றி வெறும் தரையில் தலை குனிந்து கவசங்களும் அற்று பலமிழந்து நிற்கிறார். ராமர் நினைத்திருந்தால் அன்றே அந்த வினாடியே தன் அம்பை செலுத்தி ராவணனை கொன்றிருக்க முடியும். ஏனெனில் சீதையை சிறையெடுத்த பெரும் பகைவன் போர் என்று வந்துவிட்டால் பகைவனை அழிப்பதுதானே உலக நீதி. ஆனால் அங்கேதான் ராமபிரான் என்ற பண்பாளரின் அறநெறியை நாலடியார் சொன்ன தகவுடையார் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக ராமர் அங்கே நிமிர்ந்து நிற்கிறார். கையில் ஆயுதம் இல்லாமல் பலமிழந்து நிற்கும் எதிரியை தாக்குவது வீரமல்ல, அது அறமும் அல்ல என்று ராமபிரானின் நற்பண்பு அவரை தடுக்கிறது. கம்பன் அந்த இடத்தை அழகாக பாடுகிறார். ஆழ்வகை உற்ற போர்க்களத்து அமரர் வென்றவனை வாழ்வகை உற்ற வில்லியும் நோக்கி வாடினைப் போலும் என்கிறார். ராவணனே, நீ களைத்துப் போய்விட்டாய் போலும் என்று பரிவோடு பார்க்கிறார் ராமபிரான். பார்த்துவிட்டு

0: புகழ்பெற்ற அந்த அறவார்த்தையைச் சொல்கிறார். இன்று போய் நாளை போருக்கு வா. ஆயுதமின்றி நிற்கும் உன்னோடு நான் போர் செய்ய மாட்டேன். இன்று உன்னுடைய அரண்மனைக்குச் செல். நன்றாக ஓய்வெடுத்துக்கொள். புதிய ஆயுதங்களையும் தேரையும் எடுத்துக்கொண்டு நாளை போர்க்களத்திற்கு வா என்று அனுப்பி வைக்கிறார். இப்போது நாலடியார் பாடலையும் இந்த இராமாயணக் கதையையும் ஒப்பிட்டு பார்த்தோமேயானால், இராவணன் இளம்பிரைப் போல பலமிழந்து நின்றபோது ராமபிரான் என்ற பண்பாளர் இராவணனை கொள்ளத்தன் கைகளால் தாக்க முற்படாமல் பின்வாங்கினார். சான்றோர்கள் எப்போதும் பலசாலியோடுதான் மோதுவார்களே தவிர பலவீனமானவர்களை வீழ்த்தி தன் வீரத்தை காட்டமாட்டார்கள் என்பதை எவ்வளவு அழகாக பொருத்துகிறது பாருங்கள் நம் தமிழிலக்கியம். இந்த பாடல் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், நம் வாழ்வில் நமக்கு தீமை செய்தவர்களோ அல்லது நம் எதிரிகளோ பலமிழந்து சிரமத்தில் இருக்கும்போது அவர்களை பழிவாங்க இதுதான் சமயம் என்று நாம் நினைக்கக்கூடாது. அவர்களுக்கு உதவ முடியாவிட்டாலும் அவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி அவர்களை துன்புறுத்தக்கூடாது. அதுவே உண்மையான அறிவுடைமை. இத்தகைய உயரிய பண்பை நாமும் நம் வாழ்வில் கடைபிடிப்போமே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 6:15. நேயர்கள் கேட்க இருப்பது அருளிசை பக்தி பாடல்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள். அருளிசையில் இன்றைய சிந்தனை, நம் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் இல்லாத போது ஏமாற்றங்கள் இருக்காது. கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்ற பகவத்கீதையின் கூற்றுப்படி நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் கடவுளுக்கு அர்ப்பணிப்போடு தூய்மையான எண்ணத்துடன் பலனை எதிர்பார்க்காமல் செய்தால் நம் வாழ்க்கை வளம் பெறும். தொடர்ந்து அடுத்த பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள். அருளிசையின் அடுத்த சிந்தனை, வாழ்க்கையில் வெற்றி பெற உழைப்பு அவசியமான ஒன்று. உறங்குபவன் கனவு காண்பான், உழைப்பவன் கனவை நனவாக்குவான். திருக்குரான் கூறியுள்ளது போல உழைப்புடன் கூடிய பிரார்த்தனைதான் வெற்றி தரும். நாம் உழைத்தால் மட்டுமே அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். உழைத்துக் கொண்டே இருங்கள், இறைவன் உங்களுக்கான வாழ்க்கையை அறியச் செய்வான். தொடர்ந்து அருளிசையின் அடுத்த பாடலை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
3: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
4: பாஸ் இங்க தான் வைன்னு கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன்னு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வை ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
0: நேயர்கள் கேட்க இருப்பது வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் இருந்து தெளிவாக காணப்படும். முதல் 3 நாட்களுக்கு மிக லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 16 முதல் 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 10 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 8 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். வானிலை அறிவிப்பினை கேட்டீர்கள்.

தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். விவசாயிகளுக்கான பொதுவான ஆலோசனை. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும்.

மொட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெஃப் 2 கிராம் லிட்டருக்கு அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி தெளிக்க வேண்டும்.

0: பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை, மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். நேயர்கள், இதுவரை வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நடைபெறும் புளும்பர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சர்வதேச பொருளாதார மற்றும் வர்த்தக சூழல்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. இந்த மாநாட்டின் பல்வேறு அமர்வுகளில் 9 நாடுகளைச் சேர்ந்த அரசு பிரதிநிதிகள், மூத்த மத்திய அமைச்சர்கள் 6 பேர் மற்றும் முன்னணி தொழில்துறை பிரதிநிதிகள் உரையாற்றவுள்ளனர். உலகின் முன்னணி நிறுவனங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட தலைமைச் செயல் அதிகாரிகள் இதில் கலந்து கொள்கின்றனர். 6 மாநிலங்களுக்கு ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இதன்படி கேரள மாநில ஆளுநரும் தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநருமான திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழகத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநில ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர் கேரள மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று திரு பிரஜ்மோகன் ராம் ஒடிசா ஆளுநராகவும் டாக்டர் சுதா யாதவ் கர்நாடக மாநில ஆளுநராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். உத்தராகண்ட் ஆளுநராக திரு தால்சிங் பெசேனும் சிக்கிம் ஆளுநராக திரு துஷ்யந்த் கௌதமும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆந்திரா செல்கிறார். விஜயவாடாவில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை அவர் சந்தித்து பேசவுள்ளார். தென்மாநில நதிகள் இணைப்பு, கிருஷ்ணா நதிநீர் விவகாரம் உள்ளிட்டவை குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆந்திர துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாணையும் திரு விஜய் சந்தித்து பேச உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை காக்கவும் வளர்ச்சித் திட்டங்களை விரைந்து செயல்படுத்தவும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று கூறினார். தமிழகத்தில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையில் அளித்து அதனை தாவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண மாநில அரசு முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உண்ணாவிரதத்தில் ஈடுபடவிருந்த பணியாளர்கள் கைது செய்யப்பட்டது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் இருப்பது ஏற்புடையதல்ல என்றும் திரு சண்முகம் கூறியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் மருத்துவ பணியாளர்கள் சங்க பிரதிநிதிகளை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நவம்பர் 10 பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றார்.
2: பேச்சுவார்த்தையின் மூலமாக அவர்கள் கோரிக்கைகளை சொல்லியிருக்காங்க. நாங்கள் அமைச்சர் குழுக்கிட்ட எடுத்துட்டு போய் நம்ம அரசோட நிதி நிலையை அதையும் நாங்கள் அந்த அவர்

0: தோழர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம். நவம்பர் 10ஆம் தேதி பேச்சுவார்த்தை இருக்க போது நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். போராட்டம் தேவையில்லை. இதன் மூலமாக என்ன சொல்றோம்னா, அனைத்து ஊழியர்கள் நலனுக்காக தான் இந்த அரசு இருக்கு, மக்களுக்காக தான் இந்த அரசு இருக்கு. போராட்டம் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட தேவையில்லை.
1: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் குற்றச்சம்பவங்களும் போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்து வருவதாக கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தாவேக அரசு தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்படும் அளவுக்கு நிர்வாகம் சீர்குலைந்துள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையின் நிலத்தை ஆக்கிரமித்துள்ள 269 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பும் நடைமுறை தொடங்கியுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. 30 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு மனோகரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது அரசு சார்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விலை உயர்வால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய உணவு அமைச்சர், இது பண்டிகை காலங்களில் ஏற்படும் வழக்கமான விலை உயர்வு என்று கூறுவது கண்டனத்திற்கு உரியது என அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற திசை திருப்பும் கருத்துக்களை தவிர்த்து உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விலை உயர்வு ஏற்படும்போது அதனை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுப்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நில சுற்றுச்சுவர் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் இந்த தடுப்புச் சுவரால் சென்னை நகருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று கூறினார். இப்பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு 6 அடி உயர சுற்றுச்சுவரும் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு நடைபாதையும் அமைக்கும் பணி முந்தைய திமுக ஆட்சிக்காலத்தில் தொடங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், அதே தவறை தொடராமல் இந்த திட்டத்தை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இருவரிச் செய்திகள். எஸ்தோனியா நாட்டின் புதிய அதிபராக திருமதி உல்லே மடிஸ் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். இந்தியா ரஷ்யா இடையேயான கூட்டு கடல்சார் பயிற்சி ரஷ்யாவின் விளாடிவோஸ்டோக்கில் இன்று தொடங்கி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சர்வதேச புலிகள் கூட்டமைப்புக்கான புதிய அலுவலக கட்டடத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் நேற்று புதுதில்லியில் திறந்து வைத்தார். ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் திரு மொஹ்சன் ரெசாய், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் நேற்று தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். கோவாவில் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தொடங்கும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்கும் ஊடகவியலாளர்கள் அங்கீகார அட்டையை பெற வரும் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை புரசைவாக்கம் பகுதியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமை வகித்தார். அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் மேம்படுத்தப்பட்ட நாகக்குளம் நடைபாதை மற்றும் பூங்காவை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான் மற்றும் திரு வினோத் திறந்து வைத்தனர். சென்னை பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தசரா திருவிழாவை முன்னிட்டு குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் வரும் 21ஆம் தேதி வரை கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற விலங்குகளை கையாளுபவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாய் கட்டுப்பாட்டு மைய பணியாளர்கள் 168 பேருக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று

0: தொடங்குகிறது. வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து, தன்வி ஷர்மா, லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பெர்க் பொருளாதார மன்றக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி. வன உயிரி வாரம் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வன உயிரியல் துறை கௌரவ விரிவுரையாளர் எஸ் வித்யா அவர்கள் கூறும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது வந்து ஆற்றல் திறன்பாடு. ஆற்றல் திறன்பாடு பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஆற்றல் சேமிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வன உயிரி வாரம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முதல் வாரம் வந்துட்டு வன உயிரி வாரம் அப்படின்னு எல்லாராலையுமே அது வந்துட்டு கடைபிடிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாட்கள்ல இதுவும் ஒன்று. அது வந்துட்டு என்னன்னா ஒரு வாரம் முழுவதுமே வந்துட்டு வன உயிரி வாரம் அப்படின்னு கொண்டாடப்பட்டுட்டு வருது. இதுல வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் அதாவது 2ஆம் தேதி அக்டோபர் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை இது வந்துட்டு கொண்டாடப்படுது. வன உயிரினங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது, அப்புறம் அவற்றின் வாழ்விடங்களை பேணுவது, அப்புறம் இயற்கையை சமநிலையை பாதுகாப்பது போன்ற விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக தான் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து அக்டோபர் 2 முதல் 8 வரை தேசிய வன உயிரி வாரமாக நம்ம வந்துட்டு கொண்டாடிட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீம் வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு விலங்குகளின் வாழ்விடம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அனிமல் ஹேபிட்டட். ஒரு உயிரினம் வந்து தடையின்றி வாழ்வதற்கும் உணவுகளை தேடுவதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் அதற்கு தேவையான சூழல் வழங்கும் இடமே அதன் வாழ்விடம் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு வந்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் காடுகள், அதாவது என்னென்ன வகையான காடுகள்ல அவை வாழும் அப்படி கேட்டீங்க அப்படின்னா, வெப்ப மண்டல பசுமை மாறா காடுகள், அதாவது டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அடர்ந்த மரங்கள் நிறைந்த பகுதி, எடுத்துக்காட்டு மேற்கு தொடர்ச்சி மலை மண்டலம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இலையுதிர் காடுகள், இலையுதிர் காடுகள் வந்து டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும் இலைகளை உதிர்த்து காணப்படும் காடுகள். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளவா இலைகள் வந்துட்டு இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா புல்வெளி சோலை காடுகள், அதாவது ஷோலா கிராஸ்லாண்ட்னு சொல்லுவாங்க. நீலகிரி மற்றும் பழனி மலைப்பகுதிகளில் காணப்படும் தனித்துவமான சூழல் அமைப்பு தான் வந்துட்டு புல்வெளி சோலை காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்துட்டு சதுப்பு நில காடுகள், அதாவது மேங்க்ரோவ்ஸ். கடலுக்கும் ஆற்றுக்கும் சங்கமிக்கும் கரையோர பகுதிகளில் காணப்படக்கூடியது தான் சதுப்பு நில காடுகள். எடுத்துக்காட்டு என்ன எடுத்துக்கலாம், பிச்சாவரம் இந்த மாதிரியான சதுப்பு நில காடுகளை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சொன்ன அந்த 4 வகையான ஹேபிட்டட்ல இருந்து வாழக்கூடிய அனிமல்ஸை வந்துட்டு நம்ம பாதுகாக்கணும் இல்லையா. சரி, இது வந்துட்டு எதனால அழியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதோட வாழ்விடம் சிதைவு, அதாவது ஹேபிட்டட் ஃப்ராக்மெண்டேஷன். மனிதன் வந்து ஆக்கிரமிச்சு அதை நகரமயமாக்கும் போது சாலை, அதாவது இப்படியெல்லாம் அதை வந்துட்டு ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னா சாலை அமைத்தல், அதாவது ஒரு காடுகளுக்கு இடையே வந்துட்டு சாலை அமைக்கும் போது அந்த காடு வந்துட்டு இரண்டா பிரிகிற மாதிரி மிருகங்களுக்கு அது தோணும்ல, அது ஒன்று. அப்புறம் ரயில் பாதை அமைத்தல் போன்ற மிக முக்கியமான காரணத்தை அதை சொல்லலாம். அது மட்டும் அல்லாது இப்போ இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சைட்ல வந்துட்டு விவசாய நிலத்துக்காக அபகரித்தல், அதுக்கப்புறம் வீடுகளை கட்டுதல், இல்லை காட்டேஜை வந்துட்டு பில்ட் பண்ணி வாழ்றது, இதெல்லாமே வந்துட்டு என்னன்னா அதோடைய வாழ்விடத்தை சிதைப்பதற்கான முக்கிய காரணமாக கருதப்படுது.

0: நிலையத்தில் நேரம் 7 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
3: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
4: பொதுவான உடல் வலி ஏற்பட காரணங்களும் அதன் சிகிச்சை முறைகளும் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
5: இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்? ஒவ்வொரு நாளும் உங்கள் உடல் சார்ந்த வலிகளை பத்தி நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமே காரணம், யாரை போய் கேட்டாலும் வந்து கழுத்தில் வலினாலும் சரி, இடுப்பில் வலினாலும் சரி, முட்டியில் வலினாலும் சரி, ஷோல்டரில் வலினாலும் சரி, தேய்மானம் ஆயிடுச்சிங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா எலும்பு தேய்தா, தசைகள் தேய்தா, ஜவ்வு தேய்தா, கேள்வி வருமா வராதா? வரும் இல்லையா? இப்போது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். ஒரு 20-21 வயசில் ஒருத்தங்க என்கிட்ட வராங்க, ஒரு ஆணோ பெண்ணோ என்கிட்ட வராங்க, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, கழுத்தில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வராங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் கழுத்து எலும்பு தேஞ்சி போச்சு அப்படின்றேன். கழுத்து எலும்பு தேஞ்சி போச்சு அப்படின்னா, இப்போ இந்த 20 வயசில் வரவங்களுக்கு கழுத்து எலும்பு தேய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ஒரு 40 வயசு ஆகும்போது உங்களுக்கு கழுத்தே இருக்கக்கூடாது அப்படி தானே? எலும்பு தேயறதா இருந்தா அப்படி தான் இருக்குங்களா? அப்போது என்ன விஷயம் அப்படின்னா, இதில் அந்த மாதிரி எலும்புகள் வந்து தேயாது, எலும்புகளோட பலம் குறையுது, எலும்புகளோட அந்த சைஸ் அதாவது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ட்ரவாக்குள்ளே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவோம். அதாவது அந்த ஒரு ஃபைபர் மாதிரி இருக்கும், அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷனில் ஒரு மூமெண்ட்டில் போய் அதை டைட்டாக பிடிச்சிக்கும். இப்போது ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொரு விஷயம் வந்து டைட்டாக இருக்கும். ஒரு ஆங்கிளில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ஜாஸ்தி கொடுங்கன்னு நம்ம சொல்லி கொடுத்து வச்சுருப்போம். ஒரு வீடு கட்டும்போதோ, ஒரு வேலை செய்யும்போதோ, ஒரு வெல்டிங் பண்ணும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆங்கிளில் ஒரு ஃப்ரேம் அடிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அது உடஞ்சிரும், இந்த இடத்துல டைட்டாக இல்லைன்னா அது உடஞ்சிரும், இந்த இடத்துல ஸ்ட்ராங் இல்லைன்னா அது உடஞ்சிரும்னு சொல்லி ஒரு இது கொடுத்து வச்சுருப்போம். ஆனால் அது மாதிரி ஒரு விஷயத்தை இயற்கையே நமக்கு கொடுத்துருக்கு எலும்பில், ட்ரபாக்குலர் சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதை பொறுத்து நமக்கு வந்து எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, அதுக்குண்டான ப்ராப்பரான நியூட்ரிஷன் இல்லை, ப்ராப்பரான எக்ஸசைஸ் இல்லை, அதுக்குண்டான ரத்த ஓட்டம் சரியாக இல்லை அப்படிங்கும்போது அந்த எலும்பில் வந்து ஒரு வீக்னஸ் வரும், எலும்போட சைஸ் வந்து கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பலம் குறையும். பார்த்தா எலும்பு அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த எலும்போட பலம் வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த பொந்து விழுந்த மரம் மாதிரி ஆயிரும் உங்களுக்கு அந்த தேய்மானம் அப்படின்றது வந்து மரம் மரம் மாதிரி தெரியும் பார்த்தா, ஆனால் பொந்து விழுந்த மரம் மாதிரி ஆயிரும், லைட்டாக அடிப்பட்டாலே வந்து ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா, எலும்பு வந்து ரொம்ப தேஞ்சிருச்சு, எலும்பில் தேயுது அப்படின்னா எலும்பில் பலம் இல்லை, எலும்போட பலம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த தசைகளும் அப்படித்தான், அங்கே இருக்கிற ஜவ்வுகளும் அப்படித்தான். நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுத்து சரியான முறையில் சரியான பொசிஷனில் அதை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது அந்த பலத்தை மெயின்டைன் பண்ணும். நீங்கள் 8 வயசில் எக்ஸசைஸ் பண்ணாலும் அது ஸ்ட்ரென்த் ஆகும், 80 வயசில் எக்ஸசைஸ் பண்ணாலும் அது ஸ்ட்ரென்த் ஆகும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணால் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும், நடக்காமல் இருக்கவே இருக்காது. எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த சதைக்கு கண்டிப்பாக ரத்த ஓட்டம் போகும், ரத்த ஓட்டம்

0: அதிகமாகும்போது அந்த சதையில் வந்து ஒரு புது ஃபைபர் கண்டிப்பாக வரும், உற்பத்தி ஆகும். அப்போ வந்து சதை வந்து பலமாகும், சதை சைஸில் பெருசாகும், கண்டிப்பாக ஆகும். 80 வயசில் எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆகும். அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.
1: பொதுவான உடல் வலி ஏற்பட காரணங்களும் அதன் சிகிச்சை முறைகளும் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: காலைக்கதிர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அண்ணாமலை பாடல் வரிகளில் விஜய் ஆண்டனி இசையமைப்பில் விஜய் ஆண்டனி குரலில் நான் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ். மீனாட்சி பாய் அவர்கள்.
3: இன்னைக்கு நம்ம பேச போறது தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994. ஆர்டினரி சிட்டிசன்னா இருக்கிற உங்களுக்கு இந்த ஆக்ட் எப்படி ஒரு ஸ்ட்ராங் லீகல் டூலா இருக்கும்னு ஒரு 10 minutes கிளியரா புரிய வைக்கிறேன். சி, ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டோட லீகல் ஜெனசிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டோட லீகல் ஜெனசிஸ் என்னன்னா, 1992 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 73rd அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதோட கோர் கோல் என்னன்னா, பவர் டீசென்ட்ரலேஷன். யாரோ சென்னையிலயோ திருச்சியிலயோ உட்காந்துட்டு ஒரு கிராமத்தோட தின தினம் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. சோ இது வந்து லோக்கல் பீப்புளுக்கு லோக்கல் பவர் தரணும்னு அதனாலதான் இந்த ஆக்டை எனாக்ட் பண்ணாங்க. அதுவும் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 பாஸ் பண்ணாங்க. இந்த ஆக்ட் படி ரூரல் அட்மிஷனை 3 tier டிவைட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இஸ் வில்லேஜ் பஞ்சாயத், அதாவது இது கிராஸ் ரூட்ல இருக்க எல்லா பிரச்சனையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ற லெவல் பஞ்சாயத்து யூனியன் சொல்லுவாங்க. இதுல மிட்ல எல்ல கனெக்டிங் நிறைய வில்லேஜஸ் பிளாக் பண்ற லெவல்ஸ்ல வந்து இது இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத், அதாவது இதுதான் வந்து அபெக்ஸ் பாடி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஆல் ஓவரா பிளான் பண்றதுதான் இந்த ஆக்டோட ஸ்பெஷலைசேஷன். அதுவும் இல்லாம எவ்ரி 5 years இல்ல ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மூலமா டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் நடக்கணும்னு இந்த ஆக்ட்ல மேண்டட்டரியா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 3 கிராம சபா பவர், அதாவது கிராம சபா நகரத்துக்கு செக்ஷன் 3 கிராம சபா பவர். இது கிராம சபா நகரத்துக்கா ஒரு மீட்டிங் மட்டும் கிடையாது, அது கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொண்டு வரப்பட ஒரு டைரக்ட் டெமோக்ராசிக் பாடி. அதுவும் செக்ஷன் 3 படி ஊரோட ஆனுவல் ஆடிட் ரிப்போர்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அண்ட் பெனிஃபிஷியரி செக்ஷனுக்கு கிராம சபாவோட அப்ரூவல் தான் மேண்டேட்டரி. அடுத்ததுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, சாச்சுட்டரி ரிசர்வேஷன், இதாவது பெண்களுக்கு 50% மெஜாரிட்டி இருக்கு. இதுல ஜெனரல் ஈக்விட்டிக்காக லோக்கல் பாடி அட்மினிஸ்ட்ரேட்டர்ல 50 seat வந்து உமனுக்கு ரிசர்வ் பண்ணப்பட்டு இருக்கு. இது மட்டுமா, எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்காக பாப்புலேஷன் ரேஷியோ பேஸ் பண்ணி ரிசர்வேஷன் சீட் கொண்டு வந்திருக்காங்க. இது சோசியல் ஜஸ்டிஸ்க்கான ஒரு ஸ்ட்ராங்கான லீகல் ஃபவுண்டேஷனா இருக்கு. சரி, இப்போ பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஒரு ஒர்க்கர் சரியா செய்யலன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு. அதனாலதான் இது ஸ்பெஷலா செக்ஷன் 110 ஆஃப் த ஆக்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, மேண்டேட்டரி டியூட்டிஸ் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி ஒன்னு ரெகுலேட் பண்ணிருக்காங்க. அதுல முதல்ல குடிநீர், அது வந்து சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளைவா எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். தென் தெருவிளக்கு அண்ட் சானிடேஷன், இது மேண்டேட்டரிக்கா மக்களுக்காக கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட் வில்லேஜ் ரோட் மெயின்டெனன்ஸ் அண்ட் தி டிரைனேஜ் செட்டப், இது மக்களுக்காகவும். தென் பர்னிங் ரூரல் கிரவுண்ட் மெயின்டெனன்ஸுமே இருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு பண்றதுக்கான ஆப்ஷனல் மட்டும் கிடையாது, இதெல்லாம் சாச்சுட்டரி ஆப்ளிகேஷன். அதே நேரத்துல செக்ஷன் 171 அண்ட் 172 படி பஞ்சாயத்துக்கு ஹெவி டாக்ஸ் லே பண்ண சாச்சுட்டரி பவர்ஸ் இருக்கு, அதாவது மணி வரி, நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் டாக்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் பப்ளிக் போஸ்ட். டாக்ஸ் கலெக்ட் பண்ணி தான் இது போன்ற பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணணும். இப்போ எல்லாருமே இந்த மாதிரி பஞ்சாயத்துல இருக்கவங்க ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ணா என்ன பண்ணணும்னு கேட்கலாம். அதாவது இதுல இன்னும் ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்காக கொண்டு வரப்பட்டது என்னன்னா, ஆக்ட் படி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இன்ஸ்பெக்டர் ஆஃப் பஞ்சாயத்து. அதுவும் இல்லாம இந்த ஆக்ட்ல செக்ஷன் 205 அண்ட் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் படி ஒரு பிரசிடென்டோ இல்ல மெம்பரோ ஆக்டிவிட்டியா இந்த மாதிரி அவங்க டியூட்டியை வந்து சரியா ஃபாலோ பண்ணலனா கலெக்டருக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பி ஆக்ஷன் எடுக்க லீகல் மிஷினரிஸும் இதுல இருக்கு. அதுவும் எவ்ரி ரூபி ஸ்பெண்ட் பண்ணி பஞ்சாயத்து அதுக்கு வந்து ஆடிட்டா கொடுக்கணும். தென் பப்ளிக் ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கும் சிட்டிசனுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் குறித்த தகவல்கள்

0: வழங்கினார் வழக்கறிஞர் எஸ் மீனாட்சி பாய் அவர்கள்.
1: டயல் பண்ணி டயல் பண்ணி போர் அடிச்சு போச்சா? இனி டைப் பண்ணா போதும், உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் வழியாக உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தினமும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உலாவரும் தென்றல்.
2: இத்துடன் காலை கதிர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வங்கக்கடல் பகுதியில் உள்ள தெற்காசிய நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் உள்துறை அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர். முதல் முறையாக நடைபெறும் இந்த மாநாட்டில் தீவிரவாத ஒழிப்பு, குற்றங்களை தடுத்தல், போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்டவற்றில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. இதுகுறித்து திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை இந்த மாநாடு பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பான வலிமையான பிம்ஸ்டெக் மண்டலத்தை உருவாக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். வேளாண் வளர்ச்சியில் பின்தங்கிய 100 மாவட்டங்களில் வளர்ச்சியை அதிகரிப்பதற்கான திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்டங்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மாநாடு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், அரசு திட்டங்களை ஒருங்கிணைந்து செயல்படுத்தி வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்களின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்தார். நீர் சேமிப்பு, இயற்கை விவசாயம் ஆகியவற்றில் புதுமையான நடைமுறைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உறுதியுடன் செயல்பட்டால் எந்தவொரு இலக்கையும் எளிதில் எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். வேளாண் ஆராய்ச்சி முடிவுகளை களத்தில் செயல்படுத்தி விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் கரும்பு விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து உயர்நிலைக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநிலங்களின் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் திரு பிரலாத் ஜோஷி புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினர். அப்போது பேசிய திரு பிரலாத் ஜோஷி, ஒரு வார காலத்திற்குள் இந்த குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். இக்குழுவில் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். விவசாயிகளின் நலன்களை காக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மிசோரமில் 331 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் மிசோரம் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர், நடப்பு நிதியாண்டில் வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்காக 6,812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மிசோரமில் உட்கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தொழில் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இம்மாநிலத்திற்கு 5 லட்சத்திற்கும் அதிகமான

சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும் இது முன் எப்போதும் இல்லாத சாதனை என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் பேசிய அவர், உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு இடையேயும் இந்திய பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று கூறினார். 2047 ஆண்டுக்குள் நாட்டின் பொருளாதாரம் 30 டிரில்லியன் டாலர் என்ற அளவை எட்டும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சுற்றுலா, வாகன உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவில் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய வாகன உற்பத்தி மையமாக இந்தியா மாறி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்து உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜோனதன் ரெனால்ட்ஸுடன் இணைந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான 8வது அறிவியல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கவுன்சில் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். அப்போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். பருவநிலை மாற்றம், வேளாண்மை, சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, உயிரி தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளும் ஏற்கனவே இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் இதனை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் பங்கேற்கும் நாடகத் திருவிழாவை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழா நாடகக் கலையை ஊக்குவிக்க வகை செய்யும் என்று அவர் தெரிவித்தார். எல்லைகளை கடந்து இதுபோன்ற விழாக்கள் நடைபெறுவது கலாச்சாரத்தை ஒருங்கிணைப்பதாக அவர் கூறினார். வரலாறு, மொழி மற்றும் மரபுகள் வெவ்வேறாக இருந்தாலும் நாடகம் உள்ளிட்ட கலைகள் அனைவரையும் ஒருங்கிணைப்பதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். மலைப்பகுதிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் கிலாங் மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தை அவர் நேற்று தொடங்கி வைத்தார். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் நோய்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் மக்களுக்கு ஏற்படும் நோய்கள் குறித்து தனித்துவமான ஆராய்ச்சிகளை இந்த மையம் மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார். உள்ளூர் மக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் நலவாழ்வை உறுதி செய்வதில் இந்த மையம் முக்கிய பங்காற்றும் என்று அவர் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், உத்தராகண்ட், சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தின் இமயமலை பகுதிகளில் வசிக்கும் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். மீன்வளம் மற்றும் கால்நடை துறையில் இங்கிலாந்து உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து உணவு மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஏஞ்சலா ஏகிலுடன் நேற்று அவர் பேச்சு நடத்தினார். கால்நடை மருத்துவம், ஆராய்ச்சி, மரபணு மற்றும் மேம்பட்ட இனப்பெருக்க தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் அப்போது தெரிவித்தார். கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று இந்தியா வருகிறார். தமது பயணத்தின்போது அவர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும், வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் அனிதா ஆனந்த் அமைச்சருடன் பேச்சு நடத்தவுள்ளார். பீகாரில் கல்வி, சுகாதாரம், மகளிர் மேம்பாடு உள்ளிட்டவை தொடர்பாக 23 திட்டங்களை செயல்படுத்த மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பாட்னாவில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு உறுதுணையாக இருந்து வருவதாக கூறினார். மாநிலத்தில் கடந்த 2014 13 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது 31 அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நிர்வாக தலைமை பொறுப்பில் 25 கடந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பணியாற்றி வருவதற்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறினார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் வசதிகளை மேலும் மேம்படுத்த மாநில அரசு உறுதி பூண்டுள்ளதாக முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். திருப்பதியில் 3,200 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு காணொலி வாயிலாக நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டங்கள் யாத்ரீகர்களுக்கான தங்குமிடம், போக்குவரத்து மற்றும் மருத்துவ சேவைகளை மேலும் எளிதாக்கும் என்று அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுலா ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் உலகத்தரம் வாய்ந்த ஆன்மீக தலமாக திருப்பதி மேம்படுத்தப்படும் என்று

0: திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார்.
1: தேசிய சீனியர் ஹாக்கிப் போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. ஜான்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாம் நாளான நேற்று பீகார் அணி 4-3 என்ற கோல் கணக்கில் ஆந்திராவை வென்றது. ராஜஸ்தான் 6-2 என்ற கோல் கணக்கில் குஜராத்தை வென்றது. மிசோரம் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஜம்மு காஷ்மீரை வென்றது. கேரளா, சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் தெலங்கானா அணிகளுக்கு இடையேயான ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கிப் போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 7:25. நேயர்கள் கேட்க இருப்பது குட் மார்னிங் நீலகிரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். நேர்கள் அனைவருக்கும் ஒரு இனிமையான மகிழ்ச்சியான காலை வணக்கத்துடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். நேற்றைய கவலைகளை மறந்துவிட்டு இன்றைய நாளை நம்பிக்கையுடன் ஆரம்பிக்க வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

நேயர்கள் இணைந்திருப்பது குட் மார்னிங் நீல்கிரிஸ். ஸோ இன்றைக்கு நிகழ்ச்சியில் நேற்று அப்படின்றது ஒரு முடிந்து போன வாழ்க்கை. நம்ம என்ன தான் நினச்சாலும் நேற்று நடந்ததை வந்து நம்மளால் சரி பண்ண முடியாது. அதே போல் நாளை அப்படின்றதும் ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. ஸோ இன்னைக்கு தான் நம்ம கையில் கிடச்சிருக்க ஒரு நிஜம், ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைய வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம யாரு கூடவும் கம்பேர் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா இரவும் நமக்கு அவசியம், பகலும் அவசியம். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணால் அது வந்து நல்லா இருக்காது. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்பு இருக்கும், ஒரு குணம் இருக்கும், ஒரு இயற்கையிலே ஒரு சில பிற குணங்கள் இருக்கும். ஸோ நம்ம யார் கூடவும் கம்பேர் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையை நம்ம சிறப்பாக வாழ முயற்சிக்கணும். அடுத்ததாக பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அப்படின்றது யாருக்குமே இல்லை. நம்ம நினைப்போம் ஒருத்தரை பார்த்து அவர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்களுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால் அந்த பிரச்சனைகளை தாண்டி எப்படி வாழணும் அப்படின்ற வழியை கண்டுபிடிச்சாலே நம்ம சந்தோஷமாக வாழலாம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ரொம்பவே மகிழ்ச்சியுடனும் ஒரு பாசிட்டிவ் வைபோடையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எதுக்கெடுத்தாலும் ஐயோ இன்னைக்கு இது நடக்காது, இது நம்மளால் முடியாது, இது செய்வோமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. நம்ம முடியாதுன்ற விஷயத்தை எங்கே ஒரு முனையில் யாரோ ஒருத்தர் தினமும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் வைபோட நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியோட, ஒரு அழகான புன்னகையோட, யாரை பார்த்தாலும் ஒரு சிரிப்போட இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணி இன்றைய நாள் வந்து உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்களுடன் குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: உமாதேவி பாடல் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் அனந்தோ, பிரதீப் குமார் மற்றும் ஸ்வேதா மோகன் இணைந்து பாடிய பாடல் கபாலி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நீல்கரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
1: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்.
2: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி

அமைதியை கலைத்துக் கொண்டு திடீரென்று இப்படி பேச்சை தொடங்கிய அவரை ஏறிட்டு பார்த்துவிட்டு பின்பு மெல்ல பதில் கூறினான் இளங்குமரன். பொருள்களை இழப்பதற்காக துயரப்படுவதும் அடைவதற்காக மகிழ்வு கொள்வதும் சிறிய காரியங்கள். நம்மோடு பற்றும் பாசமும் வைத்து நீண்ட உறவாக பழகிவிட்ட ஒருவரது உயிர் நம் கண்காண அழிந்தால் அதற்காக நாம் குமுறி துக்கப்படுவதை மட்டும் தான் கைவிட முடிவதில்லை. அப்படி உயிர் தொடர்புடையதாக வரும் பற்று பாசங்களை கூட வென்று நிற்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். சில சமயங்களில் ஞானத்தின் பலமிருந்தும் அத்தகைய துக்கங்களை வெல்ல முடியாமல் நாமே இருண்டு போய் கண்கலங்கி மலைத்து மேலே நடக்க முடியாமல் நின்றுவிடுகிறோம். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது இளங்குமரனும் தான் நடப்பதை நிறுத்தி கொண்டு கண்கலங்கி போயிருந்தான். அவனுடைய சொற்கள் நலிந்து உணர்ச்சி வசப்பட்டிருந்தன. அவன் மேல் நிறைந்த அனுதாபத்தோடு அருகில் சென்று தழுவி கொண்டார் வளநாடுடையார். எவ்வளவு பெரிய ஞானியாயிருந்தாலும் நெகிழ்ந்த உணர்ச்சிகளை எதிரெதிரே சந்திப்பது இயலாத காரியம் தம்பி. மனைவி தூங்கும்போது எழுந்து வெளியேறி உலகத்திற்கு துக்க நிவாரணம் காண வந்த புத்தனும், காதிற் கிழத்தி காட்டில் உறங்கும் போது எழுந்திருந்து ஓடிப்போன நளனும் உணர்ச்சிகளை எதிரே சந்திப்பதற்கு பயந்து கொண்டுதானே அப்படி புறப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் கூறியதை அவன் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அருட்செல்வ முனிவருடைய ஞாபகமே அவனை கண்கலங்க செய்திருக்கிறது என்று தெரிந்தது. அந்த கலக்கத்தையே வாயிலாக பயன்படுத்தி கொண்டு தன் மனதில் இருப்பதை அவனுக்கு சொல்லிவிட எண்ணினார் வளநாடுடையார். இழந்த பொருள்களை திரும்ப பெறுவதே இன்பமானால் இழந்த உயிரையே திரும்ப பெறுவது இணை கூற முடியாத பேரின்பமாக அல்லவா இருக்கும் என்று கூறிவிட்டு அவன் முகத்தை கூர்ந்து நோக்கினார் அவர். அதில் தவிப்பும் ஏக்கமும் தெரிவதற்கு பயந்து கொண்டே தெரிவது போல மெல்லத் தெரிந்தன. ஐயா, அருட்செல்வ முனிவருடைய ஞாபகத்தை இன்று நீங்கள் என்னிடம் உண்டாக்கியிருக்க வேண்டாம். எந்தவிதமான உணர்ச்சிகளை எதிரே சந்திப்பது தாங்க முடியாதது என்று கருதுகிறீர்களோ அதேவிதமான உணர்ச்சிகளை நான் இன்று சந்திக்கும்படி செய்துவிட்டீர்கள். அருட்செல்வ முனிவருடைய நினைவு வரும்போது அதைத் தொடர்ந்து வேறு பல நினைவுகளும் என்னை சூழ்கின்றன. முள்ளில் வீழ்ந்த ஆடையை மேலே எடுக்க இயலாதது போல இப்போது என்னை சூழ்ந்திருக்கும் பழம் பாசங்களிலிருந்து மனதை மேலே கொண்டு போக முடியாமல் தவிக்கிறேன் நான். இப்படி ஒரு நிலையை இவ்வளவு தொலைவு அழைத்து கொண்டு வந்து நீங்கள் எனக்கு ஏற்படுத்தியிருக்க வேண்டாம். அவனுடைய வார்த்தைகளை கேட்டு என்ன மறுமொழி கூறுவது என்று சில கணங்கள் வளநாடுடைய தயங்கினார். பாசங்கள் உன்னை நெருங்குவதாய் நீயாக எண்ணி கலங்காத இளங்குமரா. உன்னுடைய பாசமும் இரக்கமும் எவை காரணமின்றி தோன்றி உன்னை வருத்துகின்றனவோ அவற்றையே மீண்டும் நீ காணப்போகிற வேளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எவற்றுக்காக இத்தனை ஆண்டுகளாக மனதிற்குள்ளேயே துக்கம் கொண்டாடினாயோ அவற்றை மீண்டும் மறுபிறவையாக காண்பது போல் எதிரே கண்டு இழந்த நம்பிக்கைகளையெல்லாம் அடையப் போகிறாய். நாளைக்கு புத்த நியாயத்தின் ஒளி மட்டுமின்றி உன் வாழ்விலும் நம்பிக்கைகளின் ஒளி பரவப்போகிறது என்று அவர் இளங்குமரனிடம் கூறிக்கொண்டிருந்த பொழுது அந்த வீதியின் மேற்புறத்து மாளிகையிலிருந்து காற்றில் நழுவினார் போல ஒளிமிக்க முத்துமாலை ஒன்று அவன் தோளில் நழுவி வந்து விழுந்தது. அவனும் வளநாடுடையாரும் மேலே நிமிர்ந்து பார்த்தார்கள். அப்படி பார்த்தபோது நாகதெய்வ கோட்டத்தின் அருகே இருந்து மிகப்பெரிய மாளிகை ஒன்றின் மாடத்திலிருந்து ஓர் இளைஞன் கீழே குடிந்து அவர்களையே கவனித்துக் கொண்டு நின்றான். அவனுடைய வலது கையில் சரம் சரமாக இன்னும் பல முத்துமாலைகள் இருந்தன. அவன் அந்த மாளிகையின் மதலை மாடமாகிய கொடுங்கையின் முன்புறம் விழா நாளுக்காக செய்யும் அலங்காரங்களை செய்து கொண்டிருந்தான் போலிருக்கிறது. மாடத்தின் முன்புறம் நல்ல நாட்களில் மங்கள அடையாளமாக கட்டப்படும் நாட்குடிகளும் முத்து தாமங்களும் தொங்கின. அந்த மாடத்தையும் அதே போலவே அங்கீகரிக்கப்பட்ட வேறு பல மாடங்கள் அடங்கிய அதன் முழு தோற்றத்தையும் பார்த்தால் அது ஏதோ பெரிய ரத்ன வணிகருடைய இல்லம் போல் விளங்கியது. முத்துமாலை கை நழுவி வீதியில் சென்று கொண்டிருந்த அவர்கள் தோளில் விழுந்து விட்டதற்காக அந்த இளைஞனும் தன்னைத்தானே கடிந்து கொள்கிறவனைப் போல முகத்தில் நாணம் தெரிய நின்றான். பின்பு விரைவாக கீழே இறங்கி வந்தான். நாகநாட்டு இளைஞர்களுக்கே உரிய ஒளிமிக்க தோற்றமுடையவனாய் இருந்தான் அவன். யாரோ புத்த பூர்ணிமை நாளுக்காக தனது மாளிகை மாடங்களை முத்து தோரணங்களால் அலங்காரம் செய்து கொண்டிருந்த போது கையில் இருந்த முத்து தாமங்களில் ஒன்றை கீழே நழுவ விட்டு விட்டார்கள் போலிருக்கிறது என்று எண்ணி அந்த முத்துச்சரத்தை அதற்குரியவனிடம் சேர்ப்பதற்காக தயங்கி நின்றான் இளங்குமரன். ஆனால் இப்போது அவன் நினையாத வேறொரு காரியத்தை செய்தார் வளநாடுடையார். மேலே மதலை மாடத்திலிருந்து முத்துமாலையை வாங்கிக் கொண்டு போவதற்காக கீழே இறங்கி வந்த இளைஞன் அருகில் வந்ததும், குலவதி, நாங்கள் உள்ளே வரலாமல்லவா என்று சுபாவமாக அவனிடம் வினவினார் வளநாடுடையார். குலபதி என்று அழைக்கப்பட்ட அந்த அழகிய நாக இளைஞனுடைய

முகத்தில் வளநாடுடையாரின் கேள்வியை செவியுற்ற பின் புன்முறுவல் மலர்ந்தது. அந்த புன்முறுவல் இன்னும் நன்றாக மலர்ந்து பெருமுறுவலாகிய முகபாவத்துடன் இளங்குமரனையும் அவரையும் நோக்கி கைகூப்பினான் அவன். நன்றாக வரலாம் ஐயா, ஒவ்வொரு கணமும் உங்களுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்று மறுமொழி கூறினான் குலபதி என்று கூப்பிடப்பட்ட அழகன். இதோ உங்களுடைய முத்துமாலை என்று இளங்குமரன் அவனிடம் தன்மேல் நழுவி விழுந்த முத்துமாலையை திருப்பிக் கொடுக்க முற்பட்டதும், அந்த மாலை இனிமேல் உங்களுடையதுதான். எப்போது உங்கள் தோளில் விழுந்துவிட்டதோ அப்புறம் உங்களுக்குரியதுதானே என்று சிரித்தபடி மறுத்துவிட்டு குலபதி அவர்களை அந்த மாளிகைக்குள்ளே அழைத்து கொண்டு போனான்.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா. பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 5 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: மனதில் ஓடும் எண்ணங்களுக்கு வண்ணம் கொடுக்கும் நேரம். ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு புது கதை சொல்லும். ஒவ்வொரு நாளும் ஒரு புது எண்ணம், ஒரு புது வண்ணம். உங்கள் சிந்தனைக்கு வண்ணம் தீட்டும் நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். தினமும் காலை 10:30 உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எண்ண அலைகளை சிந்திப்போம், பகிர்வோம். நேயர்களே, எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேப்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்டு மகிழலாம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது குட் மார்னிங் நீல்கரிஸ். குட் மார்னிங் நீல்கரிஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த தகவல், ரீசெண்டா இந்த மாதம் வந்து 2026 நோபல் பரிசை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த பரிசுகளை எந்த துறையில யார் யார் வாங்கியிருக்கா அப்படின்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல மருத்துவத்துறையை சார்ந்த அந்த நோபல் பரிசு வந்து 3 விஞ்ஞானிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரல் டீசர் அப்படின்றவருக்கும், பீட்டர் ஹெகமன் அப்படின்றவருக்கும், ஜார்ஜ் நகல் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒளியால கட்டுப்படுத்தப்படும் அந்த அயனிகள், ஆப்டோஜெனடிக்ஸ் தொடர்பான கண்டுபிடிப்புகளுக்காக இந்த நோபல் பரிசு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்டோஜெனடிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நரம்பு செல்களின் செயல்பாட்டை கட்டுப்படுத்த ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம். அடுத்ததா இயற்பியலுக்கான நோபல் பரிசு, வானியல் தோற்றம் கொண்ட உயர் ஆற்றல் இந்த நியூட்ரினோக்களை கண்டுபிடித்ததற்காக பெல்ஜிய துகள் இயற்பியலாளர் பிரான்சிஸ் ஹல்சனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா வேதியியலுக்கான நோபல் பரிசு, சமசீரற்ற கரிம தொகுப்பில் நேர்கோடற்ற விளைவுகள் மற்றும் தன் வினையூக்கத்தை கண்டுபிடித்ததற்காக ஹென்றி பி ககன் அப்படின்றவருக்கும், கென்சோ சோய் ஆகியோருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா இலக்கியத்திற்கான நோபல் பரிசு, செவ்வியல் மரபுடன் விளையாட்டுத்தனமான உரையாடலில் ஈடுபட்டு சமகால இலக்கியத்திற்கு புதிய வடிவங்களை உருவாக்கிய துணிச்சலுக்காக 2026 இலக்கிய நோபல் பரிசு கெனடிய எழுத்தாளர் ஆன் கர்சன் அப்படின்றவங்க கொடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தது பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு, அமெரிக்காவில் பிறந்த இந்த பொருளாதார வல்லுநர்களான ராபர்ட் இ ஹால் மற்றும் மைக்கேல் ஹுட்ஃபோர்ட் அப்படின்றவங்க கொடுத்திருக்காங்க. ஸோ அடுத்ததா அமைதிக்கான நோபல் பரிசு வென்று நவநீதம் பிள்ளை, இவங்க வந்து தமிழ் வம்சாவளியை சேர்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு சர்வதேச சட்டம் மற்றும் மனித உரிமைகளுக்காக ஆற்றிய பங்களிப்புக்காக இவங்களுக்கு நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க. குட் மார்னிங் நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. அறிவோம் அரசின் திட்டங்கள். இந்நிகழ்ச்சியில் இன்று தமிழ்நாடு பசுமை இயக்கம் திட்டம் பற்றிய தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். மரங்கள் மற்றும் காடுகள் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மிகவும் முக்கியமானவை. மரங்கள் நமக்கு ஆக்சிஜன், நிழல், உணவு மற்றும் பல்வேறு பொருட்களை வழங்குகின்றன. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைப்பதற்கும் மரங்களை அதிகமாக வளர்ப்பது அவசியம். இதற்காக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு பசுமை இயக்கம் என்ற முக்கியமான முயற்சியை மேற்கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டின் பசுமை பரப்பை அதிகரிப்பதும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமாகும். இதன் மூலம் அதிக அளவில் மரக்கன்றுகளை நடுதல், காடுகளை பாதுகாத்தல், மரங்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல், இயற்கை வளங்களை பாதுகாத்தல், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளுதல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகள் நடப்படுகின்றன. அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், சாலையோரங்கள் மற்றும் பொது இடங்களில் மரங்களை வளர்ப்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. நடப்பட்ட மரக்கன்றுகளை தொடர்ந்து பராமரிப்பதும் மிகவும் முக்கியம். காடுகள் இயற்கையின் முக்கியமான சொத்தாகும். காடுகள் அழிக்கப்படுவதால் மண்ணரிப்பு, வெப்பநிலை உயர்வு, வனவிலங்குகளின் வாழ்விட இழப்பு போன்ற பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. எனவே புதிய மரங்களை வளர்ப்பதுடன் ஏற்கனவே உள்ள காடுகளையும் பாதுகாப்பது இந்த திட்டத்தின் முக்கிய பகுதியாகும். மரங்கள் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி சுற்றுச்சூழலுக்கு உதவுகின்றன. மேலும் மண்ணை பாதுகாக்கவும் நீர் சுழற்சிக்கும் உதவுவதும் மரங்களின் முக்கிய பங்காகும். அதனால் பசுமை பரப்பை அதிகரிப்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மிகவும் அவசியமானது. காடுகள் பல விலங்குகள் மற்றும் பறவைகளின் வாழ்விடமாக உள்ளன. காடுகளை பாதுகாப்பதன் மூலம் வனவிலங்குகளின் வாழ்விடங்களையும் பாதுகாக்க முடியும். இதனால் பசுமை திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பிற்கும் மறைமுகமாக உதவுகிறது. இந்த திட்டத்தில் மாணவர்களும் முக்கிய பங்கு வகிக்க முடியும். மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நடலாம், நடப்பட்ட மரங்களை பராமரிக்கலாம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம், தேவையில்லாமல் மரங்களை வெட்டுவதை தவிர்க்கலாம், தண்ணீரை வீணாக்காமல் பாதுகாக்கலாம். அரசு மட்டும் முயற்சி செய்தால் போதாது, பொதுமக்களும் இணைந்து செயல்பட வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் தங்களால் முடிந்த அளவு மரங்களை வளர்த்து அவற்றை பாதுகாக்க வேண்டும். இயற்கை நமக்கு கிடைத்த மிகப்பெரிய செல்வமாகும். மரங்களை வளர்ப்பது என்பது நமது எதிர்காலத்தை பாதுகாப்பதாகும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், சுற்றுச்சூழலை காப்போம், எதிர்காலத்தை பாதுகாப்போம். நேர்கள் இதுவரை அறிவோம் அரசின் திட்டங்கள் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பசுமை இயக்கம் திட்டம் பற்றிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குட் மார்னிங் இல்கரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் நிகழ்ச்சியில். உங்களுக்கான அடுத்த தகவல் வந்து இன்னைக்கு அக்டோபர் 13 இன்னைக்கு வந்து நம்ம சர்வதேச இயற்கை பேரிடர் இடர்குறிப்பு தினத்தை சிறப்பிக்கிறோம். ஸோ பேரிடர் அப்படின்னாலே நமக்கு ஒரு பயம் தான் வரும். வெள்ளம், புயல், நிலநடுக்கம், நிலச்சரிவு, வறட்சி இவை எல்லாமே வந்து இயற்கை நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஐக்கிய நாடுகள் சபை வந்து 1989 வந்து இந்த நாளை அறிவிச்சிச்சு. என்ன நாள் அப்படின்னாக்கா இந்த அக்டோபர் 13 இயற்கை பேரிடர் குறைப்பு தினம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரிடரை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு தினமா இதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன், ஒரு புயல் வருது அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம்? புயல் வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடு நம்ம சுத்தியிருக்க இடமெல்லாம் பாதிச்சதுக்கு அப்புறம்

பார்த்தா அதை வந்து நம்ம சரி செய்ய முயற்சி பண்றோம். ஆனா அப்படி பண்ணாம அந்த ஒரு டிசாஸ்டர் ஒரு பேரிடர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து மரங்களை வெட்டி வீட்டை வலுப்படுத்துறது, ஒரு பெரிய செலவு இல்லாம உயிரிழப்பதெல்லாம் ஏற்படாம வந்து தவிர்க்கலாம். நம்ம வந்து தடுக்கிறது தான் ஒரு சிறந்த நிவாரணம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சிறந்த முயற்சின்னு கூட சொல்லலாம். அதுதான் இந்த நாளோட கருத்து. வந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் ஹெல்ப் பண்ணி பாதுகாக்கிறத விட இந்த பேரிடர் வராம தடுக்கிறது தான் இதோட மையப்பொருளா கருதப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மூணு விஷயங்கள் முக்கியமா கருதப்படுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னெச்சரிக்கை. முன்னெச்சரிக்கை அப்படின்னா எப்போ வந்து இந்த புயல் மழையெல்லாம் வருது அப்படின்ற வானிலை அறிக்கையை நம்ம தெரிஞ்சுக்கணும். டிவியில் இந்த கவர்மெண்ட்லாம் சொல்கிற நியூஸை வந்து நம்ம கேட்டு அலர்ட்டாக இருந்துக்கணும். அடுத்தது தயார் நிலை. வீட்டில் எப்போவுமே நம்ம வந்து அந்த மந்த்லாம் வரும்போது கரெக்டாக அதுக்காக நம்ம வந்து தயார் நிலையில் இருக்கணும். ஒரு எமர்ஜென்சி பேகு, மெடிக்கல் கிட்டு, அதுக்கப்புறமா டார்ச்சு, நமக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் நம்ம வச்சுக்கணும். அடுத்தது விழிப்புணர்வு நம்மக்கிட்ட கட்டாயமாக இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பெரிய மழை வந்தால் என்ன பண்ணும், வெள்ளம் வந்தால் என்ன பண்ணும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கணும். ஸோ இந்த நவீன காலத்தில் வந்து காலநிலை மாற்றத்தால் பேரிடர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே தான் வருது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த சென்னையில் ஏற்படுற அந்த வெள்ளம், இப்போ ரீசெண்டாக இந்த வயநாடு நிலச்சரிவு, இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த நிலச்சரிவு டைமில் அந்த வீடுகள் எவ்வளோ பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு, எப்படி அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போச்சு, அதெல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு பாதுகாப்பு அப்படின்றது நம்ம வீட்டிலேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தவொன்னே எல்லாத்தையும் மாற்றிட முடியாது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். ஸோ இன்றைக்கு இந்த அக்டோபர் 13 அன்றைக்கு நம்ம உறுதி எடுக்கலாம், இயற்கையோடு மோதாமல் நம்ம இயற்கையோடு இணைந்து வாழணும், நிறைய மரங்களை வளர்க்கணும், இயற்கையை அழிக்காமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கணும், எப்போவுமே விழிப்புணர்வோடு அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குட் மார்னிங் கிறிஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

கேட்ட பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் ஆதவன் திரைப்படத்தில் இருந்தொழித்தது. நேயர்கள் கேட்டரசு கொண்டிருப்பது குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த ஒரு புதிய தகவல். அதிக காலம் உயிர் வாழ்ற ஒரு ஆமையை பத்தி தான் சொல்ல போறேன். அந்த ஆமைக்கு எத்தனை வயது இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா நம்மளால கெஸ் பண்ண முடியாதுங்க. அந்த ஆமைக்கு வந்து இந்த உலகத்துல அதிக நாள் வாழக்கூடிய ஆமையோட வயது 194. சோ இந்த ஆமைக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜொனாதன். இந்த ஆமை வந்து 1832 பிறந்துச்சாங்க. அப்போ வந்து நம்ம நாடு ஆங்கிலேயர் ஆட்சியில இருந்திருக்கு. அப்போ மின்சாரம் கூட வந்து சரியா கண்டுபிடிக்கப்படல. சார்லஸ் டார்வின்லாம் அந்த பரிணாம கொள்கையை எழுதிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காலத்தில் பிறந்திருக்கு இந்த ஆமை. இப்போ இந்த ஆமை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்தில் செயின்ட் ஹெலனா அப்படின்ற ஒரு குட்டி தீவு இருக்காமா, அங்கே வந்து கவர்னர் வீட்டு தோட்டத்தில் வந்துட்டு ஒரு ராஜா மாதிரி இந்த ஆமை வாழ்ந்துட்டுருக்கு. டெய்லி இந்த ஆமைக்கு கேரட்டு முட்டைகோஸ் அப்படின்ற வெஜிடேரியன் உணவுப் பொருட்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஜாலியாக இதை வந்து காலையில் நடந்து வந்து வெயிலில் உட்காந்து வெயில் காஞ்சிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆமை வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் கூட அதிக காலம் உயிர் வாழும் ஆமை அப்படின்னு சொல்லிட்டு இடம் பிடிச்சிருக்கு. இதை வந்து 1882 வந்து ஒரு தீவுலேருந்து ஒரு பரிசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த தீவுலேருந்து கொண்டு வரும்போதே இந்த ஆமைக்கு 50 இருந்திருக்கு. ஸோ இது எப்படி இவ்வளோ நாள் அப்படி வாழுது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். 70-80 நம்மளாம் வந்து தள்ளாடுறோம். ஸோ இந்த ஆமை 194 எப்படி வாழுது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அந்த ஆராய்ச்சி இந்த அக்டோபர் மாதம் 7 வந்து சயின்ஸ் அட்வான்ஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகையில் இதோட முடிவு வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜொனாதன் அப்படின்ற ஆமையோட வாயிலிருந்து செல்லை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 287 விசேஷமான ஜீன்கள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஒன்று வந்து நம்ம உடம்புல டிஎன்ஏ உடஞ்சா அதை ஒட்ட வைக்கிற ஒரு விசேஷமான ஜீன். செகண்ட் ஒன் வந்து உடலில் வீக்கம் ஏற்பட்டால் அதை தானாக குறைச்சிடுமா. தேர்ட் ஒன் வந்து சர்க்கரை அளவு இந்த இன்சுலின் அதெல்லாம் வந்து கரெக்டாக கட்டுப்பாடோடு வச்சுக்குமா. ஃபோர்த் ஒன் கேன்சர் வராமல் பாதுகாக்குமா. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால தான் இந்த ஆமை இவ்வளோ நாள் வாழ்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு வந்து வயதாக வயதாக இந்த ஜீன்களை ஆன் ஆஃப் செய்கிற அந்த செல்கள் வந்து பாதிச்சிடுமா. ஸோ இந்த ஆமைக்கு அது இப்போவுமே வந்து ஒரு 10 இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு வந்து ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎன்ஏ தேய்மானமே இல்லாமல் இந்த ஆமை இருக்குதாமா. ஸோ இந்த விஞ்ஞானிகளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆமை வந்து எங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி பொருள் இல்லை, எங்களோட ஒரு ஃப்ரெண்டு. இதுகிட்டருந்து மனிதர்கள் வந்து எப்படி நீண்ட நாள் உயிர் வாழலாம் அப்படின்ற ரகசியத்தை நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்ற ஒரு சூப்பரான 194 வாழ்கிற ஒரு ஆமையோட பேர் ஜொனாதன். அது இன்னும் உயிரோடு இருக்குது அப்படின்ற ஒரு அருமையான தகவலோட குட் மார்னிங் நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை கேட்டு ரசிக்கலாம். டாக்டர் திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடல் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பில் டாக்டர் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேயர்கள், இதுவரை குட் மார்னிங் இங்கிலீஷ் நிகழ்ச்சியில அருமையான தகவல்களோட அருமையான பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. கேட்ட பாடலுடன் குட் மார்னிங் இங்கிலீஷ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: கேட்கவிருப்பது சக்தி உலா.
1: ஆயிரம் கண்கள் உடையவளே, ஆதிசக்தி அவள் பெரியவளே.
0: இன்று நவ துர்க்கைகள் ஆலயம்.
1: துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும்.
0: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அமைந்துள்ள மாகாளியம்மன் என்ற துர்க்கையம்மன் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம்.
1: ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே, தாய் போல் நம்மை காப்பவளே.
2: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சிவஸ்ரீ கணேசையர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகாவில் உள்ள ஸ்ரீ துர்க்கையம்மன் திருக்கோவில் தலைமை அர்ச்சகராக பணிபுரிகின்றேன். இத்திருக்கோயிலானது இந்து சமய அறநடைத்துறையின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப பாரம்பரியமான வரலாறு அந்த கோயிலுக்கு உண்டு. இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள் மட்டும் நீ பார்க்க முடியும். நவ துர்க்கைகள் அப்படின்னு சொல்ற நவசக்திகள் இந்த ஆலயத்தில் வந்து விக்கிர வடிவில் இருக்கிறாங்க. அது போக மூலவர் மூலஸ்தானத்தில் துர்க்கையம்மன் வீட்டில் இருப்பது மிக மிக சிறப்பான ஒன்று. இங்கே மட்டும்தான் சாந்த துர்க்கையாக அமைதிய வடிவாக மூலஸ்தானத்தில் அம்பாள் இருப்பது மிகப்பெரிய ஒரு ஸ்தல வரலாறு, ஒரு சிறப்புன்னு நம்ம ஆலயம் சொல்லலாம். அந்த அம்பாளை சுற்றி கோஷ்டம் சொல்லக்கூடிய பரிவாரமாக நவ துர்க்கைகள் வீட்டிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜல துர்க்கை, ஸ்தல துர்க்கை, விஷ்ணு துர்க்கை, அக்னி துர்க்கை, ருத்ர துர்க்கை, சூரிய துர்க்கை, பிரம்ம துர்க்கை, வன துர்க்கை, மகா துர்க்கை அப்படிங்கிற நவசக்திகள் இங்கே இருக்கிறது ரொம்ப சிறப்பு.

இந்த ஆலயத்திலிருந்து பார்த்தோம்னா சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமியும் லட்சுமி நரசிம்மரும் ஒரே கல்லால் வடிவமைச்சு ஒரே அமைப்பில் இருக்கிறாங்க. அதுபோக நவகிரகங்கள் வந்து பார்த்தோம்னா தம்பதிய சமேதமா, அதுபோக காலபேரர், காலபேரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64 வடிவங்கள் உண்டு அவரோட பேரில். அதுல வந்து பாத்தீங்கன்னா விஜயஸ்ரீ காலபேரவர் அப்படிங்கிற பேர்ல இங்க எழுந்திருக்கிறாரு. விஜயம்னாவே வெற்றி. கோயில வந்து கொடிமரம் உண்டு, கொடிமரம் இருந்தாவே கண்டிப்பாக உற்சவங்கள் நடைபெறும். இந்த ஆலயத்துல இரண்டு வகையான உற்சவங்கள், ஒன்னு ஆடி மாதம் வரக்கூடிய ஆடிப்பூரம், திருவாடிப்பூரம் சொல்லுவோம். அடுத்து விமரிசையாக நடக்கூடிய பண்டிகையும் சொல்ல போனா நவராத்திரி. நவராத்திரி வந்து நமக்கு தெரியும் 9 நாள், விஜயதசமியுடன் சேர்த்து 10 நாளாக மிக சிறப்பாக கொண்டாடுவோம். நவராத்திரி ஆரம்பிக்கப்படும் பொழுது சிறப்பாக கோ பூஜையிலிருந்து ஆரம்பித்து கொடிமரத்தில் கொடிமரம் அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு கையோட வந்து பார்த்தீங்கன்னா குழு, நவராத்திரி வந்து குழு தானே சிறப்பு. அந்த குழு படிகள் அமைச்சு தெய்வத்தில் என்னென்ன வடிவங்கள் இருக்குதோ அத்தனை தெய்வங்களும் அந்த குழுவில் இடம்பெறும், சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதே மாதிரி காலை மாலை இரு வேளையிலும் பக்த பெருமக்கள் வந்து காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க. அம்மனுக்கு மிக பக்தி சிரத்தையுடன் 10 நாட்கள் விரதம் இருந்து விழா கொண்டாடுறாங்க. அது ஒரு சிறப்பான சமாச்சாரம். இந்த குழுவில் வந்து பார்த்தோம்னா அனைத்து தெய்வங்களும் விநாயகர்லேருந்து ஆரம்பித்து பெருமாளோட ரசாவதாரங்கள், அம்மனோட 108 அம்சங்கள், அப்புறம் மகாபாரத கதைகள், ராமாயண கதைகள், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இடம்பெற மாதிரியான விக்கிரகங்கள் நாங்கள் பண்ணி மக்களுக்கு எளிதில் புரியக்கூடிய வகையில், ஒரு விக்கிரத்தை பார்த்தாவே இது இதுதான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சக்கூடிய வகையில் எளிதாக நாங்கள் அமைச்சிருப்போம். அதெல்லாம் சிறப்பு. நிறைய குழந்தைகள் வந்து அன்றைக்கி விஜயதசமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து அறிவித்தல், ஸ்கூலில் கொண்டு போய் படிக்க சேர்த்துறவங்க குழந்தைகள் கூப்பிட்டு வருவாங்க, அவங்க நாங்கள் வரிசையாக உட்கார வச்சு அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் எழுத்தறிவிப்போம். முறையாக அந்த எழுத்தறிவிச்சு பண்ணி கொடுத்து அவர் கொண்டு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துவாங்க. அந்த நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெறும். இப்படி எல்லாம் சிறப்பு வாங்கி இந்த ஆலயத்தை வந்து அனைவரும் தரிசித்து அம்மாவோட பேரில் பெரும்படி மனதார வாழ்த்திடுவோம்.

எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரபு. நான் இந்த கோயிலுக்கு வந்து வருகை தரும் ஒரு பக்தர். இங்கேருந்து நவராத்திரி கொலுவானது ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதில் துர்காஷ்டமியானது அம்மனுடைய பிறந்த நாளாக வந்து கும்பிட்றாங்க. அந்த அன்றைக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த 9 நாளைக்கு 2 காலமும் அபிஷேகமாகும். நம்ம எந்த காரியத்தை நினச்சி வரோமோ அந்த காரியமானது ஜெயமாயிரும். நவராத்திரி விசேஷமானது 9 நாளும் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. கொலுவுக்கு வந்து பொம்மையை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அவங்களே பூஜையில் வச்சு திருப்பி வந்து அவங்களே எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த காரியமும் நினச்சி ஜெயமாகன்னு வரீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் வந்து ஜெயமாகும். அதாவது இந்த நவராத்திரி உற்சவத்தன்னைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு காரியமானது நிறைவேறாமல் இருக்கும். அவங்களுக்கு நிறைவேறும் பட்சத்தில் கல்யாணம் ஆகாதவங்க வந்து கல்யாண செட்டு கொடுக்கறது, மண்டபத்தில் என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து கொடுக்கறது, அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வேணுங்கிறவங்க வந்து சந்தான லட்சுமியை கொண்டு வந்து கொடுக்கறது, அதே மாதிரி வீடு மனை அந்த மாதிரி கட்ட முடியாதவங்களுக்கு அதுக்கு இது கிடைக்கிறதுக்கு அந்த வீடு மனை அந்த மாதிரி பொம்மைகளை கொண்டு வந்து இங்கே வச்சு பூஜை பண்ணி திருப்பி வீட்டில் கொண்டு போய் அதை வச்சு பூஜை பண்ணி அவங்களோட காரியம் நிறைவேற வரைக்கும் அதை வச்சு பூஜை பண்ணலாங்க. அது ஒரு நவராத்திரி ஒரு சிறப்பு.

0: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சரவணன். தாராபுரம் அமைந்துள்ள மாகாளி அம்மன் என்ற துர்கையம்மன் திருக்கோயில். துர்கையம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் ஆடி பூரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி. நவராத்திரி என்பது எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் வந்து நம்ம கோயிலில் வந்து தசரா கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நகர் ஊர்வலம் போவாங்க. நகர் ஊர்வலம் வந்து இந்த துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த மூணு அம்சமும் வந்து துர்காவை வந்து அபிஷேகிச்சிருக்காங்க. கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 நாள் விரதம் இருந்து என்ன நினைக்கிறோமோ அந்த கடைசி நாள் வந்து அம்மா வந்து நிறைவேற்ற வைப்பாங்க.
1: வணக்கங்க. தாராபுரம், எங்கள் பேர் பாக்கியலட்சுமிங்க. இங்கே துர்கம்மா கோயிலில் நவராத்திரி சிறப்பு பூஜை நல்லா பண்ணுவாங்க. எல்லா குழு வைப்பாங்க, எல்லாமே எதுவுமே மிஸ் பண்ணாமல் எல்லாமே சிறப்பாக வைப்பாங்க. எதுவுமே இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க. நாங்கள் வருஷம் வருவோம் குழுவுக்கு வந்து கலந்துக்குவோம். நல்லபடியாக சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி விளக்கு பூஜையும் வைப்பாங்க வருஷம் ஆடி மாதத்தில். அதையும் வந்து நாங்கள் கலந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் விளக்கு பூஜைக்கு வந்தோம் ஆடி மாதத்துக்கு. நல்ல சிறப்பாக நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க. இங்கே சிறப்பாக நல்லா இருக்கு.
2: வணக்கம். என் பேர் வந்து வீரலட்சுமி. இங்கே தாராபுரத்தில் இருக்கிற துர்க்கையம்மன் கோயிலில் நவராத்திரி மிக சிறப்பாக நடக்குங்க. நான் வந்து மொதல் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்து பார்த்துட்ருக்கிறேன். வருஷம் வருஷம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிலையை வந்து பார்க்குறக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நவராத்திரி 9 நாளுமே தொடர்ந்து வந்து சாமி கும்பிட்டு போவோம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 8:45. நேயர்கள் கேட்க இருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். நேற்றைய கவலைகள் நீங்கி புதிய நம்பிக்கையுடன் இந்த நாள் பூக்கட்டும். இதயத்தில் அன்புடனும் முகத்தில் புன்னகையுடனும் இந்த நாளை இனிமையாக தொடங்குவோம். டிரைவ் டைம் பிட்ஸ் நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: தாமரை பாடல் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில் மின்னலை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது.
1: ஒன்று ரெண்டு ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

கேட்ட பாடல் தாமரை பாடல் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில் காக்க காக்க திரைப்படத்தில் இருந்தொழித்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ட்ரைப் டைம் பீட்ஸ்.

0: அலைப்பாயுதே படத்திலிருந்து கேட்ட பாடலுடன் டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: நேரம் 9 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பெர்க் பொருளாதார மன்றக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்து உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நில சுற்றுச்சுவர் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8. நேரம் 9:02.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
4: எதுக்குப்பா? என்னோட பாக்கெட் மணி.
5: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
4: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
5: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
4: உங்க மொபைல கொடுங்க.
5: எடுத்துட்டு போ.
6: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
7: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
0: நேயர்கள் கேட்க இருப்பது ரெட்ரோ ராகங்கள். ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு டூயட் டிலிட்ஸ் பாடல்களை தான் நேர்கள் கேட்டு ரசிக்க போறீங்க. தமிழ் சினிமாவில் எப்பவுமே டூயட் பாடல்களுக்கு அப்படின்னு ஒரு தனித்துவமான இடம் இருக்கு. சில டூயட் பாடல்கள் அப்படின்றது பொதுவாக ஒரு ஆண் அல்லது பெண் இணைந்து பாடும் பாடல்கள், காதல் அல்லது உணர்வு பூர்வமான பாடல்கள். ஸோ இன்னைக்கு 9 முதல் 10 வரை நம்ம இந்த டூயட் டிலிட்ஸ் பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: வைரமுத்து பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் கே ஜே ஏசுதாஸ் மற்றும் எஸ் பி சைலஜா இணைந்து பாடிய பாடல் உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்தொழித்தது.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: என்னை தேடி ஒருத்தர் வந்தார். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், அதுக்கு உங்களை கேட்டு விளக்கம் பெறணும்னு வந்திருக்கிறேன்னார். என்ன உங்கள் சந்தேகம்னு கேட்டேன். யார் என்னை பார்த்தாலும் உடனே முகத்தை திருப்பிட்டு போடுறாங்க சார், அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல, அதுதான் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கிறேன்னார். உங்களுக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்னு, இருந்தாலும் உங்களுக்கு அனுபவம் இருக்குமேன்னார். அது சரி, உங்ககிட்ட பிரியமாக பேசுகிற நண்பர்களே கிடையாதா அப்படின்னு கேட்டேன். அப்படி யாருமே இல்லைங்க அப்படின்னார். அப்படின்னா உங்ககிட்ட தான் ஏதோ குறை இருக்குது, உங்கள்

0: பழக்க வழக்கத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டா எல்லாம் சரியாக போடும் அப்படின்னேன். என்ன என்ன செய்ய சொல்கிறீங்கன்னார். உங்களுக்கு நிறைய நண்பர்கள் தேவைன்னேன். கிடைக்க மாட்டேங்கிறாங்களேன்னார். அதுக்கு சில வழிகள் இருக்குன்னு அப்படியானார். அதிகமாக நமக்கு நண்பர்கள் கிடைக்கணும்னா அதுக்குன்னு சில உத்திகள் இருக்கிறதாக அமெரிக்க எழுத்தாளர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். சரி, அப்படி அவர் என்ன தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வரிசையாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். அதாவது முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எப்போ பார்த்தாலும் நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு எதிரில் உட்காந்துருக்கிறவங்க நிறைய பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவர் பேசுகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆமாம் நல்லது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கணும். இது முதல் கருத்து. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கூடுமான வரைக்கும் யாருக்கிட்டையும் அனாவசியமாக வாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. மூணாவது கருத்து என்னென்னா, எந்த பிரச்சனையையும் அடுத்தவங்க கண்ணோட்டத்திலே பார்க்கணும், நம்ம பார்வையிலே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே அடுத்தவங்களுடைய மனோபாவத்தை நாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளை யாராலும் ஜெயிக்க முடியாது. நாலாவது கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் பொழுது இயல்பாக அன்பாக ஆரம்பிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த சட்டை ரொம்ப பொருத்தமாக இருக்குதே அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அதை விட்டுட்டு அன்றைக்கி என்ன சார் என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது. ஐந்தாவது விஷயம், நம்முடைய தவறுகளை தயக்கம் இல்லாமல் ஒத்துக்கணும், அப்படி ஒப்புக்கொள்ள கூச்சப்படக்கூடாது. ஆறாவது கருத்து என்னென்னா, அடுத்தவங்க அபிப்பிராயங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். நீங்கள் சொல்கிறது தப்பு சார் அப்படின்னு முகத்தில் அடித்தது மாதிரி பேசக்கூடாது. ஏழாவது கருத்து என்ன சொல்கிறாங்க, நம்முடைய கருத்து என்னவோ அதை எதிராளியின் வாயிலிருந்து வரவழைக்கணுமா. அப்படி வரவழைக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நாம் பேசணும். எட்டாவது குறிப்பு என்னென்னா, சில பேர் எப்போ பார்த்தாலும் சவால் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, அனாவசியமாக சவால் விடக்கூடாது. ஒன்பதாவது யோசனை, நம்ம யோசனையை புதிய முறையில் சொல்லி பார்க்கலாம். மற்றவர்கள் சொல்லுகிற யோசனையை ஏற்றுக்கணும். அந்த யோசனை மகா மோசமானதாக இருந்தால் கூட அதை ஏற்றுக்கிற மாதிரி கூட நடிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பத்தாவது குறிப்பு ரொம்ப முக்கியமானது, அதாவது அனாவசியமாக பொய் சொல்லக்கூடாது. அப்படி எப்பொழுதாவது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் பெரிய பொய்யாக சொல்லணும், அதை நம்பும்படியாக சொல்லணுமா. இதெல்லாம் அந்த நிபுணர் சொல்கிற கருத்து தான். சில சமயம் தேவைப்பட்டால் பொய்யை கூட உண்மையாக மாற்றிக்கலாமா. அது எப்படி பொய்யை உண்மையாக மாற்றுறது அப்படின்னா, இப்போ எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு நண்பர்கள்கிட்ட ஒரு பொய்யை சொல்லிவிட்டீங்கன்னு வைங்களேன். நண்பர்கள் நிஜமாகவே ஒரு காரை கொடுத்து ஓட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்து கார் ஓட்ட கற்றுக்கலாமே. இதுதான் இந்த பொய்யை உண்மையாக மாற்றுறது. இது ஒரு உதாரணம் அவ்வளவுதான். இது மாதிரி பல பொய்களை உண்மையாக்க முடியும். அப்படி பொய்யை உண்மையாக்கி கூட சில பிரச்சனைகளை தீர்த்துற முடியும். பதினோராவது குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, உயர்ந்த நோக்கங்களை மட்டுமே வெளியில் பேசணும், உள் மனசு எவ்வளவு ஒட்டடை படிஞ்சு கிடந்தாலும் பரவாயில்ல. பன்னிரெண்டாவது குறிப்பு, நல்ல நண்பர்களை தேடித்தான் பெறணும், அவங்க அவ்வளவு சுலபமாக கிடச்சிட மாட்டாங்க. இவ்வளவும் அனுபவசாலிகள் சொல்லியிருக்கிற குறிப்புகள். இந்த ஆலோசனைகளின் படி நடந்தால் நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, அதுக்கப்புறம் நமது வாழ்க்கை வெற்றி இருக்கிற திசையை நோக்கி வேகமாக நகர ஆரம்பிக்கும். இந்த காலத்துலேயும் நல்ல நண்பர்கள்லாம் எத்தனையோ பேர் உண்டு. ஒருத்தர் ரொம்பவும் கவலையோடு நின்றுக்கிட்டு இருந்தார், கண்கள் கலங்கி போயிருந்தது, கிட்டத்தட்ட அழுதுகிட்டு இருந்தார். ஏன் சார் இப்படி அழறிங்க, என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்டேன். அவர் மெதுவாக கண்ணை தொடச்சிக்கிட்டு, என்னுடைய நண்பன் ஒருத்தன் ஒரு நாள் கோபத்தில் என்னை பார்த்து உன்னோட ஒரு வருஷத்துக்கு பேச மாட்டேன் போன்னு சொல்லிவிட்டான், சபதம் போட்டுட்டான் அப்படின்னார். அதுக்காகவா இப்படி கவலைப்படுறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் அதுக்காக கவலைப்படலை சார், அந்த ஒரு வருஷக்கேடு என்னோட முடியுது, நான் அதை நினச்சி எழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. இப்படிப்பட்ட நண்பர்களும் உண்டு. அதனால் நல்ல நண்பர்களாக பார்த்து நமக்கு சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல சுலபமா வெற்றி கிடைக்கும்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

கேட்ட பாடல் நீதானே அந்த குயில் திரைப்படத்தில் இருந்துள்ளது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள் டூயட் டிலேட்ஸ். இசை அப்படின்றது ஒரு மொழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மொழியில மிகவும் அழகான வார்த்தை தாங்க டூயட் அப்படின்றது. ஒரு தனிப்பாடல்ல ஒருவரோட உணர்வு மட்டும்தான் இருக்கும், ஆனா டூயட் பாடல்ல இரண்டு உள்ளங்களோட உணர்வுகள் ரொம்பவே அழகா கலந்திருக்கும். அந்த வரிசையில அடுத்ததா இடம்பெறும் பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து.

மனதில் ஓடும் எண்ணங்களுக்கு வண்ணம் கொடுக்கும் நேரம். ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு புது கதை சொல்லும். ஒவ்வொரு நாளும் ஒரு புது எண்ணம், ஒரு புது வண்ணம். உங்கள் சிந்தனைக்கு வண்ணம் தீட்டும் நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். தினமும் காலை 10:30 உங்கள் ஊட்டி FM 101.8 எண்ண அலைகளை சிந்திப்போம், பகிர்வோம்.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

கேட்ட பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 9:31. நேயர்கள் கேட்க இருப்பது உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். காய்கறிகளின் விலை கிலோ ஒன்றுக்கு கத்தரி 34 ரூபாய்க்கும், வெண்டை 48 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 33 ரூபாய்க்கும், தக்காளி ஆப்பிள் ரகம் 40 ரூபாய்க்கும், அவரை 90 ரூபாய்க்கும், புடலங்காய் 40 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 48 ரூபாய்க்கும், சுரைக்காய் 28 ரூபாய்க்கும், பாகற்காய் 58 ரூபாய்க்கும், கொத்தவரை 45 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 25 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அரசாணிக்காய் 22 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 55 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 80 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 50 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 40 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 55 ரூபாய்க்கும், தேங்காய் 63 ரூபாய்க்கும், மாங்காய் 100 ரூபாய்க்கும், வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனை கிழங்கு 40 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 35 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளி கிழங்கு 40 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 50 ரூபாய்க்கும், மேரக்காய் 25 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் 30 ரூபாய்க்கும், பீட்ரூட் 55 ரூபாய்க்கும், நூல்கோல் 45 ரூபாய்க்கும், டர்னிப் 40 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 20 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் 50 ரூபாய்க்கும், பட்டாணி 140 முதல் 160 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 230 முதல் 250 ரூபாய்க்கும், புஷ்பீன்ஸ் 100 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 80 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 130 முதல் 140 ரூபாய்க்கும், கலர்கோஸ் 30 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 70 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 80 ரூபாய்க்கும், ப்ரக்கோலி 120 முதல் 140 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கறிவேப்பிலை 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 90 ரூபாய்க்கும், புதினா 60 முதல் 70 ரூபாய்க்கும், கீரை வகைகளில் அகத்துக்கீரை, தண்டக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலக்கு, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை போன்றவை 60 முதல் 70 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 120 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 45 ரூபாய்க்கும், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இனி பழங்களின் விலை நிலவரம். எலுமிச்சம்பழம் 210 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், பப்பாளி 58 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 170 முதல் 190 ரூபாய்க்கும், திராட்சை 100 முதல் 110 ரூபாய்க்கும், வாழைப்பழ வகைகளில் பூவன் 55 ரூபாய்க்கும், ரஸ்தாலி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 45 ரூபாய்க்கும், நேந்திரன் 50 ரூபாய்க்கும், செவ்வாழை 80 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 55 ரூபாய்க்கும், ஆப்பிள் 180 முதல் 200 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 80 முதல் 94 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 80 முதல் 94 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 90 முதல் 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

0: நேயர்கள், இதுவரை உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரத்தை கேட்டீர்கள்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

கேட்ட பாடல் வைரமுத்து பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி இணைந்து பாடிய பாடல் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. நேயர்கள் கேட்டரசு கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் டூயட் பாடல்கள். ஸோ டூயட் பாடல்கள் அப்படின்றது ஒருத்தர் கேள்வி கேட்கறது போல இருக்கும், இன்னொருத்தர் பதில் சொல்றது போல இருக்கும். ஸோ இது வெறும் பாடல் இல்லைங்க, இது வந்து ஒரு உரையாடல்கள் கூட அப்படின்னு சொல்லலாம். காதலர்கள் வார்த்தைகளால் பேச முடியாததை இந்த இசையால் பேசிக்கிற ஒரு அழகான பாடல்கள் தான் இந்த டூயட் பாடல்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் எல்லாரும் டூயட் பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த காலத்துலலாம் டூயட் பாடல்கள் அப்படின்னா ஒரு தோட்டத்தில் இல்லை ஒரு பூங்காவில் பாடுறது போல இருக்கும். வரிகள்லாம் ரொம்பவே கண்ணியமாக ஒரு கவிதையாக இருக்கும். காதலை வந்து நேரடியாக சொல்ல மாட்டாங்க, ஒரு ஓமை வாயிலாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்த காலகட்டத்தில் இந்த டூயட் பாடல்கள் இன்னுமே ரொம்ப உணர்வு பூர்வமாக மாறிச்சு. ஒரு மெல்லிய இசை, மனதை தொடும் குரல், அந்த பாடல்களை கேட்கும்போது நம்மளே அந்த காதல் உணர்வுகளுக்குள்ளே போயிடுற மாதிரி ஒரு ஃபீலை தந்துச்சு. இப்போ வர டூயட் பாடல்கள் எல்லாம் ரொம்பவே நவீனமாக வேகமாக இருக்குது. ஒரு புதிய வகை இசை, புதிய கருவிகள், இந்த மாதிரி நிறைய காலங்காலமாக மாறிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் இந்த டூயட் பாடல்கள் சொல்கிற ஒரே ஒரு அழகான விஷயம் காதல், உணர்வு பூர்வமான வரிகள். அதுதான் இந்த ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் எல்லோரும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் OTFM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில நேயர்கள் டூயட் பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த டூயட் பாடல்கள்ல ஒரு அழகான கோபம் இருக்கும், சண்டை இருக்கும், பிரிவு இருக்கும், ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு எல்லா உணர்ச்சிகளும் கலந்திருக்கும். ஒரு முழுமையான ஒரு காதல் கதையையும் ஒரு 3 நிமிடத்துல சொல்லிடும் ஒரு வல்லமை இந்த டூயட் பாடல்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தனியா இரவுல பயணம் செய்யும் பொழுதோ அல்லது ஒரு மனசு சரியில்லாத டைம்லயோ ஒரு டூயட் பாடலை கேட்கும் பொழுது நம்ம கூட யாரோ ஒருத்தர் கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். தனிமையை போக்கும் ஒரு அற்புதமான மருந்து இந்த டூயட் பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

கேட்ட பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் ஜெயச்சந்திரன் மற்றும் சுசீலா இணைந்து பாடிய பாடல் நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. நேயர்கள், இதுவரை ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில டூயட் பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. காலங்கள் மாறலாம், இசை வடிவங்கள் மாறலாம், ஆனால் இரண்டு மனங்கள் இணைந்து பாடும் இந்த டூயட் பாடல்கள் என்றுமே மாறாது. அது பழையதாகவும் போகாது, அது என்றுமே இளமையோடு என்றுமே புதுமையோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலுடன் ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், தங்க மாட்டேன்.
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இல்.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தான வந்து பேபி.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மோட்டி எஃப்எம் 101.8, நேரம் 10 மணி. தொடர்வது NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நேரம் 10:30. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நேயர்களே, இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுடன் இந்த நிகழ்ச்சியில் இணைவது நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜி ராஜி. நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு, எல்லாவற்றுக்கும் ஓர் எல்லை என்பது எவ்வளவு அவசியம். நேர்களை, பொதுவாகவே வாழ்க்கையில் வந்து ஒரு லிமிடேஷன் வேணும், ஒரு வரையறைக்குள்ளே நம்ம வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கணும் அப்படின்லாம் நிறையா சொல்லுவோம் இல்லையா? ஸோ எந்த ஒரு விஷயத்திலையும் எல்லாருக்கிடையிலையும் வந்து

0: ஒரு லிமிடேஷன் எல்லை அப்படிங்கிறது அவசியம்னு நிறைய பேர் நம்ம நினைச்சிருப்போம். அது எந்த அளவுக்கு அவசியம் அவசியமானதா அப்படிங்கறத பத்தி நீங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியில நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9344-90118 மற்றும் 9342-90118 மற்றும் 8300-1918. அதோடு எங்களுடைய தொலைபேசி எண்ணான 0423 என்ற இணைப்பெண்ணோடு 2966781 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். இது எண்ணங்களின் வண்ணங்கள் வித் மீ ராஜி. நிகழ்ச்சியோட முதல் நேயர் என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கங்க மேடம்.
0: வணக்கம், யாருங்க இருந்துங்க?
1: நான் தென் பொன்மொழியிலிருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் மணிகண்டன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறீங்க மேடம். டிஃபன் எல்லாம் செஞ்சாச்சுங்களா?
0: டிஃபன் சாப்பிட்டே முடிச்சாச்சு. நீங்க சாப்பிட்டாச்சா?
1: அதோ சாப்பிட்டு சாப்பிட்டுதான் உட்காந்து எண்ணங்களின் வண்ணங்களுக்கு வந்திருக்கேன்.
0: ஓகே, ஃபுல் எனர்ஜியோட வந்திருக்கீங்க.
1: ஆமாங்க மேடம்,
0: ஃபுல் ஃபார்ம்ல வந்திருக்கீங்க.
1: ஆமாங்க, நல்லதொரு தலைப்பு தாங்க.
0: ஓகே,
1: எல்லாத்துக்குமே எல்லை இருக்கணுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா உறவுகளுக்குள், நட்புக்குள், ஆசைக்கு, எல்லா உழைப்புக்கு எல்லாம் இருக்க கூடாதுங்க. மத்தது ஆசைக்கு எல்லாம் இருக்கணுங்க. அதுல நான் குறிப்பா என்ன சொல்லுவேன், நாவுக்கு ஒரு எல்லை வச்சுட்டே இருக்கணுங்க. இந்த ருசிக்கு அடிமையாகாம எல்லை வச்சுக்கணுங்க. ஏன்னா இது ஒரு ரெண்டு மூணு நாளா நான் கொஞ்சம் இந்த அதுக்கு எல்லை வைக்காம போய் கொஞ்சம் உடல் உபாதைகள் வந்துருச்சுங்க. எங்க மனைவி சொல்லிட்டே இருந்தாங்க, பின்னாடி அனுபவிப்பீங்கன்னு. கேக்கல, கொஞ்சம் அம்மா நல்லா ருசியா செஞ்சதுனால, கொஞ்சம் உணவுகள் ஞாயிறும் திங்களும் நல்லா சாப்பிட்டதுனால கொஞ்சம் இதாயிருச்சுங்க. நான் அந்த நாவுக்கு எல்லை வச்சுட்டேன்னா பின் விளைவுகள் எது இல்லாம நல்லா அன்பமா ஆரோக்கியமா இருக்கிறது என்னோட கருத்து.
0: ஓகே, நீங்க நாவு அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன நினைச்சேன்னா, நாவில இருந்து பிறக்கும் சொற்களுக்கு எல்லை அவசியம்.
1: எல்லை வேணுங்க,
0: இல்ல நீங்க சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். பட் உங்களோட உபாதை
1: வேண்டாங்க, அது ஏற்கனவே நிறைய சொல்லி சொல்லி அதுலயும் அனுபவிச்சுட்டீங்க, அதனால ருசியோட
0: நிறுத்திக்கலான்னு.
1: நட்பும் உறவுக்கும் எல்லை வேணுங்கிறப்ப அதுல நாவடக்கும் வந்துருது.
0: ஓகே, அப்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இத வச்சு முடிச்சிட்டீங்க நீங்க.
1: ஆமாங்க, ருசிக்காகவே முடிச்சிட்டீங்க.
0: ருசியோட உங்க லிமிடேஷன் முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டீங்க.
1: ஆமாங்க மேடம், ஆமாங்க.
0: சரி, ஓகே, தேங்க் யூ சோ மச்.
1: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி,
0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்ப்பா.
0: வணக்கம், யார் எங்க இருக்கீங்க?
2: குள்ளா காப்பல சித்ரா மாணிக்கம் பேசுறேன். பாத்தங்க, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கேன் தங்க.
0: ஓகே, சொல்லுங்க மேம்.
2: தலைக்கு வந்து இன்னைக்கு என்ன சொல்லுங்க, மறந்து சொல்லு போறது.
0: எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை என்பது
2: நல்லது
0: எல்லா விஷயத்துக்கும் சொல்றீங்க.
2: எல்லாத்துக்குமே அப்படித்தான், காசு வருதுன்னு அதையவே பாத்துட்டு இருக்க கூடாது. நம்ம வாழ்க்கையும் பாக்கணும், சந்தோஷத்தையும் பாக்கணும்,
0: எல்லாமே பேலன்ஸ்டா கொண்டு போனா நல்லது இல்லையா?
2: ஆமா தங்க.
0: ஓகே, ரொம்ப நன்றி உங்க கருத்துக்கு.
2: அடுத்த
0: நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
3: கோவை மாவட்டத்தில இருந்து இடையபாளை பெருமாள் பேசணுங்க.
0: நலமா இருக்கீங்களா?
3: மிக நலம், நீங்கள் நிலையத்தவரெல்லாம் நலம்.
0: ஓ, ரொம்ப நலமா இருக்கும், சொல்லுங்க.
3: ஏற்கனவே நேர்கள் தெரிவிச்சபடி சூப்பரான தலைப்பு கொடுத்துருக்கீங்க.
0: தேங்க்யூ.
3: ஒரு கிராமத்துக்கு எல்லை இருக்குது, மாநிலத்துக்கு எல்லை இருக்குது, தேசத்துக்கு எல்லை இருக்குது. அப்படின்னா எல்லையினுடைய முக்கியத்துவத்தை நாம் நன்கு உணர்ந்துடுங்க. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு, கடும் உறவும் பகையாகும். இவையெல்லாம் நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த அருள்மொழிகள்.
0: நிச்சயமா,
3: இவைகள் எல்லாம் எதை சுட்டி காட்டுகின்றன, எல்லாவிற்கும் ஒரு எல்லை உண்டு என்பதைத்தான். ஒருவர் மேல் நாம் அன்பு செலுத்துவதில் கூட ஒரு எல்லை உண்டு என்றே சொல்லலாம்.
0: செல்லம்
3: கொடுத்து கொடுத்தே பெற்றோர்கள் குழந்தைகளை கெடுத்து விட்டார்கள் என்று சொல்வது எதனால்? அன்பை அளவுக்கு மீறி செலுத்தியதன் விளைவே அது. ஆசைக்கு கூட ஒரு எல்லை உண்டு, அளவுக்கு மீறி அது
0: பேராசையாகிவிடும்.
3: நம் வாழ்வில் நிம்மதியவே கெடுத்து விடுங்க.
4: நிச்சயமா
3: அளவோடு கற்று வளமோடு வாழ வேண்டும் என்று ஏன் சொன்னார்கள்? குழந்தை பெறுவதில் கூட ஒரு எல்லையை வகுத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். நிறைவாக நான் சொல்ல விரும்புவது, எதற்கும் ஒரு எல்லை உண்டு பொறுத்திருமர்களே என்ற நம்பிக்கையோடு, இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணத்தோடு வளமான வாழ்வை வாழ்வோம்.
4: சூப்பருங்க, சூப்பரா எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்துட்டீங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. தேங்க்யூ சோ மச்.
5: நீங்க
4: எல்லை என்பது எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
5: எல்லை என்பது எல்லாத்துக்குமே எல்லை வேணும். முதல்ல நம்மளுக்கு மனப்பளவு நம்மளே ஒரு எல்லையை வச்சுக்கணும். சுய கட்டுப்பாடு,
4: சுய கட்டு, வெரி குட். ஓகே,
5: அது இருக்கணும். மற்றபடி எல்லாத்துக்குமே எல்லை இருக்கு. வானத்துல போற ராக்கெட்டு கூட ஒரு எல்லை வச்சுதான் வர்றாங்க. ஒளிமீட்டிலேயே ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்க கூட ஒரு எல்லையை போய் தொடரணுங்கிற கட்டுப்பாடோடுதான் போறாங்க. அதனால எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கிறது நல்லது. இருந்தா அதன் சாப்பாட்டுக்கு கூட அந்த ஆட்சி சொல்லிலே விட அளவிருந்து உள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பேச்சு, செயல், கட்டுப்பாடு, மனசளவுல எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருந்தா நம்மளுக்கு நல்லது, நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லது.
4: நிச்சயமா
5: அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
4: ஓகே, ரொம்ப நன்றிங்க உங்க கருத்துக்கு. தேங்க்யூ,
5: நல்ல வாய்ப்புக்கு நன்றி.
4: நேர்களே, இதே போன்று உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க எங்களோட ஷேர் பண்ணலாம் இந்த நிகழ்ச்சியில. இது எண்ணங்களின் வண்ணங்கள், ODFM 101.7 ஸ்டேடியம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு எல்லை, எல்லாவற்றுக்கும் எல்லை என்பது எவ்வளவு அவசியம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்கள் அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட வாட்ஸ்அப்லையும் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணி நிறைய நேயர்கள் கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நிலம்பூர்லேருந்து ஆதிரா அப்படிங்கிறவங்களும், எல்லை என்பது நம்மை பிணைத்து போடும் சங்கிலி அல்ல, மாறாக அது பாதுகாப்பாக வாழ்வதற்கான ஒரு எல்லை கோடாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லைன்லையும் ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோடையும் பேசுவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சந்திரு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
0: ஓகே, சூப்பர், சொல்லுங்க.
1: எல்லாத்துக்குமே ஒரு அளவு அப்படிங்கறது தேவைதான் மேம். நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய சொற்களாக இருக்கட்டும் சரி, நம்ம சாப்பாடக்கூடிய சாப்பாடா இருக்கட்டும் சரி, ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, ரிலேட்டிவ்ஸோட பேசுறது கூட ஒரு எல்லையோட நம்ம வச்சுக்கொள்ளும் பொழுது அது நல்லா இருக்கும். நிறைய பேர், சில பேர் ரொம்ப க்ளோஸ் ஆன அப்படின்ட்டுன்னு நிறைய விஷயங்களை எது கேட்கணும் எது கேட்க கூடாதுன்னு தெரியாம கேட்டுருவாங்க.
0: பட் ஷேரும் கூட பண்ணுவாங்க, தேவையில்லாத விஷயங்களை ஷேர் பண்றது.
1: எக்ஸாக்ட்லி, அது வந்து ஒருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கறதையும் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கசந்து போயிடும் மேம். எல்லை இல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப்ப நம்ம பழகறோம்னு வச்சுக்கோங்களேன், கசந்து போயிடும். அதே மாதிரி மேம், நம்ம வாழ்க்கையில எது எதுக்குமே ஒரு எல்லையோட செயல்படும் பொழுது வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வந்து நம்ம கருத்துக்களை சொல்லறதா இருக்கட்டும், அப்புறமா வந்து நம்ம வாழ்க்கை ருசியா இருக்கு அப்படின்ட்டுன்னு எல்லை இல்லாம இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் நம்மளால சாப்பிடவே முடியாது. ஆனா அதுக்கு வந்து ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வயிற்றுக்கு கேப்பும் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாரம் முழுக்க நம்ம சாப்பிட முடியும். எல்லா விஷயங்களுக்கும் நம்ம எல்லையோட இருக்கும் பொழுது நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கை சிறக்கும், நிறைய சுற்றத்தினர் கிடைக்கும், உடல் ஆரோக்கியமா இருக்கும். நான் வடக்கும் பொழுது
0: நிச்சயமா பகை வராது.
1: எக்ஸாக்ட்லி, அதனால நான் எப்பொழுதுமே அந்த ஒரு எல்லையோட தான் எல்லார்கிட்டயுமே பழகுவேன். அது வந்து ஒரு யாரையும் வெறுக்கிறது கிடையாது, பட் அது நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது அப்படிங்கிற ஒரு புரிதலோட தான் மேம்.
0: நமக்கு ஒரு ப்ரொடெக்டிவான விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச்.
1: அதனால விழுந்து புறப்பட வேண்டாம், ஒரு எல்லையோட இருப்போம்.
0: ஓகே, தேங்க்யூ சோ மச்.
1: பை மேம், பை மேம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: யாருங்க?

0: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், சொல்லுங்கள்.
0: எதற்கும் ஒரு எல்லை உண்டு. அதாவது வந்து எல்லைங்கிறது வந்து நம்மளோட மனசுல இருக்கு. அதிகமா ஆசைப்படக்கூடாது எதுக்குமே. அதுக்கு ஒரு எல்லை வச்சுக்கணும். எல்லாத்துக்குமே பார்த்ததுக்கெல்லாம் நம்ம ஆசைப்பட்டோம்னாக்க எதுவுமே கிடைக்காது. எது கிடைச்சிருக்குதோ அதை வச்சு நம்ம மனசார நம்ம சந்தோஷமா இருந்துக்கணும். ஏன்னா அதுக்கு அதிகப்படியா நம்ம துங்கிற பண்டமா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, நகைங்களா இருந்தாலும் சரி, எதுக்குமே ஒரு எல்லை இருக்கு. எல்லைக்கு மீறி போனாக்கா அது வந்து நம்ம மனசை வந்து பாதிக்கிற அளவுக்கு சிரமங்கள் உண்டாகிடும். அதே மாதிரி நட்புல வந்து பழகிறப்ப வந்து பார்த்து பழகணும். நம்ம என்ன பேசணுமோ அதை மட்டும்தான் பேசி பழகணுமே தவிர, அவங்க நண்பர்கள் தானே அப்படின்ட்டு நம்ம எதை வேணாலும் பேசக்கூடாது. சில பேருக்கு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அவங்க மனசு வரைஞ்சு நம்ம பழகணும். அவங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு இல்ல, ஒரு நாளைக்கு எனக்கே நீ வந்து இன்னைக்கு அன்னைக்கு அந்த மாதிரி பேசிக்கிட்ட, எனக்கு ரொம்ப கோபமா வருது உன் மேல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு
1: வச்சுக்கோங்களேன். உறவே கட்டாயிடும்.
0: ஆமா, அது வந்து நம்ம எப்பயுமே வந்து பார்த்து பேசணும், பார்த்து பழகணும். அதே மாதிரி உறவுகள்ட்டையும் சரி, சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பாசத்தோட, அது பாசத்துக்கும் ஒரு எல்லாம் இருக்கு. கண்மூடித்தனமான பாசமாச்சு அந்த குழந்தைங்களுக்கு வந்து இல்லாத பழக்கம் எல்லாம் கத்து கொடுத்து நம்ம வந்து எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது, எது பண்ணாலும் இது பண்றது, அந்த மாதிரிலாம் இருந்தா அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை வந்து என்னைக்குமே சிரமத்துக்கு உண்டாயிரும். அதனால வந்து அதுக்கு அவங்களுக்கு என்ன வாங்கி தரணும், என்ன வாங்கி தரக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னா பிள்ளைங்களும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
1: ஓகேங்க, ரொம்ப நன்றி. நேயர்களை இதே மாதிரி நம்மளுடைய நேயர்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் முகநூல்லையும் கூட நம்மளை கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது கூட இப்போ நான் வாசிக்கிறேன். திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி அப்படிங்கிற இடத்துலேருந்து கனகரத்னம் அப்படிங்கிற ஒரு நேயர் வந்து, எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியின் தலைப்பு நன்றாக இருக்கிறது, எதற்கும் ஒரு எல்லை வேண்டும், வீடு வயல் போன்றவற்றுக்கு எல்லை போட்டு பாதுகாத்துக் கொள்கிறோம், ஆனால் நாம் ஆசை மற்றும் பல நிகழ்வுகளுக்கு எல்லை வகுப்பதே இல்லை, எல்லை வகுத்து வாழ்வதே மிகச்சிறந்த வாழ்க்கை இல்லை என்பது மிக மிக அவசியம், அனைத்திற்கும் ஒரு எல்லை வேண்டும் அப்படின்னு அமைச்சிருக்கிறாங்க. அதோட இன்னொரு நேயர் கூட, அளவிற்கு மேல் சென்றால் அமிர்தமும் விஷம், எல்லாவற்றிலும் ஒரு எல்லை என்பது மிகவும் அவசியம், பெற்றோர்களிடம் பிள்ளைகளிடம் பெற்றோர் காட்டும் பாசத்திற்கும் செல்வத்திற்கும் கூட எல்லை உண்டு, எல்லை மீறினால் குழந்தைகளுக்கு போராடும் குணம், தன் தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்ளும் தன்மை, இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேயர் கூட லைனில் இருக்காங்க, அவங்களோடையும் பேசிடுவோம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்துங்க? அவசியம்
2: அளவுக்கு மீறினால் அமிர்தமும் எதுவுமே நம்ம ஒரு கட்டுக்குள்ள இருக்கணும் மேம். ரொம்ப அதிகமா யாருக்கிட்டயுமே வம்பு சண்டைக்கு போற மாதிரி வாய் கொடுத்து பேசக்கூடாதுங்க மேம். அதே நமக்கு பின்னால நமக்கே ஒரு வம்பா வந்து முடிஞ்சிடும். என்ன சந்தோஷமா துக்கமா ஒரு அளவுதான் எது சொல்லணுமோ அதைத்தான் மேம் வெளியே சொல்லணும். நம்ம நினைச்சுக்கிறோம் இவங்க நல்லவங்களா இருப்பாங்களே, நம்ம எல்லா கஷ்டத்தையும் சொல்லி தீர்த்தரலாம்னு சொல்லி நம்ம எல்லாம் சொத்துறோம் மேம். அதே நமக்கே ஆபத்தா வந்து முடிஞ்சிருதுங்க மேம். ஒரு டைம்ல இங்க ஒண்ணு சொல்லி அங்க போய் ஒண்ணு சொல்லி கொடுத்து அது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர அளவுக்கு எல்லாம் வச்சிருந்தாங்க. எதுவுமே நம்ம பொறுமையில மேம், நம்ம அளவுக்கு என்ன பேசுறோமோ அதை மட்டும் பேசிக்கணும் மேம். அது ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, குடும்பத்துல யாரா இருந்தாலும் சரி மேம், எல்லாத்துக்குமே லிமிட்டோட இருக்கணும்.
1: எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு லிமிட் வேணும்.
2: ஆமாங்க மேம்.
1: ஓகேங்க, உங்க கருத்துக்கு நன்றி.
2: ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.
1: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ.
3: ஹலோ, வணக்கம். கோவையில் இருந்து ராஜேஷ்.
1: ராஜேஷ், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் ராஜேஷ், சொல்லுங்க.
3: அதாவது நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க,
1: தேங்க் யூ.
3: எல்லாருமே ஆசையை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல நம்ம இணையதளம் பயன்படுத்துறோம்ல,
1: அதுல நிச்சயமா எல்லை ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலதான் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ
3: முக்கியமா வேணும். ஏன்னா எல்லை மீறி நம்ம வந்து இணையதளம்ங்கிறது நமக்கு உதவி செய்யறதுக்காக வந்தது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே அதுல அடிக்ட் ஆயிட்டோம்.
1: நிச்சயமா
3: அது இல்லாம நம்மளால இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிட்டோம். அதனால பாத்தீங்கன்னா இணையதளத்துக்கு அடிக்ட் ஆயிட்டு அதுல சொல்ற வார்த்தைகள் தான் முக்கியம் உண்மைன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எல்லாம் என்ன
1: சூழ்நிலையா? ஆமா ஆமா, பக்கத்திலேயே இருப்போம், நம்ம பேசிக்க மாட்டோம். எங்கேயோ யாரோ ஒரு முகநூல் நண்பர்

0: கிட்டயோ யாருகிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காங்க, அது பெரிய
1: இருக்கும்.
0: பிரச்சனைகள்ல கொண்டு போய்
1: நமக்கு நல்ல
0: முடியும்.
1: விஷயங்களை உண்மையான அன்பா
0: ஆமா
1: சொல்லக்கூடிய
0: ஆமா
1: அப்பா அம்மா சகோதரர்கள் சோழர்கள் அவங்க சொல்ற வார்த்தைகளை மதிக்காம முகம் தெரியாத யாரோ ஒருத்தங்க சொல்ற விஷயங்களை நம்பி ஏமாந்து போனவங்க
0: ஆமா
1: நம்ம
0: ஆமா
1: பேசுறோம். அதுக்கு ஒரு எல்லை இருக்கணும். அந்த அதாவது நம்ம அதுக்காக பயன்படுத்த கூடாதுன்னு கிடையாது மேடம். நாகரிகம் காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அதை மாத்திக்கிட்டு ஆகணும். ஆனா அதுக்குள்ள நமக்கு ஒரு எல்லை வேணும். எல்லை பார்த்து இணையதளத்தை பயன்படுத்தணும். அப்புறம் நாகரிகம் மேடம், நம்ம காலப்போக்குல மாற்றங்கள் ஒரு காலத்துல வந்துட்டு தான் இருக்கு. நாகரிகத்துக்கு நம்ம அடிக்ட் ஆகத்தான் வேணும்னு நம்ம என்ன பண்றோம், வெஸ்டர்ன் கலாச்சாரத்துல ரொம்ப மூழ்கிடும். மூழ்கிட்டு என்ன பண்றோம், இதுதான் நாகரிகம்னு நினைக்கிறோம். வெளிநாட்டுக்காரங்க மாதிரி இன்னைக்கு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க எல்லாம் ஆணும் சரி பெண்ணும் சரி ஒரு பாட்டுல வரும், விளக்கு வச்சா ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடிக்குது, இது வசதி உள்ள பெரிய இடத்தில் நாளும் நடக்குதுன்னு ஒரு பாட்டு வரும். அது மாதிரி நமக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. இன்னைக்கு இந்தியா வந்து உலக அளவுல பெருமையா இருக்குன்னா அதுக்கு காரணம் மக்கள் தொகையில மட்டும் இல்ல,
0: நம்மளோட கலாச்சாரம்,
1: நம்மளுடைய கலாச்சாரம்.
0: அத
1: வந்து நம்ம வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை உள்ள போ, நம்மள சுத்தி வெஸ்டர்ன் கலாச்சாரம் வரத்தான் செய்யும், அதை நாம தவிர்க்க முடியாது. ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லையோட எதையுமே நம்ம பயன்படுத்தணுங்கிறது என்னோட கருத்து.
0: ரொம்ப நன்றிங்க உங்க கருத்துக்கு.
1: தேங்க்யூ மேடம்.
0: நேர்களை இதே போன்று வாட்ஸ்அப்லேயும் நிறைய நேர்கள் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம்லேருந்து சி பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு சூப்பராக ஒரு மெசேஜ் அமைச்சிருக்காரு. எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை அவசியம், அளவிற்கு மேல் சென்றால் அமிர்தம் விஷம் என்பது முதுமொழி. அன்பும் பாசமும் எந்த உறவுகளிடம் ஒரு எல்லைக்கு மேல் இருந்தால் நம் மதிப்பு குறைந்துவிடும். எந்த ஒரு செயலுக்கும் ஒரு எல்லை உண்டு. உண்பது முதல் உடுத்துவது வரை எல்லாவற்றிற்கும் எல்லை உண்டு. உடைப்பு கூட எல்லை உண்டு. அளவு மீற ஆரோக்கியம் பாதிக்கப்படும். எல்லை மீறுவதால் தானே நாடுகளுக்கிடையே போர் ஏற்படுகிறது. எதையும் குறிப்பிட்ட எல்லைக்குள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி பழகிக்கொண்டால் வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு சூப்பராக மெசேஜ் அனுப்பியிருக்கார். அடுத்த நேயர் ஆதிரா நீலாம்பூர்லேருந்தும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. தொழில்நுட்பம் அல்லது ஊடகங்களின் பயன்பாடு அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக எல்லை இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லை இல்லை என்றால் அது நமக்கு தீங்கை விளைவிக்கும். ஆனால் அறிவு பெறும் விஷயத்தில் மட்டும் எல்லை தேவையில்லை. எல்லை இல்லாமல் எவ்வளவு அறிவு பெறுகிறோமோ அது நல்லது என்றே நான் கருதுகிறேன். இதுதான் இந்த எல்லை என்பதை பற்றிய எனது கருத்து அப்படின்னு சூப்பராக அவங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஸ்டேடியோன்ட்டு

வெல்கம் பேக் டு த ஷோ. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு எல்லை என்பது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில வாட்ஸ்அப்ல ராமகிருஷ்ணன் கொடுமங்கொண்டான்ல இருந்து மெசேஜ் ஷேர் பண்ணியிருக்காரு. எல்லை என்பது நம்மை முடக்கி வைக்கும் வேலி அல்ல, அது நம்மை பாதுகாக்கும் அரண். எல்லைகள் இருக்கும்போதுதான் சுதந்திரம் முழுமையடைகிறது. எல்லைகள் இல்லாத நதி எப்படி வெள்ளமாக மாறி ஊரையே அழிக்குமோ, அதே போல எல்லைகள் இல்லாத வாழ்க்கையும் அழிவை நோக்கித்தான் செல்லும். ஆகவே எல்லைகள் என்பது எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்காக கொண்டு செல்ல நாம் முறையாக பயன்படுத்த வேண்டிய ஒரு கருவி, பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சூப்பரா சொல்லியிருக்கார். தேங்க்யூ எல்லாருக்கும். இன்னைக்கு அடுத்ததா நிறைவு காலர் அவர்கள் பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். ஓகேங்க, கால் கட் ஆயிடுச்சு. ஓகே நேர்களே, நம்மளுக்கும் நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்யற நேரம் நெருங்கிடுச்சு. அதனால நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சூப்பரா மெசேஜ் அனுப்பியிருக்கிற ஒரு சில நேயர்களை வந்து நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நம்ம எஃப்எம்ல நம்ம வெளிப்படுத்தணும். இதே மாதிரி நீங்களும் எல்லா ஷோலையும் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நம்மளுடைய தொலைபேசி வழியிலோ நீங்கள் எங்களோட காண்டாக்ட் பண்ணி எங்களுடைய நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளலாம். நேர்களை, இத்துடன் இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் ஓடிஎஃப்எம் மற்றும் ராஜியோட அன்பான வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். ஜனநாயகத்தின் தாயாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. தீவிரவாத தாக்குதல்களை மனித குலத்திற்கு எதிரான குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐநா சபையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தியாகி சங்கரலிங்கனார் நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். அஇஅதிமுகவிலிருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை சட்டப்பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழகத்தில் மின்சார பற்றாக்குறையை சமாளிக்க அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதை தவிர்த்து அனல்மின் நிலைய பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டுமென பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நெல்லை

மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நிலையத்தின் நேரம் 11:02.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, எல் நினோ என்றால் என்ன? சரியான பதில், பசிபிக் பெருங்கடலில் மேற்பரப்பு நீர் வழக்கத்தை விட அதிக வெப்பமடையும் போது அதன் மேல் உள்ள காற்றின் அழுத்தமும் திசையும் மாறுவதுதான் எல் நினோ எனப்படுகிறது. இது உலக நாடுகளின் பருவமழையை தலைகீழாக மாற்றும் ஆற்றல் கொண்டது. மழை பற்றாக்குறைக்கும் இதுவே முக்கிய காரணம். இன்றைய கேள்வி, எந்த தினத்தில் உலக பருத்தி தினம் கடைபிடிக்கப்படுகிறது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, எந்த தினத்தில் உலக பருத்தி தினம் கடைபிடிக்கப்படுகிறது?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8, நேரம் 11:04. நேயர்கள் இணைந்திருப்பது உலாவரும் தென்றல். உலாவரும் தென்றல் நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை எங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை தெரிவிச்சு அந்த பாடலை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல், இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்களுடைய பெயர், இதெல்லாம் வாட்ஸ்அப் வழியாகவும் இல்லைனா ஃபேஸ்புக் வழியாகவும் 8300191018 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் இந்த உலாவரும் தென்ற நிகழ்ச்சியில கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சாமுராய் திரைப்படத்திலிருந்து பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்ட நேயர் கூடலூர் பகுதியிலிருந்து மாணிக்கம் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: கேட்ட பாடல் வைரமுத்து பாடல் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் ஹரிஷ் ராகவேந்தர் மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய பாடல் சாமுராய் திரைப்படத்தில் இருந்தொழித்தது.
1: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
2: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், சிந்தினால தாங்க மாட்டேன்.
1: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம்,

0: உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
2: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலாவரும் தென்றல். இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் அனுப்பி அந்த பாடலை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8300191018. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்ட நேயர் சத்யநாராயணன் கோவையிலிருந்து காதல் மன்னன் திரைப்பட்டிலிருந்து பாடலை கேட்டிருக்காரு. அவருக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடிஎஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலாவரும் தென்றல். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் ராஜோ மெரிசில் ஊட்டிலிருந்து, அவர் வந்து காதலி நிம்மதி திரைப்படத்துல இருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: இந்த தேவ

நேயர்கள் எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி உலாவரும் தென்றல். இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதற்கு நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8300191018. இசை அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒண்ணுங்க. அதுலயும் உலகத்துல இருக்க எல்லாருக்குமே புரியற ஒரு மொழி அப்படின்னா இசை அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த பாடலோட மியூசிக்க கேட்டாலே போதும், அது ஒரு சோகத்துல பாடுறாங்களா இல்ல சந்தோஷத்துல பாடுறாங்களா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். மனிதன் பிறப்பதற்கு முன்னாடி இருந்தே இசை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னு கேட்டா, காற்று அடிக்கிற சத்தம் கூட ஒரு இசை, மழை பெய்யற சவுண்ட் கூட ஒரு இசை, குழந்தையோட அழுகை, இந்த மாதிரி எல்லாத்துலயுமே இசை கலந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா இந்த உலாவரும் தென்ற நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை இந்த நிகழ்ச்சியில கேட்டு என்ஜாய் பண்றது ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. சோ அதனால எல்லாருமே உங்களுக்கு விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் வழியாகவும் முகநூல் வழியாகவும் தெரிவிக்கலாம். ஒவ்வொரு நேயர்களுக்கும் அவங்க கேட்ட பாடல் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால ஒருத்தர் வந்து ஒரு ஒன்று வாட்ஸ்அப் வழியாக இல்லைனாக்கா ஃபேஸ்புக் வழியாக மட்டுமே உங்களுக்கு விருப்பமான பாடல்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கூலி திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் திருமதி பேபி அம்பிகா, துரைராஜ், இளவரசி, சித்ரா, சுகந்தி இவங்கெல்லாம் தாராபுரத்திலிருந்து திருப்பூர் பகுதியிலிருந்து அவங்களுடைய விருப்பப்பாடலை கேட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பாடல் எல்லாருக்காகவும் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: கேட்ட பாடல் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பில் அனிருத் ரவிச்சந்தர் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் கோலி திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
0: உலாவரும் தென்ற நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் திண்டுக்கல் நாகநகர் பகுதியிலிருந்து நடராஜன், ஜனகா, ரேவதி, தினேஷ்குமார் ஆகியோர்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உலா வரும் தென்றல். இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் அனுப்பி அந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8300191018. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் திருப்பூர் மாவட்டம் பெல்லம்பட்டி தேவி பாலசுப்ரமணியம், இவங்க துள்ளாதமனும் துள்ளும் திரைப்பட்டிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் ஊட்டி எஃப்எம் நேயர்கள் எல்லாருக்காகவும் வரும் பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: கேட்டு ரசித்த பாடல் விஜயன் பாடல் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் ராஜேஷ் குரலில் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்தில் இருந்தொழித்தது.
1: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
2: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், சிந்தினால தங்க மாட்டேன்.
1: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: யார் உனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுக்கறா?
4: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.

நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது உலாவரும் தென்றல். இசை அப்படின்றது நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரிங்க. நம்ம சந்தோஷமா இருக்கும் போது இசையை கேட்போம், ஏன்னா அந்த சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக. நம்ம கவலையா சோகமா இருக்கும் போது கூட பாடல் கேட்போம், ஏன்னா அந்த சோகத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு இசை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. அப்படி ஃப்ரெண்டு மாதிரி நம்ம பேசாம இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிற ஒரு ஆற்றல் இசைக்கு இருக்கு. சில நேரம் நம்மளால வார்த்தைகளால சொல்ல முடியாத பல விஷயங்களை ஒரு பாடல் வந்து ரொம்பவே அழகா எளிதா சொல்லிடும். ஸோ அதே மாதிரி நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் உங்க மனதை ஆட்கொண்ட பாடல்களையும் இந்த உலாவரும் தென்ற நிகழ்ச்சியில கேட்டு என்ஜாய் பண்ணலாம். மீண்டும் ஒரு முறை வாட்ஸ்அப் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் நீங்க கேட்க வேண்டிய நம்பரை சொல்றேன், 8300191018. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி, மதுரை பகுதியிலிருந்து அன்பே ஆறுயிரை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. இந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் OTFM 101.8 எல்லாமே சமையிட்டு.

தென்றலின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் வரப்பாளையம் ஸ்ரீனிவாசன் ராஜேஸ்வரி சிவாஜி பட்லேருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நாம இந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உலா வரும் தென்றல். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் சரவணகுமார், அனிதா, வடிவேல் இவங்க கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து 3 பேர் 3 கதை திரைப்பட்ட இந்த பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நாம இந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

கேட்ட பாடல் மூன்று பேர் மூன்று காதல் திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. நேயர்கள் இதுவரை உலா வரும் தென்றல்ல, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. உலா வரும் தென்றலின் நிறைவு பாடலாக வருவது மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் பொள்ளாச்சி பகுதியிலிருந்து ரங்கராஜ், புஷ்பலதா ஆகியோர்.

கேட்ட பாடல் மதராசப்பட்டினம் திரைப்பட்டிலிருந்து ஒழித்தது. நேயர்கள் இதுவரை உலாவரும் தென்றல்ல பாடல்களெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சில நேயர்களுக்கு உங்களுடைய விருப்ப பாடல்கள் இடம்பெறாமல் இருக்கலாம். நீங்கள் அடுத்தடுத்து வர லைவ் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இசை அப்படின்றது உலகத்தில் பணத்தை கொடுத்து வாங்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் நிம்மதி அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த இசை வந்து நமக்கு இந்த நிம்மதியை ரொம்பவே இலவசமாக தரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இசையை கேளுங்கள், இசையை ரசியுங்கள், இசையோடு வாழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உலாவரும் தென்றல் நிறைவு பெறுகிறது.

0: ആകാശവാണി ഉദകമണ്ഡലം വാണിലി നിലയം ഒടി എഫ് എം 101.8 നേരം 12 മണി.
1: உங்க 4800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது. இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
2: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
3: பாஸ் இங்க தான் வைன் கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன் கேளுங்க. This is Captain Y of SBI. உங்கள் சைபர் காவலன்.
0: நேர்களினே, இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 12:10 சிநேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்கலாம், 1:55 திரைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம், இருளர் பாடல்கள், 2:30 மருத்துவ மலர், விபத்தில் ஏற்படும் காயங்களுக்கான விழிப்புணர்வு குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மனநல மருத்துவர் அனிதா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரைசை, நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம், தொடர்ந்து 4:02 எதிரும் புதிரும், சரியா தவறா, 5:02 பொன்மாலை பொழுது.

வாடாமலர் கிளாசிக் டூயட்ஸ். 5:30 மாணவர் குரல். 6:10 விளக்கேற்றும் வேளை நவராத்திரி சிறப்பு தொட நிகழ்ச்சி. 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள் கேட்கலாம். 7:00 திரைகானம். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பாள் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். தொடர்ந்து வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் சாகுபடி முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி இணைப்பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் படி நேயர் விருப்பம். 9:15 திரைக்கானம். 9:30 அறிவியல் நேரம். இயற்கை பேரிடர்கள் குறித்து இந்திய வானிலைத்துறையின் முன்னாள் விஞ்ஞானி முனைவர் பி கீதா அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி இடம்பெறக்கலாம். 10:00 காற்றோடு கலந்திரவா திரைப்பட பாடல்கள். நேர்களது வரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேர்களே, இந்த நிகழ்ச்சி முற்றிலும் பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அழகு குறிப்புகள், ஆரோக்கிய குறிப்புகள், சமையல் குறிப்புகள், நீங்கள் படித்ததில் பிடித்தது, படித்ததில் ரசித்தது, அழகான கவிதைகள், இதெல்லாத்தையும் எங்களோட ஷேர் பண்ணலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி மற்றும் அலைபேசி எண்கள் 9344-1901-8 மற்றும் 9342-1901-8 மற்றும் 8300-1901-8 தொலைபேசி எண், 0423 என்ற இணைப்பெண்ணோடு 2966-7-8-1 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை மற்றும் குறிப்புகளை எங்களோட ஷேர் பண்ணலாம். அதோட வாட்ஸ்அப் எண்ணான 8300-1901-8 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பலாம். அதாவது கால் கிடைக்காத நேயர்கள், கால் ட்ரை பண்ண முடியாத நேயர்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய பெயருடன் நீங்கள் கொடுத்த அந்த குறிப்புகளும் வாசிக்கப்படும்.

பெண்கள் அப்படின்னாலே சமையல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இணைந்தே இருக்கும். பெண்களையும் சமையலையும் பிரிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் இன்றைக்கி வந்து முதலாக ஒரு சமையல் டிப் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். சாம்பார் செய்யும் போது கெட்டியாக வேண்டுமானால், அதாவது சாம்பார் கெட்டியாகணும் அப்படின்னா, அதாவது பருப்பு போடாமல் நம்ம சாம்பார் செய்வோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவோம், தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். ஸோ அந்த தேங்காய்க்கு பதில் வெங்காயத்தோட பீர்க்கங்காயை வதக்கி அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா கெட்டியாகவும் இருக்கும், அதோட சுவையாகவும் இருக்கும். பொதுவாகவே நிச்சயமாக வாரத்தில் ஒரு வாட்டியாவது கீரை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அது பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த கீரையை அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் நமக்கு வந்து கண் பார்வை குறைபாடு அப்படிங்கிறது ஒன்று வராது. பொன்னாங்கண்ணி கீரையை பொரியல் செய்யும்போது அதோட ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்தோம் அப்படின்னா புரோட்டீன் சத்தும் அதிகமாக கிடைக்கிறதோட கீரை பொரியலும் ரொம்பவே சுவையாக இருக்கும்.

நேர்களை இதே போன்று உங்களுக்கு தெரிந்த சமையல் குறிப்புகள், அழகு குறிப்புகள் இதெல்லாத்தையும் நீங்க எங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க. இது ஸ்நேகிதியே ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஸ்டே டியூன்ட்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஸ்நேகிதி. நம்ம நிகழ்ச்சியோட முதல் ஸ்நேகிதி லைன்ல இருக்காங்க, அவங்களோட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே, சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு ஸ்நேகிதியில? இல்ல, ஏதாவது ஒரு குறிப்பு கொடுக்கணும், அதுக்கான நிகழ்ச்சி தான் இது.
1: ரொம்ப இதா இல்லாம கொஞ்சம் கட்டியாவே நல்லா ஈர்க்கமா பிணைஞ்சிட்டு சப்பாத்திகள் இத வச்சு நல்லா தேய்ச்சிருவோம். தேய்ச்சிட்டு அப்படியே இந்த மசாலாவா உள்ளி வச்சு அப்படியே எண்ணெயில போட்டு எடுத்தோம்னா நம்ம வீட்லயே இந்த சமோசா மாதிரி இருக்கும்.
0: ரெடி பண்ணிடலாம்.
1: பொடச்சு எடுத்துட்டு அதுல கொஞ்சம் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு தேங்காய் பால் கொஞ்சம் ஊத்தி அப்படியே கொஞ்சம் லேசா வேக வைக்கணும். வேக வச்சுட்டு இட்லி மாவோட சேர்த்து நம்ம கணக்கா எடுத்துக்கணும். இட்லி எல்லா மாவுலயும் போடாம மாவுல கொஞ்சம் போட்டு அதே இது அப்படியே நல்லா கிளறி இட்லி ஊத்தி எடுத்தோம்னா
0: நேர்களை, இதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த சமையல் டிப்ஸோ அடகு குறிப்போ ஏதோ ஒரு குறிப்புகளை நீங்க இந்த நிகழ்ச்சியில ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 9344901018, அப்புறம் 9342901018 அண்ட் 8300191018. அடுத்த நேயர் கூட லைன்ல வந்துட்டாங்க, அவங்களோடையும் பேசுவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
2: வணக்கம், மகா பேசுறேன் மேடம், தாவரத்துல இருந்து.
0: நலமா இருக்கீங்களா மகா மேம்?
2: நல்லா இருக்கும் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? குரல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறது, சொல்லுங்க.
2: அதாவதுங்க வந்து இப்ப சொல்லி இப்ப சொல்லிட்டுங்களா, லைன்ல இருக்கணும்?
0: இப்ப சொல்லலாம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க.
2: அதாவதுங்க மேடம், சோளம், வெள்ளை சோளம் இருக்குங்களா, குட்டி நாட்டு சோளம்.
0: ஆமாங்க.
2: அந்த சோளத்துல இனிப்பு செய்யறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டு சோளம், நாட்டு சோளம்னு கேட்கணும், அதுலயே ஹைபிரிட் பெருசா இருக்கும், அது டேஸ்ட் இருக்காது. நாட்டு சோளம் வந்து குட்டி குட்டியாவே இருக்கும். அந்த சோளத்தை வாங்கி கொண்டுட்டு வந்து வச்சு, அதாவது தீட்டுறது கிராமத்துலதான் தீட்டு தெரியும், டவுன்ல தீட்டுறதுன்னா என்னன்னு

0: தெரியாது. அத வந்து கொடுத்தோம்னா தெரிய மனுஷிக்க தெரிஞ்சவங்க, அது எனக்கெல்லாம் கூட தீட்டு தெரியாது. தீட்டு தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து ஒரு பைசா கொடுத்தோம்னா அவங்க தீட்டு கொடுப்பாங்க, அதாவது மேல் தோலும் போயிரும். அந்த விதை முளைக்கிற இடத்துல ஒரு சிகப்பு கலர்ல பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அதெல்லாம் பல்லுல வட்டா தொண்டையில வட்டா என்னமோ மாதிரி இருக்கும், அதனால அதெல்லாம் தீட்டு எடுத்துடணும். தீட்டு சொன்னோம்னா தீட்டு எடுத்து தண்ணி தெளிச்சு தீட்டுவாங்க, அந்த மேல் தோலும் போயிரும், அந்த சிகப்பா இருக்கிறத போய் புடைச்சு கொடுத்தாங்கன்னா வெள்ள வெளியேறு பால் மாதிரி இருக்கும். அத வந்து நல்லா வேக போடணும், வேக போட்டுட்டு நல்லா வேக போடணும், பூ மாதிரி வேக வச்சிடணும். ஊற வச்சு வேக ஊற வச்சு கூட வேக ஊற வச்சிடணும். முத நாள் நைட்டே ஊற வச்சுட்டீங்கன்னா நல்ல ஒரு சீக்கிரத்துல வெந்துடும். முத நாள் நைட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு சேர்றதால நல்லா கழுவிடணும். அந்த பழைய தனி ஸ்மெல் வராம இருக்கிற அளவுக்கு நல்லா கழுவிட்டு அதை வேக போடணும். வேக போட்டு நல்லா பூ மாதிரி மலர்ந்து வரும் பாருங்க, அந்த அளவுக்கு வேக போடணும். வேக போட்டுட்டு தண்ணி எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க, தண்ணி எடுத்துருங்க, தண்ணி வேண்டாம், அந்த தண்ணி அந்த சோளத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வெள்ளமோ அல்லது கருப்பட்டியோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்து வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சமா தண்ணி கரைச்சு வச்சீங்கன்னா அது கரைஞ்சு போயிடும். அதை வடிகட்டிக்கணும், ஏன்னா அந்த கல்லு மண்ணு தூசு எல்லாம் இருக்கும். அதை வடிகட்டி தூக்கி எறிஞ்சிட்டு நல்லா வெறும் தண்ணியை மட்டும் இந்த வெள்ள தண்ணியை மட்டும் பாகு காய்ச்சணும். பாகு மாதிரி காய்ச்சிட்டு இந்த சோளம் வெந்த சோளம் இருக்கு இல்லைங்களா, அதை தூக்கி அதுல போட்டுறணும். பாவுனா கெட்டி பாகு வேணும், ஒரு கெட்டி பாகு காய்ச்சினா போதும். அப்படி பதம் அந்த பதம் எல்லாம் வேண்டியது இல்லை, சும்மா கெட்டிய பதம் பாகு காஞ்சுனா போதும். இதை சோளம் தூக்கி போட்டுறணும். அதுக்கு முதலேயே ஏலக்காயை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ஏலக்காய முந்திரி பருப்பு போட இஷ்டம்னால முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் நெய்யில வறுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இது இந்த பாவு ஊத்தியாச்சு, இந்த சோளமும் ரெண்டும் சேர்ந்து ஜாயிண்டா வேகணும். அப்படி வேகும் போது இன்னும் கொஞ்சம் அந்த அந்த இனிப்பெல்லாம் இதுல சேர்ந்துக்கும். ஒரு சிட்டிகை உப்பு போடுங்க, ஒரே ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் போடுங்க. உப்பு போட்டு அந்த உப்பும் சேர்ந்து வரும்போது அது ஒரு அது ஒரு டேஸ்ட் வந்துடும். நல்லா டேஸ்ட் வந்த பிறகு தேங்காயை முதல்லயே அரைச்சு ஒரே ஒரு ஒரு பால் மட்டும் எடுக்கணும். ரெண்டாவது பால் எல்லாம் எடுத்தோம்னா தண்ணியாட்டம் ஆயிரும், கெட்டி பால். ஒரு தேங்காய் நைஸா அரைச்சு புளிஞ்சு எடுத்தீங்கன்னா ஒரே பால், அதுதான் ஒரு பாலுங்கிறது. அப்புறம் மறுபடியும் எடுத்து பால் எடுத்தீங்கன்னா நீங்க ரசத்து கூத்திக்கோங்க, குழம்பு கூத்திங்க, இது கூத்த கூடாது, இது கெட்டியா வேணும் பால். அதனால கெட்டி பால் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த கலவை எல்லாம் வெந்த பிறகு அதை வந்து அந்த முந்திரி பருப்பு திராட்சை அது நல்லா நெய்யில வறுத்து வச்சிருந்தா அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை இறக்கி வச்சிருங்க. இறக்கி வச்சுட்டு ஏலக்காய் இறக்கும் போது ஏலக்காயும் போட்டுருங்க. ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருப்பீங்களா, அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு கீழே இறக்கி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும், ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் சூடா இருக்க கூடாது. ஒரு 5 நிமிஷம் சூடு ஆறுன பிறகு தேங்காய் பால் கெட்டி பால் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லைங்களா, அந்த பாலையும் அதுல ஊத்திடுங்க. ஊத்திட்டு கெட்டியா இருக்கும், எல்லாமே சேர்ந்து ஒரு இந்த இது கல்கத்தா ரசகுல்லா மாதிரி பாக்குறதுக்கு வெள்ள வெள்ளையா இது மிளங்கும் ரசகுல்லா மாதிரி இருக்கும். கெட்டியா இருக்கணும், தண்ணியா வைக்க கூடாது, கெட்டியா ஆக்கிடணும். அப்பதான் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அதை எடுத்து பிள்ளைங்களுக்கு கிண்ணத்துல மோந்து கொடுத்தோம்னா ஸ்பூன்ல அப்படியே குடிப்பாங்க, பயங்கர டேஸ்டாவும் இருக்கும், ஒரு டிஃபரெண்டா. இது கல்கத்தா ரசகுல்லா, இது நம்ம வீட்டு ரசகுல்லாடான்னு சொல்லி ஏமாத்தி கொடுத்துடலாம்.
1: ஓகே, சூப்பருங்க, அருமையா சொன்னீங்க, ரொம்ப அழகா ஒரு விஷயத்த கூட சொல்லி இருக்கீங்க, என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூம்மா.
1: நேரில் வாட்ஸ்அப்பில் கூட நம்மளோட ஒரு ஸ்நேகிதி மெசேஜ் பண்ணியிருக்காங்க, திருப்பூர்லேருந்து காஞ்சனா அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிச்சன் டிப் சொல்லியிருக்காங்க, அதாவது கிச்சன் மெயின்டெனன்ஸ் டிப்பு. கிச்சனில் இருக்க சிங்க் வந்து சில நேரங்களில் அடைச்சிக்கும் இல்லைங்களா, நம்ம கழுவுற சோப்புகள் அந்த டிட்டர்ஜென்ட் அந்த சோப் பவுடர் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போய் அடைச்சி விடும் இல்லையா. ஸோ அது வந்து அந்த அடைப்பு நீங்கிறதுக்கு சூடான தண்ணியில் சோடா உப்பு கலந்து ஊற்றுனா அடைப்பு நீங்கிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணலாம், எங்களோட கால் பண்ணியும் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசலாம் அடுத்த பாடலை கேட்ட பிறகு.

0: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: நேர்களே, சிநேகிதிய நிகழ்ச்சியில அடுத்ததா அழகு குறிப்பு. இன்னைக்கு அழகு குறிப்புகள்ல ஒரு மூணு விதமான ஃபேஸ் பேக் அதை சொல்ல போறேன். முதல்ல புதினா எலுமிச்சை ஃபேஸ் பேக். புதினா சாறு, எலுமிச்சை சாறு இது ரெண்டையும் வெந்நீரில் கலந்து 3 நாட்களுக்கு ஒரு முறை முகத்தில் ஆவி பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா முகத்தில் இருக்க அழுக்கெல்லாம் போய் முகம் வந்து சுத்தமாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். அடுத்தது கசகசா. கசகசாவை வந்து 1 ஸ்பூன் எடுத்து தண்ணீரில் கலந்து அரைச்சி முகத்தில் பூசிட்டே வந்தோம் அப்படின்னா, அதாவது பூசிட்டு 1/2 மணி நேரம் கழித்து வெது வெதுப்பான தண்ணியில் கழுவிட்டு வந்தோம் அப்படின்னா முகம் பளிச்சுன்னு இருக்கும். அடுத்ததா தக்காளி மற்றும் தயிர் ஃபேஸ் பேக். தக்காளியில் வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட் அந்த இது இருக்கிறதுனால, ப்ளீச்சிங் தன்மை இருக்கிறதுனால அது வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக செயல்படும். தயிரில் லாக்டிக் ஆசிட்

0: இருக்கு. இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து முகத்துல கலந்து தடவி கொஞ்ச நேரம் ஜென்டலா மசாஜ் பண்ணி ஒரு 15 to 20 minutes 15 to 20 கழிச்சு கழுவிட்டு வந்தோம் அப்படின்னா சருமத்துல இருக்க தழும்புகள், முக்கியமா முகத்துல இருக்க தழும்புகள்லாம் மறைஞ்சு முகம் பிரகாசமாக மின்னும்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

0: இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: நேர்களை சிநேகிதியே நிகழ்ச்சியை நிறைவாக ஆரோக்கிய குறிப்புகள். இன்னைக்கு கண்களை பாதுகாப்பதற்கான ஆரோக்கிய குறிப்புகள் ஒரு சில. தினமும் நைட்டில் தூங்கிறதுக்கு முன்னாடி 2 ட்ராப் விளக்கெண்ணெயை கண்களை சுற்றி கொஞ்ச நேரம் மசாஜ் செஞ்சு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்கள் வந்து பிரகாசமாகவும் பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விளக்கெண்ணெய் வந்து கலப்படம் இல்லாத சுத்தமான விளக்கெண்ணெயாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதோட கண்கள் பளிச்சுன்னு தெரியறதுக்கு வாரத்துக்கு 1 முறை 2 துளி சுத்தமான தேங்காய் எண்ணெயும் கண்களில் விடலாம் அப்படின்றாங்க. அப்புறம் தினமும் கண்களுக்கான எக்ஸசைஸ், அதாவது இடதுலேருந்து வலதுபுறமாகவும் வலதுலேருந்து இடதுபுறமாகவும் மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் கண்களை வந்து அந்த உருட்டணும், அப்படியே ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கண்களுக்கான ஒரு சிறந்த எக்ஸசைஸாக இருக்கும். கண் வந்து நல்ல ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தினமும் வெள்ளரிக்காய் துண்டுகளை கண்களில் சுற்றி வச்சோம் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தோம் அப்படின்னா நல்ல ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும் கண்களுக்கு, சோர்வும் நீங்கி கண் கருவளையங்களும் நீங்கி கண் வந்து நல்ல பிரகாசமாக ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த குறிப்புகளோட இன்றைக்கி வந்து ஸ்நேகிதிய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைக்கி ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய குறிப்புகளை ஷேர் பண்ண பெண் தோழிகளுக்கு எங்களுடைய நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள், வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், நேரடி பணப்பரிமாற்றம் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். இதன் வாயிலாக மக்களின் வசதிகள் மேம்பட்டிருப்பதுடன் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே நேரடி இணைப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் அதிகாரம் அளித்தல் நாட்டின் மாற்றத்திற்கு வழிவகுத்திருப்பதுடன் ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பங்கள், தரவு பகுப்பாய்வு, அறிவாற்றல் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் 21ஆம் நூற்றாண்டில் முக்கிய இடம்பெறும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசு அளித்து வரும் ஆதரவு காரணமாக புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.5 லட்சத்தை கடந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டதையும் அவர் நினைவு கூர்ந்தார். சமீபத்தில் புதுதில்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி

0: நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று வங்கக்கடல் பகுதியில் உள்ள தெற்காசிய நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பிற்கான பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு நாடுகளின் உள்துறை அமைச்சக மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு வாயிலாக இந்த மண்டலத்தை பாதுகாப்பான பகுதியாக மாற்ற உதவி பூண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை, நேபாளம், பூட்டான், தாய்லாந்து, மியான்மர், பங்களாதேஷ் நாடுகளின் பிரதிநிதிகளும் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. உலக நாடுகளின் பொருளாதார சூழல் குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்நாட்டு தேவை அதிகரிப்பு மற்றும் சீர்திருத்தங்கள் காரணமாக இந்தியாவின் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய நடவடிக்கைகள் இந்த வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீவிரவாத தாக்குதல்களை மனித குலத்திற்கு எதிரான குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐநா சபையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பொதுசபை கூட்டத்தில் பேசிய இந்திய பிரதிநிதி திருமதி ஆர் மைத்திலி, திட்டமிட்ட குற்றங்களை தடுப்பது மற்றும் தண்டனை விதிப்பதற்கான உத்தேச சர்வதேச உடன்படிக்கையில் இதற்கான அம்சத்தை இடம்பெற செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டார். இத்தகைய நடவடிக்கை ஒரு நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடுவதாக அமைந்துவிடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மக்களை பாதுகாக்கும் பொறுப்பு அந்தந்த நாடுகளை சார்ந்தது என்று குறிப்பிட்ட திருமதி மைத்திலி, குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உரிமைகளை நிலைநாட்டும் அதேவேளையில் பாதிக்கப்பட்டவர்களின் நலனை பாதுகாப்பதும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி குறித்த பார்வை இடம்பெறுகிறது.
2: கிழக்கு நோக்கிய பார்வை என்ற கொள்கையை மத்திய அரசு கடந்த 2014 செயல்படுத்த தொடங்கியதிலிருந்து வடகிழக்கு மாநிலங்கள் முக்கியத்துவம் பெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாத சம்பவங்கள் சுமார் 70% குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போடோ, உல்ஃபா, கார்பி உள்ளிட்ட அமைப்புகளுடன் மத்திய அரசு மேற்கொண்ட 12க்கும் மேற்பட்ட அமைதி உடன்படிக்கைகள் காரணமாக இம்மாநிலங்களில் பாதுகாப்பு சூழல் பெருமளவு மேம்பட்டிருப்பதுடன் 10,000க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் சரணடைந்துள்ளனர். இதையடுத்து பல்வேறு பகுதிகளில் ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டம் திரும்ப பெறப்பட்டுள்ளது. இதன் விளைவாக வடகிழக்கு மாநிலங்களில் அமைதியான சூழல் நிலவுவதைத் தொடர்ந்து மத்திய அரசின் முதலீடுகள் கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிஎம் டிவைன் போன்ற பிரத்யேக நிதியகங்களின் வாயிலாக வடகிழக்கில் உள்ள 8 மாநிலங்களிலும் கட்டமைப்பு வசதிகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டு அனைத்து பருவநிலைகளையும் எதிர்கொள்ளத்தக்க நெடுஞ்சாலைகள், பாலங்கள், ரயில் பாதைகள் மற்றும் விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அசாமில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, வடகிழக்கு மாநிலங்கள் தற்போது நாட்டின் முக்கிய பொருளாதார மண்டலமாக உருவெடுத்திருப்பதாக கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த ஒட்டுமொத்த அணுகுமுறை வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இயந்திரமாக மாற்றியுள்ளது என்று பல்வேறு நிபுணர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர்.
0: ஜம்மு காஷ்மீருக்குள் ஊடுருவ முயன்ற லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 4 தீவிரவாதிகள் கன்னிவெடியில் சிக்கி உயிரிழந்தனர். பூஞ்ச் மாவட்டத்தையொட்டிய எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதி வழியாக ஊடுருவ முயன்றபோது இந்த தீவிரவாதிகள் கன்னிவெடியில் சிக்கியதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த 4 பேரின் அடையாளம் கண்டறியப்பட்டிருப்பதாகவும்

0: இவர்களில் முகமது ஃபைசான் லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் முக்கிய நிர்வாகி என தெரியவந்துள்ளதாகவும் பாதுகாப்பு படையினர் கூறியுள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வெளிநாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தின் கூர்கா மாவட்டத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து புத்தி கண்டகி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் பல்வேறு பகுதிகளிலும் சிக்கி தவித்த 12 வெளிநாட்டினர் உட்பட 321 பேர் மீட்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள நேபாள ராணுவம் மீட்புப் பணிகள் நாளையும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கம்போடிய பிரதமர் திரு ஹன் மனத் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்த வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார். சுற்றுச்சூழல் சீர்கேடு, சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள் பேரிடர்களுக்கு வழிவகுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பருவநிலை மாற்றம், நகரமயமாதல் மற்றும் சுற்றுச்சூழல் சீர்கேடு போன்றவை சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளன என்றும் கம்போடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் மற்றும் தில்லியில் இன்று சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கிலும் நாளை வரை இதே நிலை காணக்கூடும் என அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், ஹிமாச்சல பிரதேசம், கேரளா, தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒருசில இடங்களில் இன்று பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் திக்விஜய் பிரதாப் சிங் 6-1, 6-4 என்ற செட்கணக்கில் நிதின்குமார் சின்ஹாவையும், பிரணவ் கார்த்திக் 6-2, 6-2 என்ற செட்கணக்கில் அனூப் பன்கார்கியையும், அர்ஜுன் ராட்டி 6-2, 6-2 என்ற செட்கணக்கில் ஹிதேஷ் சௌஹானையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்களின் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் தொழில் முனைவோருக்கான அரசு மின்னணு சந்தை ஜெம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம்.

ஜெம் என்பதன் முழு விரிவாக்கம் கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் என்பதாகும். தமிழில் இதை அரசு மின்னணு சந்தை என்று அழைக்கலாம். இது இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு இணையதள வணிக தளமாகும். அரசு அலுவலகங்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களையும் சேவைகளையும் இந்த தளத்தின் மூலம் வாங்க முடியும். உதாரணமாக, அரசு அலுவலகங்களுக்கு தேவையான மேசை, நாட்காலி, கணினி, எழுது பொருட்கள், சீருடைகள் மற்றும் பல்வேறு சேவைகள் தேவைப்படும். இவற்றை வழங்கும் நிறுவனங்களும் தொழில் முனைவோரும் ஜெம் தளத்தில் பதிவு செய்து அரசு கொள்முதல் வாய்ப்புகளில் பங்கேற்கலாம். இந்த தளத்தின் முக்கிய நோக்கம் அரசு கொள்முதலை எளிமையாகவும் வெளிப்படையாகவும் விரைவாகவும் மாற்றுவதாகும். முன்பு அரசு நிறுவனங்களுக்கு பொருட்களை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளை பெறுவது சிறு தொழில் முனைவோருக்கு கடினமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஜெம் தளத்தின் மூலம் தகுதியான விற்பனையாளர்கள் தங்களுடைய பொருட்களையும் சேவைகளையும் இணையதளத்தில் பட்டியலிட்டு அரசு நிறுவனங்களின் கொள்முதல் வாய்ப்புகளை அறிந்து கொள்ள முடியும். இதனால் வணிக வாய்ப்புகள் அதிகரிக்க உதவுகிறது. ஜெம் தளத்தினால் தொழில் முனைவோருக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன. முதலாவதாக, புதிய சந்தை வாய்ப்பு கிடைக்கிறது. சிறு தொழில் செய்பவர்கள் தங்கள் ஊரில் மட்டுமல்லாமல்

அரசு நிறுவனங்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதற்கான வாய்ப்புகளை தேடலாம். இரண்டாவதாக, வெளிப்படையான வணிக நடைமுறை உள்ளது. கொள்முதல் தொடர்பான விவரங்கள் இணையதளத்தில் கிடைப்பதால் விற்பனையாளர்கள் வாய்ப்புகளை அறிந்து அதற்கேற்ப செயல்படலாம். மூன்றாவதாக, சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. தகுதிகளையும் சம்பந்தப்பட்ட கொள்முதல் விதிகளையும் பூர்த்தி செய்யும் நிறுவனங்கள் அரசு கொள்முதல் நடவடிக்கைகளில் பங்கேற்கலாம். நான்காவதாக, வணிக வளர்ச்சிக்கு உதவுகிறது. அரசு நிறுவனங்களின் தேவைகளுக்கு ஏற்ப தரமான பொருட்களையும் சேவைகளையும் வழங்குவதன் மூலம் தங்கள் தொழிலை வளர்க்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. உற்பத்தியாளர்கள், வணிகர்கள், சிறு மற்றும் குறு நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு சேவைகளை வழங்கும் தொழில் முனைவோர் ஆகியோர் தங்களுக்கு பொருந்தும் தகுதிகளின் அடிப்படையில் ஜெம் தளத்தை பயன்படுத்தலாம். உதாரணமாக, தையல் தொழில் செய்பவர்கள் சீருடைகள் தயாரித்து வழங்கலாம். பொம்மைகள் தயாரிப்பவர்கள் தங்களுடைய தயாரிப்புகளை அரசு கொள்முதல் தேவைகளுக்கு ஏற்ப வழங்குவதற்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். கணினி சேவை, சுத்தம் செய்தல் போன்ற சேவைகளை வழங்குபவர்களும் தங்களுடைய பொருத்தமான வாய்ப்புகளை தேடலாம். ஆனால் பதிவு செய்வது மட்டும் அரசு ஆர்டரை உறுதி செய்யாது. பொருளின் தரம், விலை, தகுதி மற்றும் கொள்முதல் விதிமுறைகளையும் பூர்த்தி செய்வது அவசியம். ஜெம் தளத்தை பயன்படுத்த விரும்பும் தொழில் முனைவோர் முதலில் அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். gem.gov.in. அங்கு விற்பனையாளர் அல்லது சேவை வழங்குநராக பதிவு செய்வதற்கான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். தேவையான வணிக விவரங்கள், அடையாள விவரங்கள், வங்கி விவரங்கள் மற்றும் பொருந்தக்கூடிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு தங்களுடைய பொருட்கள் அல்லது சேவைகளை பட்டியலிட்டு பொருத்தமான அரசு கொள்முதல் வாய்ப்புகளை பார்க்கலாம். பதிவு செய்வதற்கு முன் தற்போதைய விதிமுறைகள் மற்றும் தேவையான ஆவணங்களை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைய டிஜிட்டல் உலகில் தொழில் தொடங்குவது மட்டுமல்லாமல் நமது தயாரிப்புகளை சரியான சந்தைக்கு எடுத்து செல்வது மிகவும் முக்கியம். ஜெம் என்பது அரசு நிறுவனங்களுக்கு பொருட்களையும் சேவைகளையும் வழங்குவதற்கான ஒரு முக்கியமான இணையதள தளமாகும். இதை பற்றி தெரிந்து கொண்டு சரியான முறையில் பயன்படுத்தினால் சிறு தொழில் முனைவோர் தங்களுடைய வணிக வாய்ப்புகளை விரிவுபடுத்த முடியும். எனவே தொழில் முனைவோர் அனைவரும் ஜெம் தளத்தை பற்றி தெரிந்து கொண்டு தகுதியான வாய்ப்புகளை பயன்படுத்தி தங்கள் தொழிலில் முன்னேற வேண்டும். உள்ளூரில் தொழில் தொடங்குவோம், புதிய சந்தைகளை தேடுவோம், நமது தொழிலை வளர்ப்போம்.

0: இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் தொழில் மற்றும் தொழில் முனைவோருக்கான அரசு மின்னணு சந்தை ஜிம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம்.

0: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு.
1: வீட்டுல எஃப்எம் கேட்டிருப்போம், அந்த எஃப்எம்ஏ உங்க வீட்டுக்கு வந்தா
2: எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி
3: எதுக்கு இத்தனை எப்படி
2: இல்ல எப்படிப்பா
3: அப்படி இப்போ
1: ஆமாங்க. இனி ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் காலை 10 மணிக்கு இல்லம் தேடி உங்களுடன் ஊட்டி எஃப்எம். இல்லம் தேடி உங்கள் நெஞ்சம் நாடி.
2: ஓகேமா, இப்ப உங்களுக்கு பிடித்த பாடல் கேளுங்க.
4: எனக்கு அப்படி போடு போடுங்க.
2: யாருக்காக டெடிகேட் பண்றீங்க மேடம்?
4: நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க.
2: பெருசா போய்கிட்டு இருக்கு.
1: உங்க வீட்டுக்கு உங்களை தேடி நாங்க வரோம். ஷேர் பண்ண நீங்க ரெடியா?
5: பாய்ஸ் ஸ்டார்ட்ங்க ஃப்ரெண்ட்ஸ்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒலிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.
1: வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்தி பட பாடல் புல்லட் திரைப்படத்திற்காக.

சாமுண்டி கன்னட மொழி திரைப்பட பாடலோடு இன்றைய வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் பொருளாதாரம் வலுவான அடித்தளத்துடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா நதியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வலியுறுத்த முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிற்பகல் விஜயவாடா புறப்படுகிறார். மத்திய தொகுப்பிலிருந்து மின்சாரம் கிடைக்காததாலேயே வெளிச்சந்தையிலிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி.வி. சிந்து இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் பொருளாதாரம் வலுவான அடித்தளத்துடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் புதிய பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் இன்று உரையாற்றிய பிரதமர், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் 7.8% இருந்ததை சுட்டிக்காட்டினார். நம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 700 பில்லியன் டாலரையும் தாண்டியுள்ளதாகவும், வங்கி செயல்பாட்டு முறைகள் கடந்த பல ஆண்டுகளாக வலுவான நிலையில் இருப்பதாகவும் எடுத்துரைத்தார். நம் நாட்டின் சீர்திருத்தங்கள் துரிதகதியில் நடைபெறுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். 21வது நூற்றாண்டின் இந்தியாவின் முன்னேற்றம் அனைவரையும் உள்ளடக்கியது என்று கூறிய பிரதமர், சர்வதேச நாடுகளுக்கு தேவையான நேரத்தில் தனது பொறுப்பை இந்தியா உணர்ந்து ஆதரவு வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்தியா தற்போது 2000க்கும் மேற்பட்ட சர்வதேச திறன் மையங்களுக்கு முன்னோடியாக இருந்து உலகளாவிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான சேவைகளை வழங்கி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பிம்ஸ்டெக் உள்துறை அமைச்சர்களின் முதலாவது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிராந்திய ஒருங்கிணைப்பு, பொருளாதார ஒத்துழைப்பு, ஒட்டுமொத்த பாதுகாப்பின் தளமாக பிம்ஸ்டெக் உருவெடுத்திருப்பதாக குறிப்பிட்டார். அமைதி, மனிதநலம் போன்றவற்றையே இந்தியா நாடுவதாக கூறிய அமைச்சர், அனைத்து நாடுகளின் இறையாண்மையை இந்தியா மதிப்பதாக குறிப்பிட்டார். தேசங்களுக்கிடையிலான பல்வேறு குழப்பங்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் சுமூக தீர்வை இந்தியா விரும்புவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை என்ற இந்தியாவின் கொள்கையை உறுதி செய்த அமைச்சர், தீவிரவாதிகளுக்கு புகலிடம், பயிற்சி, நிதியுதவி போன்றவற்றை வேரோடு களைய ஒட்டுமொத்த ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நாடு கடத்தல், சட்ட ஒத்துழைப்பு போன்ற நடவடிக்கைகளில் பரஸ்பர உதவியை பிம்ஸ்டெக் நாடுகள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். புலனாய்வு முகமைகள், எல்லை மேலாண்மை பணிகள், நிதி கண்காணிப்பு நடவடிக்கைகளில் பிம்ஸ்டெக் நாடுகளிடையே ஒத்துழைப்பு தேவை என்றும் குறிப்பிட்டார். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஒருங்கிணைந்த முகமைகள் மூலம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் தேவையையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திர மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து ஆலோசிக்க முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிற்பகல் விஜயவாடா புறப்படுகிறார். இன்று

0: மாலை ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டம், கிருஷ்ணா நதிநீர் திறப்பு குறித்த பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் அங்குள்ள கனகதுர்கா கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார். இன்றே தமது ஆந்திர பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்புகிறார். மதுராந்தகம், தாராபுரம், விராலிமலை, கரூர், பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 6 அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமாவை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் ஏற்றுக்கொண்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக அஇஅதிமுக கொறடா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு, தகுதி நீக்க நடவடிக்கைகள் நிலுவையில் இருப்பதால் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்க தடையில்லை என்று தெரிவித்துள்ளனர். மேலும் தகுதி நீக்க நடவடிக்கை குறித்த முடிவை பேரவைத் தலைவர் 2 மாதங்களில் எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். 2000 ரூபாய்க்கு அதிகமான வர்த்தக யுபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்கும் முடிவு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மத்திய தொகுப்பில் போதிய மின்சாரம் கிடைக்காததாலேயே வெளிச்சந்தையிலிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் பெற வேண்டிய தேவை எழுந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மின் கொள்முதல் குறித்து எழுந்துள்ள சந்தேகங்களுக்கு சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் விளக்கமளித்த அமைச்சர், ஒரு யூனிட் மின்சாரம் 35 ரூபாய் என்ற நிலைக்கு கொள்முதல் செய்யப்படாவிட்டால் 2 முதல் 3 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படும் நிலை உருவாகும் என்று கூறினார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 5000 மெகாவாட் மின்சாரம் இந்த ஆண்டு அதிகம் தேவைப்படுவதாக எடுத்துரைத்தார். குறைந்த விலையில் மின்சாரம் வாங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக கூறிய அமைச்சர், யூனிட் ஒன்றுக்கு மின்சாரம் 35 ரூபாய் கொள்முதல் செய்யப்படுவதால் நாள் ஒன்றுக்கு 5 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படுவதாக தெரிவித்தார். இந்நடவடிக்கை குறுகிய கால ஏற்பாடே என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். கடந்த ஆட்சியில் நீண்டகால மின்சார ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அமைச்சர் குறை கூறினார். தமிழகத்தில் பள்ளி மாணாக்கருக்கு வாரத்தில் 5 நாட்கள் உடற்கல்வி வகுப்புகள் நடத்தப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பள்ளிகளுக்கான திருத்திய கால அட்டவணையை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார்.
1: இனி வாரத்துல 5 நாட்களும் பிடி பீரியட் என்பது நனவாகிறது. தினந்தோறும் இனி மாணவர்களுக்கு பிடி பீரியட். இந்த பிடி பீரியட கட் பண்ணவே கூடாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் வலியுறுத்துகிறேன், விளையாட்டுல ஊக்குவிக்கணும். அவர்களுக்கு அந்த மைதானத்தில் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த விளையாட்டு உபகரணங்கள்ல இருந்து, பாதுகாப்புல இருந்து, பயிற்சியில இருந்து அந்த குழந்தைகளை இன்னும் ஊக்குவிக்கணும்.
0: தமிழ்நாட்டில் ஆயுத பூஜை, விஜயதசமியொட்டி வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளோடு 6199 சிறப்பு பேருந்துகள் நாளை மறுநாள் முதல் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்து அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தீபாவளி பண்டிகையொட்டி 15689 சிறப்பு பேருந்துகள் வரும் 5ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என்றார். அரசின் உத்தரவையும் மீறி ஆம்னி பேருந்துகள் கூடுதலாக கட்டணம் வசூலித்தால் அது திரும்ப பெறப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு குறைந்து தற்போது கட்டுக்குள் இருப்பதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இருப்பினும் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக கொசு ஒழிப்பு போன்ற பணிகளை ஆரம்ப கட்டத்திலேயே மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் நிதி நெருக்கடி நிலவி வரும் இக்கட்டான சூழலிலும் மாநில அரசு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பகுதி நேர நியாய விலை கடையை முழுநேர கடையாக மாற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்து பேசிய அவர், அரசுக்கு 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் உள்ளதாகவும் நாளொன்றுக்கு 347 கோடி ரூபாய் வட்டி மட்டுமே செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் அரசு உள்ளதாகவும் எடுத்துரைத்தார். இந்நிலையிலும் அனைத்து மகளிரும் பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ள அரசு வகை செய்துள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தையொட்டி மத்திய அரசின் மை பாரத் கேந்திரா மூலம் மாநகராட்சி பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேரிடரை எதிர்கொள்ள தயாராக இருப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி அமைந்ததாக மை பாரத் கேந்திரா தூத்துக்குடி மாவட்ட அலுவலர் மதுமிதா கூறியுள்ளார்.
2: பேரிடர் காலங்கள்ல குழந்தைகளும் பெரியவங்களும் தங்களை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் தான். நம்மளோட பாதுகாப்பு, நம்மளோட ரெசிலியன்ஸ் எல்லாம் நம்ம வீட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அவசர காலத்துல எப்படி பாதுகாத்துக்கலாம், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நாங்க இப்போ தூத்துக்குடி கார்பரேஷன் ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பிராக்டிக்கல் எக்ஸிபிட்ஸ் அண்ட் பிராக்டிக்கல் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் வச்சு கூட நாங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: நெல்லை மாவட்டத்தில் கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள்

0: குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு நெல்லை மாவட்டம் மற்றும் மாநகர பகுதியில் பிற்பகலில் தொடர்ச்சியாக பரவலாக மழை பெய்து வருகிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மணிமுத்தாறு அருவியில் குளிக்க இன்று காலை முதல் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். களக்காடு தலையணையிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தேனி மாவட்டத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் சார்பில் புதிய ஆதார் சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. அரசு பொது விடுமுறை நாட்களை தவிர இதர நாட்களில் ஆதார் சேவைகளை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நாகை மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கிய சீர்மரபின மாணாக்கர் பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து ஜெர்மனியின் யுவான் லீயை இன்று எதிர்கொள்கிறார். ICC-யின் செப்டம்பர் மாத விளையாட்டு வீராங்கனையாக ஷெஃபாலி வர்மாவும் வீரராக இந்திய கிரிக்கெட் அணி தலைவர் சுப்மன் கில்லும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் பொருளாதாரம் வலுவான அடித்தளத்துடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா நதியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வலியுறுத்த முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிற்பகல் விஜயவாடா புறப்படுகிறார். மத்திய தொகுப்பிலிருந்து மின்சாரம் கிடைக்காததாலேயே வெளிச்சந்தையிலிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி FM 101.8 நேரம் 1:55 நிமிடம் திரைகானம்.

0: Indian opener Shefali Verma was named the ICC Women's Player of the Month winner for September 2026 following incredible title-winning outings in the Women's Asia Cup and the Asian Games with the bat and clutch contributions in high-stakes matches. On the other hand, Indian captain Shubman Gill was named ICC Men's Player of the Month for a record fifth time following his outstanding performance in the one-day international series against the West Indies. Denmark Open badminton tournament kicks off in Odense today. PV Sindhu will take on Yvonne Lee of Germany in the women's singles round of 32 match this evening, while Tanvi Sharma will be up against Natsuki Nadeira of Japan. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says India's economic growth is taking place on a strong foundation amidst global uncertainty, addresses Bloomberg New Economy Forum in New Delhi. Home Minister Amit Shah hails BIMSTEC as an important platform for regional integration, economic cooperation and collective security. UPI merchant discount rate on select person-to-merchant transactions to be implemented after Diwali. IMF raises India's GDP growth forecast to 7% for 2026-27. Canadian Foreign Minister Anita Anand to arrive on a two-day visit to India from today, and Shefali Verma and Shubman Gill named ICC Women's and Men's Player of the Month for September 2026. With that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8. நேரம் 2:15.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
3: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
4: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலர்.
5: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம்.
6: நீலமலை நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான இருளர் இன மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். கடசோலை பகுதியைச் சேர்ந்த இந்திரா அவர்கள் வழங்கும் இருளர் இன மக்களின் பாடல்கள்.
7: மஞ்சளா குண்டிக்கே மஞ்சா கட்டுகோ.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான இருளரின மக்களின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 2:30.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
3: மருத்துவமலர்
4: இன்றைய மருத்துவமலர் நிகழ்ச்சியில் விபத்தினால் ஏற்படும் மனப்பதட்டங்களும் அதற்கான ஆலோசனைகளையும் குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மனநல மருத்துவர் அனிதா அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே எஸ் ஸ்ரீதேவி.
5: வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 17 உலக விபத்து மற்றும் காயங்கள் குறித்த விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த விபத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏற்படுகின்ற அந்த அதிர்ச்சி, அதனால அவனுக்கு ஏற்படுகின்ற மனநல பாதிப்புகள், சோ இதை பத்தின நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக மனநல மருத்துவர் டாக்டர் அனிதா அவர்கள் நம்ம நிலையத்திற்கு வந்திருக்காங்க. மேடம் வணக்கங்க.
6: வணக்கம் மேம்.
5: இந்த ஆக்சிடென்ட்னால ஏற்படுகின்ற டிராமா, அது வந்து எந்த அளவுக்கு நம்மள பாதிக்கும்?
6: வேர்ல்டு டிராமா டே என்பது காயங்கள் மற்றும் விபத்துகளை தடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி கேர் சர்வீசஸ், அவசர சிகிச்சையுள்ள லைக் ஆம்புலன்ஸ் அந்த சர்வீசஸ் பற்றியும், அதே போல ட்ராமாவால் நம்மளுக்கு நிறைய பேருக்கு என்னன்னா அடிபட்டுச்சுன்னா கண்டிப்பா பிசிக்கல் ஹெல்த் டேமேஜ் பத்தி தான் யோசிப்பாங்க. பட் அது கிடையாது, அதோட சேர்ந்து வந்து கண்ணுக்கே தெரியாத மனநல டேமேஜும் வந்து நிறைய ஏற்படுது. சோ அதை பற்றியும் மனநல பாதிப்புகள் பற்றியும் நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் ஒரு நாள் வந்து ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சிருக்கு மேம்.
5: சோ இப்ப ட்ராமா அப்படின்னா
6: என்னங்க? இப்ப நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க, டென்ஷன் அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க, பட் நிறைய இடத்துல ட்ராமான அந்த வேர்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா நான் ஒருவரால் சமாளிக்க மிகவும் கடினமான ஒரு ஈவெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, கண்ணுக்கு முன்னாடி வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து இழந்துட்டாங்க, இல்ல ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதுல யாராவது ஒருத்தங்க ரிலேட்டிவ் இறந்துட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயமா நடக்கிற ஒரு ஈவெண்டா இருக்கலாம், இல்லனா வந்து ஒரு செக்ஷுவல் அபியூஸ், ரிப்பீட்டடா ஒரு செக்ஷுவல் அபியூஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு ஒரு செக்ஷுவல் அபியூஸ் இருக்கு, இல்ல வீட்டுல யாருக்காவது ஒரு செக்ஷுவல் அபியூஸ் இருக்கலாம், டொமஸ்டிக் வயலன்ஸ், அடிக்கடி வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை போடுறதா இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து குழந்தைங்களை வந்து நெக்லெக்ட் பண்ணலாம், இல்லனா வந்து ரொம்ப அடிக்கலாம், துன்புறுத்தலாம். சோ இந்த மாதிரி வந்து ஈவெண்ட் எல்லாம் நம்ம ட்ராமான்னு சொல்லுவாங்க. இதே மட்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது மட்டுமே கிடையாது. இப்ப ரீசனா நடந்த இயற்கை பேரழிவு, நேபாள நடந்த ஒரு விஷயம், நேச்சுரல் டிசாஸ்டர், அதுல பாதிக்கப்பட்டவர்களும் சரி, அதை கண்கூட பார்த்தவங்களுக்கும் சரி, அது ஒரு ஈவெண்ட் வந்து ஒரு ட்ராமாட்டிக்கா தான் இருக்கு. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் ஒரு அதிர்ச்சியான ஈவெண்ட் வந்து ஒரு சிங்கிள் ஈவெண்ட் மாதிரி கிடையாது, அந்த நேரத்துல நடக்கக்கூடிய ஈவெண்ட் கிடையாது, சிங்கிள் ஈவெண்டாவும் இருக்கலாம், இல்லனா வந்து தொடர்ந்து வந்து ஒரு ரிப்பீட்டட் ஈவெண்ட்.

0: கரெக்டாய் கூட இருக்கலாம். இப்ப நடந்த வந்து இஸ்ரேல் டு அந்த துபாயில நடந்த அந்த ஒரு இன்சிடென்டா இருக்கலாம், அந்த ஒரு நபருக்கு அந்த கேப்டனுக்கு அந்த ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்து வந்திருக்கலாம். சோ அது ஒரு சிங்கிள் ஈவெண்டா இருக்கலாம். ரிப்பீட்டட் ஈவெண்ட்னா நான் சொன்ன மாதிரி செக்ஷுவல் அபியூஸோ இல்ல பிசிக்கல் அபியூஸோ தொடர்ந்து பல வருஷம், ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அந்த குழந்தை அதே வீட்டுல இருக்கு, அபியூஸ் நடந்துட்டே இருக்கு, இல்ல ஸ்கூலுக்கு போய் அந்த மாதிரி அபியூஸ் நடக்குது, இல்ல வேலை பாக்குற இடத்துல வந்து நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் போது அது ஒரு ரிப்பீட்டட் ஈவெண்ட்டா ஒரு ட்ரொமாட்டிக் ஈவெண்டா சொல்லுவாங்க. சோ இது வந்து எல்லாருக்குமே காமன் ஆனது கிடையாது, சில பேருக்கு நடக்கும் சில பேருக்கு நடக்காம இருக்கலாம். பட் ஒரு ஒருத்தவங்க அந்த ட்ராமாவை வந்து டிஃபரெண்டா வந்து பெர்சீவ் பண்ணுவாங்க. சில பேர் அதை லேசாக எடுத்துக்கொள்ளலாம், சில பேருக்கு அந்த ட்ராமாட்டிக் ஈவெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் மனநோய் பாதிப்புகள் நிறைய வரும் மேம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக விபத்து மற்றும் காயங்கள் விழிப்புணர்வு தினம் குறித்து நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நெற்றிக்கண் படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

0: பாடலை கேட்டும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணையலாம்.
1: டிராமா ஏற்பட்ட பிறகு ஒருவர் வந்து என்ன மாதிரியான மனநல பாதிப்புகள் ஏற்படும்?
2: ஒரு ட்ராமாட்டிக் ஈவெண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு விட்னஸ் பண்ணிருக்கலாம், கண் கூட பாத்துருக்கலாம், இல்ல அனுபவிச்சிருக்கலாம். எந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டேஸ் சில மணி நேரங்களுக்குள்ள, அதே மாதிரி ஒரு டேஸ் கணக்குலயும் ஒரு வீக்ஸ் கணக்குலயும் வந்து அவங்களுக்கு அதிகமடியான பயம் வரலாம். அதே நினைச்சிட்டு ஒரு பயம் இருக்கலாம், கோபங்கள் அதிகமா இருக்கலாம், அவங்களோட யூஸ்வல் கேரக்டர் இருக்காது. ரொம்ப ஹாப்பியா இருந்தான், பட் இப்ப கொஞ்ச நாளா வந்து அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே சோகமா இருக்கான், ரொம்ப கவலையா இருக்கான். தனியா போய் வீட்டுல போய் உட்காந்துக்கிறாங்க, வெளியில வளவே மாட்டேங்கிறாங்க, யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறாங்க, எரிச்சல் அடிக்கிறான். சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப வந்து கவலைப்பட்டு யோசிக்கிறது உண்டு. சோ இந்த மாதிரி மனநோய்கள்லாம் வந்து நிறைய வாய்ப்புகள் வரும்.
1: சோ இப்ப டிராமா ஏற்பட்ட எல்லாருக்குமே வந்து மனநோய் பாதிப்பு வருமா?
2: கண்டிப்பா கிடையாது. டிராமா இருந்தா மனநோய் வரும் என்பது அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மாசம் கழிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் 1 or 2 months கழிச்சு, ஓவர் டைம்லயும் சரி, ஒரு ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருக்கு, அவங்க ரொம்பவே வந்து கன்சோல் பண்றாங்க, நல்ல ஆதரவு கொடுக்கறாங்க, அந்த மாதிரி இருக்கும் போது நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ராமாட்டிக் ஈவெண்ட் நடந்ததுக்கு அப்புறமே அந்த டிசார்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய பேர் தடுக்கலாம். இண்டிவிஜுவலோட கோப்பிங் ஸ்கில்ஸ், நம்ம எப்படி கோப்ப பண்றோம், ஓகே இது ஒரு பெரிய பிரச்சனையா இல்ல, நம்ம மறந்துடலாம், நம்ம அதுக்குரிய முயற்சிகள்ல நிறைய பேர் வந்து கை கொள்வாங்க. இது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இந்த விஷயத்த வந்து இதோட விட்டுறலாம், சரி இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கிறோம், ஒரு பர்சனால இதுக்கு மனநோய் வராது. பட் அதுமே இல்லாம ரொம்ப சிவியரா வந்து எடுத்துக்கிறோங்க, ஓகே இது நடந்திருக்க கூடாது, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, அந்த மாதிரி வந்து தொடர்ந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு மனநோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேம்.
1: ஓகேங்க. சோ இப்ப இந்த PTSDன்னு சொல்றாங்க, போஸ்டல் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஏற்படுகின்ற அந்த பாதிப்புகள், சோ அதை பத்தி சொல்லுங்க.
2: ஓகே, இதுதான் வந்து நம்ம மிகவும் காமனா இருக்கிற வந்து ஒரு டிசார்டர்னு சொல்லுவாங்க, ஒரு மனநோய், மென்டல் ஹெல்த் டிசார்டர். அது பேர் தான் PTSDனா, போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். ஒரு அதிர்ச்சியான சம்பவத்திற்கு பிறகு நிறைய பேருக்கு இந்த டிசார்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுல மோஸ்ட் காமனா வந்து பாத்தீங்கன்னா 3 சிம்டம்ஸ் சொல்லலாம். அந்த ஈவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேருக்கு அடிக்கடி அது நினைவுக்கு வர்றது, மெமரிஸ்ல அடிக்கடி வருது. இப்ப வேலை பாக்குறாங்க, இப்ப வீட்டு ஆளுங்க வந்து சமைக்கிறாங்க, அந்த டைம்லனா அடிக்கடி வந்து அவங்களுக்கு அந்த ஈவெண்ட் வந்து தோணிட்டே இருக்கும். வேலை பாக்குற சமயத்துல கூட ஏதாவது சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா கூட அவங்களுக்கு அது அடிக்கடி தோணிட்டே இருக்கும். சோ அதை அவங்க தடுத்தாலும் வந்து திருப்பி திருப்பி அந்த எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ரீலிவிங் த பாஸ், திருப்பி நடக்கும் அந்த ட்ராமா, அந்த ஈவெண்ட் வந்து திருப்பி நடக்கிற மாதிரியே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுற மாதிரி வந்து ஒரு ஞாபகத்துல வந்து வந்துட்டே இருக்கலாம். 2வது சிம்டம் வந்து அவாய்டன்ஸ். சோ முன்னாடி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, 1 மாசம் முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அந்த இடத்துல போகும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு அபியூஸ் நடந்திருக்குன்னா அந்த இடத்துக்கு அவங்க போக மாட்டாங்க, அந்த பர்சனை மீட் பண்ண மாட்டாங்க, குறிப்பிட்ட அந்த பர்சனையும் பிளேஸையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சோஷியல. 3rd வந்து நெகட்டிவ் தாட்ஸ், முன்னாடி நல்லா வந்து பேசிட்டு இருப்பாங்க, நல்ல பாசிட்டிவா யோசிப்பாங்க, பாசிட்டிவா எல்லா வேலைகளும் செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்ல ஜாலியா இருக்கிற பையன். பட் இப்ப வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா இருக்கும், ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும், லைக் எனக்கே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு, எனக்கு இது நடந்திருக்கவே கூடாதே, நான் எந்த தப்புமே செய்யலையே, நான் அந்த வழியில தானே போனேன், எனக்கே அப்படி நடந்திருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கில்ட், அப்ப என் மேலதான் ஏதாவது பிரச்சனையா, நான் அந்த சைட்ல போக கூடாது, தன்னைத்தானே வந்து பார்த்தனா ஒரு கில்ட் ஆக்கி தன்னைத்தானே வந்து குற்றப்படுத்திக்கூடிய உறவு. மற்றும் பயம், அடிக்கடி வந்து பயப்படுறது, அதிக விழிப்பு நிலை, சின்ன ஒரு டம்ளர் சத்தம் கேட்டாலோ இல்ல ஏதாவது வந்து வெளியில ஏதாவது யாரோ ஒரு நாய் கத்தினாலோ திடீர்னு வந்து தூக்கத்துல வந்து எழுந்திரிக்கிறது, தூக்கத்துல அடிக்கடி வந்து இந்த மாதிரி நடந்த ஈவெண்ட் வந்து திருப்பி திருப்பி பேட் ட்ரீம்ஸா வருது, நைட் மேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும் போது சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இமோஷனல் நம்னஸ், இப்ப யாராவது தட்டி கூப்பிட்டா கூட ஏதோ ஒரு சிலர் உணர்ச்சியே இல்லாத மாதிரி வந்து அப்படியே உட்காந்துருப்பாங்க, திடமா உட்காந்துருப்பாங்க, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. பசங்களுக்கு ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா கூட கிளாஸ கவனிக்க மாட்டாங்க, ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும், தன்னுடைய

0: இந்த மாதிரி வந்து செஞ்ச. சோ உனக்கு மட்டும்தான் இந்த விஷயம் நடந்திருக்கா, உலகத்துல எல்லாருக்குமே வந்து இந்த அபியூஸ் ஒன்னு நடந்திருக்கு, அதெல்லாம் மறந்து லேசா விட்டுரு. சோ இதை நம்ம பெருசா எடுத்துட்டு போக கூடாது. ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும், அது உன் வாழ்க்கையே கெடுத்துரும், ஃபியூச்சரே கெடுத்துரும். அந்த மாதிரி பயமுறுத்ததுக்கூடிய வார்த்தைகளோ இல்ல சப்போர்ட்டிவ் இல்லாத வார்த்தைகளை கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. சப்போர்ட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும். அந்த டைம்ல அவங்களை காம் டவுன் பண்ணணும். சரி ஓகே, உனக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கா, பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கேன், நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணா கொடுக்குறேன். அவங்களோட நியூட்ரிஷனை பாக்கணும், அவங்களோட மென்டல் ஹெல்த் பாக்கணும். உடனடியாக நம்ம ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை வந்து அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து வந்து நம்ம சப்போர்ட் பண்ணும்போது ஒரு கண்டிப்பா ஒரு பெனிஃபிட் கண்டிப்பா இருக்கும் மேம்.
1: இப்ப இந்த விபத்துனால உடல் உறுப்புகள், ஏதாவது கை காலை இழந்தவங்க, அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி மனநல பாதிப்புகள் அதிகமா இருக்கும் இல்லையா?
0: கண்டிப்பா இருக்கும் மேம். ஏன்னா விபத்துனால வந்து ஒன்னு டெத் ஆனா அது வேற மாதிரி கண்டிஷனா இருக்கும். பட் இதே வந்து ஒரு உறுப்பு இருக்கு இல்லாத சமயத்துல அவங்க ரொம்பவே கவலைப்படுவாங்க. ஏன்னா பினான்சியலா இண்டிபெண்டா இருக்க முடியாது, அதே சமயத்துல யாராவது பத்தி ஒரு சீக் பண்ற ஹெல்ப்பா இருக்கலாம், ஃபேமிலியில யாராவது அவங்க கூடவே இருந்து பாத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது, நான் நிறைய பேருக்கு பாரமா இருக்கேன், நான் இருக்கிறே கூடாது, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் பேசாம அப்பவே இறந்துருக்கலாமே அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. சோ அந்த மாதிரி யோசிக்காம ஒரு ஈவென்ட் நடந்ததை வந்து அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில வரணும்னு தான் பாக்கணும். அந்த சமயத்துல மன அழுத்தம் ரொம்பவே காமனா இருக்கும். சோ அதற்காக நம்ம வந்து டாக்டரை பார்த்துட்டு தகுந்த கவுன்சிலிங்கோ இல்ல மாத்திரைகள் கொடுத்து நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம் மேம்.
1: என்ன மாதிரியான வார்த்தைகள் அவங்ககிட்ட நம்ம பயன்படுத்த தவிர்க்கணும்?
0: ஒரு ஃபேமிலியோ இல்ல கொலீக்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அதை மறந்துரு ஃபர்ஸ்ட். ஏன் அடிக்கடி வந்து ஞாபகப்படுத்துற, நீ பண்றதாலதான் உனக்கு அடிக்கடி ஞாபகம் வருது, அதை டைவர்ட் பண்ண கத்துக்கோ. சோ உனக்கு தைரியமாக இரு, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே, நாங்களாம் இதுல மீண்டு வரலையா, நீ மட்டும் ஏன் இப்ப நம்ம நாலு பேரு போனோம், நாலு பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, பட் நாங்களாம் மீண்டு வந்திருக்கோம்ல, நீ ஏன் இப்படியே யோசிச்சுட்டு இருக்க, அதை பத்தி ஏன் யோசிக்கிற, வீட்டு வேலைகளை செய்ய மாட்டேன, லேசா விட்டுரு, மற்றவர்களுக்கு இதை விட மோசமான நிலைமை எல்லாம் ஏற்பட்டிருக்குன்னு அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம, உன்னோட கூட இருக்கிறேன், உன் ஃபீலிங்ஸை நான் மதிக்கிறேன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, நான் உன்னோட ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஒரு சப்போர்ட்டிவான வேர்ட்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணும் மேம்.
1: குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி ட்ராமா வருங்களா?
0: கண்டிப்பா வந்து ட்ராமா வந்து அடல்ட்டுக்கு மட்டுமே கிடையாது, ஈவன் குழந்தைங்களுக்கும் சரி, எல்டர்லி ஏஜ் குரூப்பும் சரி, ஒரு 5 வயசுலேருந்து ஒரு 60 வயசு 65 வயசு எந்த வயசுல வேணா நம்மளுக்கு ட்ராமாட்டிக் ஈவெண்டா வரலாம். குழந்தைகளுக்கு என்ன மாதிரி வந்து ட்ராமாவா வரலாம்னா, உடல் துன்புறுத்தல். பேரண்ட்ஸ்ல வந்து நிறைய குழந்தைங்களை இப்ப ரீசெண்டா பார்க்கும் போது படிக்கலன்னு சொல்லிட்டு காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல அடிக்கிறது, சில பேர் வந்து பென்சிலால குத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம காயப்படுத்துறோம். சோ அடித்தலோ காயப்படுத்துதல் இல்ல உணர்ச்சி வார்த்தை மூலமா, நீ எதுக்குமே லைக் இல்ல, நீ உருப்படவே மாட்ட, இப்பயும் வந்து சொல்லுவாங்க நீ ஆடு மேக்கப்போ, நீ ஸ்கூல விட்டுரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, மத்த பசங்க மாதிரியே நம்ம குழந்தையும் படிக்கணும்ட்டு வந்து ஒரு பேரண்ட் எடுக்கிற ஒரு இர்ரெலவன்ட் டெசிஷன் தான் சொல்லணும். அந்த குழந்தைக்கு அதுதான் படிப்பு வருதுன்னா, நம்ம அதை சப்போர்ட் பண்ணி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் தான் பாக்கணும். தவிர இந்த மாதிரி வந்து வார்த்தையால நம்ம துன்புறுத்த கூடாது. பாலியல் துன்புறுத்தல், இப்ப நம்ம எங்க பார்த்தாலும் அந்த பாக்ஸோ கேசஸ் அதிகமா இருக்கு. எவ்வளவுதான் நம்ம போலீஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாலும், ஒரு ஸ்கூல் சப்போர்ட்டிவா, ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி நடக்குது, அந்த குழந்தைங்களை அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. சில குழந்தைங்கள்லாம் வந்து 10 வருஷம் கழிச்சு வந்து எனக்கு இந்த சின்ன வயசுல அப்படி நடந்திருக்கே, நான் இப்ப என்ன பண்றது டாக்டர் எல்லாம் வந்து ஒரு 10 வயசுக்கு அப்புறம் கூட கேக்கு வேற விஷயத்துக்காக நம்மள அப்ரோச் பண்ணும் போது சொல்றாங்க. சோ அந்த மாதிரி இருக்கலாம். நெக்லெக்ட், சில பேர் வந்து 3 வேளை சாப்பாடு கொடுக்காம 2 வேளை மட்டும் உனக்கு போதும், நீ நிறைய சாப்பிடாத, நீ ரொம்ப குண்டா இருக்கன்னு அந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்றது, நீ ரொம்ப குண்டாயிட்டே போற, நீ வந்து சாப்பிடக்கூடாதுன்னு அந்த மாதிரி வந்து சொல்றது, ஒரு பாதுகாப்பு அன்பு இல்ல. பேரண்ட்ஸா 2 பேரும் சேர்ந்து வந்து அந்த குழந்தைங்கிட்ட ஈவினிங் நேரத்துல ஒரு பேசுறது கிடையாது. உட்காந்து படி, உன் வேலை அது மட்டும் தானே, நீ ஏன் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்றன்னு சொல்றது, உனக்கு இப்ப வந்து வெளியில போகிறது ரொம்ப முக்கியமா கிடையாது, உனக்கு எக்ஸாம் வந்துருச்சோ அடுத்த வாரம் படிக்கிறது, ஒரு நார்மலான ஒரு அன்பே வந்து கிடையாது. சோ இந்த குழந்தை வந்து எப்படி அதை பெர்சீவ் பண்ணினோ, ஒரு ட்ராமாவா தான் பெர்சீவ் பண்ணும், ஒரு இமோஷனலா வந்து நெக்லெக்ட் பண்ற மாதிரி தான் பெர்சீவ் பண்ணலாம். அதே மாதிரி பேரண்டல் அபியூஸ் ஆர் அதே மாதிரி பேரண்டல் டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லுவாங்க, அடிக்கடி அப்பா அம்மாக்குள்ள சண்டை போடுறத ஒரு 5 வயசா இருந்தாலும் சரி, ஒரு 6 வயசா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. கண் கூட வந்து பாக்குறாங்க, அம்மா யூஸ் பண்ற இல்ல அப்பா யூஸ் பண்ற கெட்ட வார்த்தைகளை வந்து கவனிக்கிறாங்க, என்னடா இப்படி சண்டை போடுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு அன்புக்குரிய ஒருவரின் மரணமா கூட இருக்கலாம், வீட்டுல யாராவது பாட்டி இறந்துட்டாங்க இல்ல அப்பா தாத்தா இறந்துட்டாங்க, அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ்டா இருக்கலாம். ஸ்கூல்ல என்ன மாதிரி விஷயங்கள் வேணா, புல்லிங் ரொம்பவே காமனா இருக்கு, ரொம்ப கேலி செய்யறது, நீ என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, உங்க அம்மா அப்பா இந்த வேலை தான் பாக்குறாங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்றது, நீ ஏன் இந்த சாப்பாடு தான் எடுத்துட்டு வரியா, உங்க வீட்டுல எல்லாம் நல்லா சமைச்சு கொடுக்க மாட்டாங்களான்னு ஒரு சாதாரணமா தான் கேட்பாங்க. டீச்சருமே ஒரு சாதாரண விஷயம் தான் சொல்லுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா படிப்பா, ஏன் உனக்கு படிப்பு வராதான்னு சொல்றதெல்லாம் உண்டு. அந்த குழந்தை அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு, இப்படி சொல்லிட்டாங்களே, நான் எதுக்குமே லாய்க்கு இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும் போது அந்த விஷயம் அவங்களுக்கு ஒரு ட்ராமாவா இருக்கு. சோ குழந்தைங்களோட ட்ராமா வந்து பாத்தீங்கன்னா அடல்ட்டை விட ஒரு டிஃப்ரெண்டா பெர்சீவ் பண்ணுவாங்க, அவங்க வார்த்தைகளால சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப சோகமா இருக்குமா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, நான் ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கேன், எனக்கு தற்கொலை எண்ணங்கள் வருதுன்னு சொல்ல மாட்டாங்க, பட் அவங்களும் பிஹேவியர்

0: அதாவது நடத்தை மூலமா அவங்க வெளிக்காட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தூங்க மாட்டாங்க. முன்னாடி நல்லா 8 மணி நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க, போக போக வந்து பாத்தீங்கன்னா வந்து 6 மணி நேரம் தான் தூங்குவாங்க, 4 மணி நேரம் தூங்குவாங்க. நைட் அடிக்கடி வந்து எந்திரிச்சு கத்துவாங்க, அலறுவாங்க, அழுவாங்க திடீர்னு. சோ அந்த நேரத்துல அவங்களோட பிஹேவியர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சா அவங்களுக்கு ஏதோ ஒரு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. வேற என்ன மாதிரி பிஹேவியர் வரலன்னா, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க, போக போக வந்து சப்ஜெக்ட்ஸ்ல வந்து மார்க் குறைவா வாங்குறது, ஸ்கூல் போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா ஸ்கூல்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. காலைல எழுந்த உடனே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அழுகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். ரொம்ப அழுகிறது உண்டு. முன்னாடி அம்மா அப்பா கூட ஓரளவு தான் அட்டாச்சா இருப்பாங்க, பட் இந்த ஈவெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் வந்து எப்ப பார்த்தாலும் அம்மா கையை பிடிச்சிட்டே இருக்கிறது, நைட்டு கூட அவங்க அம்மா கையை பிடிச்சி தூங்குறது, இந்த மாதிரி எக்ஸசிவா கிளிஞ்சிங் ஆகுறதும் ஒரு பிஹேவியர் தான். லாஸ்ட் பிஹேவியர்னா பிளே பிஹேவியர். நல்ல பையன் விளையாடுவான், செஸ் விளையாடுவான், இல்ல கிரிக்கெட் விளையாடுவான், இப்ப விளையாடவே போகிறது இல்ல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாலும் இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிடுவான். இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லி அந்த குழந்தை வந்து வித்ட்ரா பண்ண ஆரம்பிக்குது. மற்ற சூழ்நிலையில இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்து தனிமையா இருக்கான், இல்ல வந்து ஃபேமிலி கிட்டே தனிமையா இருக்கும் போது ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஏதோ ஒரு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் குழந்தைகள் வந்து பிஹேவியர் மூலமா தான் எக்ஸிபிட் பண்ணுவாங்க மேம்.
1: ஸோ எப்போ வந்து இந்த குழந்தைகள் தூங்க நிபுணரை அணுகணும், நம்ம எப்போ குழந்தைகளை கூட்டிகிட்டு போகணும்?
0: இந்த மாதிரி பிஹேவியர் நம்ம வந்து ப்ரொலாங்டாக இல்லாமல் ஒரு 2-3 days நம்மளுக்கு தெரிய வந்துடும். அந்த குழந்தை தொடர்ந்து அழுதுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம பார்க்க வேண்டும். நான் சொன்ன மாதிரி எந்த ஈவெண்ட் நடந்தாலும் ஒரு ப்ரீஃபான கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் கூட்டிகிட்டு போகணும். ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா அங்கே எத்தனை பேர் இருக்காங்களோ, ஒரு 4-5 பேருக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா அவங்க எல்லாரையும் ஒரு தடவை போய் கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகலாம். அவங்க கிட்ட நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் எப்படின்னா, இதை தொடர்ந்து ஏதாவது வந்து ரொம்ப கவலையா இருக்கு, இல்ல ரொம்ப சோகமா இருக்கு, வேலை பார்க்க முடியல அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து நம்மள காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். சோ உடனடியாக நம்ம போறது வந்து நம்ம பெனிஃபிட்டா இருக்கும் மேம்.
1: சோ இப்ப இதுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கறாங்க குழந்தைங்களுக்கு?
0: குழந்தைங்களுக்கு மட்டுமே கிடையாது, பட் அடல்ட்ஸுக்கும் எல்டர்லிக்கு எல்லாமே வந்து ஒரு உளவியல் சைக்காலஜி சம்பந்தப்பட்ட ஒரு சைக்கோ தெரப்பின்னு வாங்க, ட்ராமா போக்கஸ் சைக்கோ தெரப்பி. அந்த ட்ராமாட்டிக் ஈவெண்ட்டை அடிக்கடி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு சொல்ல வச்சு அந்த ட்ராமாலேருந்து ரிலாக்ஸ் பண்றது பேர் தான் அந்த ட்ராமா போக்கஸ் சைக்கோ தெரப்பி. ஸோ டிப்ரெஷனுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு, அன்சைட்டிக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. சில குழந்தைங்களும் அடல்ட்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ஜுரியஸ் பிஹேவியர், தன்னைத்தானே காயப்படுத்திக்கூடிய விஷயங்கள், வெளியில சொல்ல முடியாம என்ன பண்றது, யார்கிட்டயும் சொல்ல முடியாது, இந்த விஷயத்த போய் நான் எப்படி வெளியில சொல்றது அப்படின்னு நடக்கும்போது தன்னைத்தானே காயப்படுத்திப்பாங்க. அந்த ஸ்டேஜுக்கு வரைக்கும் கொண்டு போகாம பேரண்ட்ஸ் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், குழந்தை என்ன பண்ணுதுன்னு பாக்கணும். அதே மாதிரி வந்து வீட்டுல வயசானவங்க இருக்காங்கன்னா எப்படி பிஹேவ் பண்றாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, தூங்க மாட்டேங்கிறா, இதெல்லாம் செக் அவுட் பண்ணிட்டு நம்ம உடனே கூட்டிட்டு வரும்போது டிப்ரெஷன்ஸோ இல்ல அன்சைட்டியோ எந்த விதமான டிஸார்டர் கூட நம்ம எக்ஸிபிட் பண்ணலாம். அந்த டைம்ல நம்ம கண்டிப்பா வந்து ஒரு மெடிக்கேஷன்ஸ் கொடுத்தோ இல்ல கவுன்சிலிங் கொடுத்தோ இல்ல சைக்கோ தெரப்பி கொடுத்தோ நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம் மேம்.
1: வேர்ல்ட் ட்ராமா டே, இத பத்தின முக்கியமான செய்தி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: ஓகே, நம்ம ட்ராமா நம்ம முன்னாடியே சொல்லும் போது உடலில் ஏற்படும் காயத்தை தான் நம்ம பார்த்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறோம், இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கிறோம், குளுக்கோஸ் எல்லாமே போட்டு நம்ம ரெக்கவர் ஆயிரும். ஒரு வாரம் 2 வாரத்துல கூட ரெக்கவர் ஆயிருவோம். சர்ஜரி பண்ணாலும் 1 மாசம் 2 மாசம். பட் கண்ணுக்கே தெரியாத வந்து ஒரு ட்ராமா தான் வந்து மனநோய் பாதிப்புகள் ஏற்படுது. இதை நம்ம பற்றி வந்து அவேர்னஸ் கொடுக்கும் போது தான் அவங்களுக்கே தெரியும், ஓகே நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல சரியான ஆதரவும் தேவையான நேரத்துல மனநல சிகிச்சை வந்து நம்மளுக்கு கிடைச்சா அதுலேருந்து கண்டிப்பா அவங்களால வீண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேம்.
1: இவ்வளவு நேரமா வேர்ல்டு ட்ராமா டே, அதாவது வந்து விபத்து ஏற்பட்டா காயங்கள் வந்து உடலுக்கு மட்டும் இல்ல மனசுக்கும் இருக்கு, அது நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கறது நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க.
0: தேங்க்யூ மேம்.
2: இன்றைய மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் விபத்தினால் ஏற்படும் மனப்பதட்டங்களும் அதற்குரிய ஆலோசனைகளும் குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மனநல மருத்துவர் அனிதா அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் KS ஸ்ரீதேவி, அமைப்பில் உதவி KS ஸ்ரீதேவி, நிகழ்ச்சி அமைப்பு R ராஜ்குமார்.
3: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
4: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், சிந்தினால தாங்க மாட்டேன்.
3: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி FM 101.8.
5: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
6: ஒரு ஃப்ளோல தான வந்து பேபி.

நேரம் 2:55 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 8 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 7 சென்டிமீட்டர், காக்காச்சி 6 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, திருநெல்வேலி மாவட்டம் ஆஞ்சோலை, நாங்குநேரி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், அம்பாசமுத்திரம், அடையாமடை, மணிமுத்தாறு அணை, முழங்கினாவிளை, மணிமுத்தாறு, பேச்சிப்பாறை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கொடுமுடியாறு அணை, மண்டபம், திருநெல்வேலி, கோழிப்போர் விளை, கருப்பா நதி அணை, பாளையம் கோட்டை, கன்னிமார், திருப்பரப்பு, சாத்தான்குளம், திருக்குவளை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் அலுவலகம், எட்டயபுரம், பேச்சிப்பாறை, பாலமூர், சிற்றாறு, கன்னடியான் அணைக்கட்டு, மூலக்கரைப்பட்டி, சிவலோகம், பூதப்பாண்டி, சிவகிரி, சூரலக்கோடு, பாம்பன், வேதாரண்யம், சாத்தான்குளம், பாபநாசம், பெருஞ்சாணி அணை, களிகள், அடவினைனார் அணை, ஆயிக்குடி, களக்காடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மாம்பழத்துறையாறு, அணைக்கிடங்கு, தென்பரநாடு, கயத்தாறு, நெய்யூர், இரண்யேல், திருச்சுழி, புத்தனணை, குழித்துறை, முக்குடல் அணை, சேர்வலாறு அணை, திருநெல்வேலி, குண்டாறு அணை, சங்கரன் கோவில், தென்காசி, செங்கோட்டை, திருப்பூண்டி, கடனா அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 36.7 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.5 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தஞ்சாவூர், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் குறைந்த அளவு வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் தெற்கு இலங்கையை ஒட்டி கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. அத்துடன் தொடர்புடைய காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்றும் 3.1 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகி இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, நீலகிரி, கோயம்புத்தூர்

திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களிலும், புதுச்சேரியிலும், காரைக்காலிலும் ஒரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு நாளை இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. நாளை வெப்பநிலை அதிக அளவு 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33.9 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.1 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை.

நிலையத்தில் நேரம் சரியாக 3 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரை இசை நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்கிறோம். நேயர்களே, ஒரு சொல் திரை இசை நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு எல்லாரும் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இன்னைக்கு ஒரு சொல் திரை இசையில யாருடைய பாடல் தொகுப்பு இடம்பெற போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க. நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி ஒரு சொல் திரை இசை நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்களை எல்லாம் தேர்வு செஞ்சு எங்களுக்கு எழுதி அனுப்புனீங்க அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியில் 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த அந்த பாடல்களெல்லாம் உங்களோட சேர்ந்து எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம். ஒரு சொல் திரையிசை பகுதி, நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஃபிங்கர் போஸ்ட் உதகமண்டலம் அப்படின்ற முகவரிக்கு நீங்கள் பாடல்களெல்லாம் அனுப்பலாம். அது மட்டும் இல்லைங்க, ஊட்டி எஃப்எம் 101.8@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்கள் தேர்வு செஞ்ச பாடல்களெல்லாம் அனுப்பலாம். ஓகேங்க, இன்னைக்கு யார் பாடல் அனுப்பியிருக்கிறாங்க, யாருடைய பாடல் தொகுப்பு இடம்பெற போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பெங்களூர் குப்பநத்தம் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து டி ராமு அப்படிங்கிறவர் வந்து இன்னைக்கு பாடல்களெல்லாம் தேர்ந்தெடுத்து நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இவர் தேர்ந்தெடுத்திருக்கிற சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எண்ணெய். எண்ணெய் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்களெல்லாம் நமக்கு அழகாக தேர்வு செஞ்சு அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்களை தான் இன்றைக்கி நீங்கள் 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க. முதல் பாடலாக காதலுக்கு மரியாதை படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமகிட்டு.

கேட்ட பாடல் காதலுக்கு மரியாதை படத்திலிருந்து ஹரிகரன் பவதாரணியின் குரலில் ஒலித்தது. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரை இசையை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரை இசையில் என்னை என்ற சொல்லை தேர்ந்தெடுத்து பாடல்களெல்லாம் நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறாரு பெங்களூரிலிருந்து டி ராமு அவர்கள். அந்த பாடல்கள் தான் இன்றைக்கி உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. நேர்களே, நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்களெல்லாம் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். நீங்கள் பாடல்களெல்லாம் எழுதி அனுப்பும் பொழுது ஏதாவது ஒரு சொல், அந்த சொல் சம்பந்தமான பாடல்கள், அந்த பாடல் எப்படி உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணீங்க, எப்படி ஏன் பிடிச்சிருக்குது, அது சம்பந்தமான ஏதாவது நீங்கள் சொல்ல நினச்சிங்க அப்படின்னா அது சம்பந்தமான ஒரு ஒரு வரி, இதையெல்லாம் சேர்த்து எங்களுக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்க. அப்போ தான் அந்த பாடல் நம்ம கேட்குறதுக்கும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகேங்க, அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல்

ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:12 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரையிசை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு சொல் திரையிசையில் பெங்களூர் பகுதியை சேர்ந்த டி ராமு அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். என்னை என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்கள் எல்லாம் நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்றைக்கி உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. அடுத்தது ஒரு இனிமையான பாடல் இதோ

0: குடியிருந்த கோயில் படத்திலிருந்து தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 3:16 ஆயிருச்சுங்க.
1: ஒரு நாள் ஒரு நாள் என்றே தினமும் போகும், மறுநாள் வரும்.
2: வேலைக்கு போற வழியில 4 பாட்டு நச்சுங்க. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30.
0: ஸ்டுடியோவில் 3:16 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரை செய்தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. பெங்களூர் குப்பநத்தம் பகுதியிலிருந்து டி ராமு அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்கள் தான் இன்னைக்கு ஒரு சொல் திரை செய்யல நம்மெல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எண்ணெய் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது.

உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதாவோட வாய்ஸ்ல தான் பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 3:22 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் தரிசை தான் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சொல் தரிசையில் பெங்களூர் குப்பநத்தம் பகுதியிலிருந்து டி ராமு அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் நம்ம அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். என்னை என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது.

0: புகார் படத்திலிருந்து தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 3:26 ஆயிடுச்சுங்க. ஜி பூம்பா.
1: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபம்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s please.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ஏப்ரல் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நில நில.
1: ஜீபம்பா, அப்படியே 2K songs கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

காதல் தேசம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஓஎஸ் அருணோட வாய்ஸில் தான் பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 3:33 ஆயிடுச்சுங்க. ஊட்டிஎஃப்எம் 101.8 ஒரு சொல் திரை இசை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரை இசையில் பெங்களூர் குப்பநத்தம் பகுதியிலிருந்து டி ராமு அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். எண்ணெய் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்கள் எல்லாம் நமக்கு அழகாக எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்றைக்கி உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே செமகிட்டு.

0: குமுதம் படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பி சுசீலாவோட வாய்ஸ்ல பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 3:42 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் தரிசையை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் தரிசையில் பெங்களூர் குப்பநத்தம் பகுதியைச் சேர்ந்த டி ராமு அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்கள் தான் நம்ம அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எண்ணெய் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு பாடல்கள் எல்லாம் அழகாக எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா. உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது, பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
1: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடி ஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
3: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
1: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கு.

0: உன்னை நினைத்து படத்துல இருந்துதான் உன்னிமேனன் சுஜாதாவோட வாய்ஸ்ல அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 3:48 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் தரிசை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:56 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரையிசை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரையிசையில் பெங்களூர் குப்பநத்தம் பகுதியைச் சேர்ந்த டி ராமு அவர்கள் தொகுதி அனுப்பின பாடல்களை தான் நம்ம அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக அவர் இருக்கிறாரு. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம்.
1: பெங்களூரு சீமையிலிருந்து வங்க கடலை காற்றுடன் தங்க தமிழ் பாடல் கேட்டு ரங்கராட்டின ரதமேறி ஆனந்தத்துடன் இசையோடு இசையாக இணைபவர் பெங்களூர்ல இருந்து குப்பநத்தம் டி ராமு.
0: எப்படி இருக்கீங்க? சூப்பர் கவிதையோடு அப்படியே இணைஞ்சிட்டீங்க நிகழ்ச்சியில.
1: நலமாக இருக்கிறேன். நீங்கள்
0: எல்லோரும் நலமாக இருக்கிறோம். எப்படி பாடல்கள் எல்லாம் கேட்டீங்களா?
1: நன்றாக இருந்தது. கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். மிக்க மகிழ்ச்சி.
0: ம், கண்டிப்பா. எப்படி பாடல்லாம் செலக்ஷன் பண்ணீங்க?
1: பாடல்லாம் என் இலங்கை வானொலியே தீராத ஒரு நேயர்.
0: சரிங்க, சரிங்க.
1: அந்த அடிப்படையில் பாடல் அந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து வச்சு நான் பாடல் தொகுப்பு நிறைய நான் சேகரித்து வச்சிருக்கிறேன்.
0: சரிங்க, சரிங்க. இன்னும் நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து கேளுங்க. நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து பாடல்கள் எல்லாம் அனுப்புங்க.
1: நிச்சயமாக.
0: ம், கண்டிப்பாங்க. ரொம்ப நிகழ்ச்சியெல்லாம் பாடல்கள் எல்லாம் தொடர்ந்து அனுப்புங்க நிகழ்ச்சிக்கு. சரிங்களா?
1: நிச்சயமா சார்.
0: நன்றி, நன்றி, நன்றி. நிகழ்ச்சி நேயர்களே, நம்ம ஊட்டி எஃப்எம் சார்பாக இவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் பாடல்கள் எல்லாம் தொகுத்து அனுப்பினதுக்காக. நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்கள் எல்லாம் தேர்வு செஞ்சு எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் அந்த பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். ஒரு சொல் தெரியசை பகுதி நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஃபிங்கர் போஸ்ட் உதகமண்டலம் அப்படின்ற முகவரிக்கு நீங்கள் தேர்வு செஞ்ச பாடல்கள் எல்லாம் அனுப்பலாம். அது மட்டும் இல்லைங்க, utfm101.8@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்கள் தேர்வு செஞ்ச பாடல்கள் எல்லாம் அனுப்பலாம். நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக வரப்போகுது. இந்த பாடலோட இன்னைக்கு நம்ம ஒரு சொல் தெரியசை நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
2: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
3: புதிரான கேள்விகள்,
2: எதிரான கருத்துக்கள்,
3: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
2: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
3: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
2: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
2: புதிரும்
3: கேட்க தவறாதீர்கள்.

0: திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தியாகி சங்கரலிங்கனார் நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து 9,086 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை சட்டப்பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ரத்தி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8. நேரம் 4:02. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். நேர்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில சரியா தவறா அப்படிங்கிற தலைப்புல சில கேள்விகள் கேட்கப்படும். அதுக்கு வந்து நீங்க ஆன்சர் சரியா தவறா அப்படிங்கறத மட்டும் நீங்க ஒரு 10 செகண்ட்ஸ் ஆர் 20 செகண்ட்ஸ்குள்ள சொல்லணும். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி மற்றும் அலைபேசி எண்கள் 04-23 என்ற இணைப்பெண்ணோடு 2966781 என்ற எண்ணிலும் தொலைபேசி எண்ணிலும், 9344-90108, 9342-90108, 8300-119108 என்ற அலைபேசி எண்களிலும் தொடர்பு கொண்டு எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளலாம். இது எதிரும் புதிரும் சரியா தவறா.

0: நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: திருப்பூர்ந்து பாலன் பேசுகிறேன். நிலையத்தாருக்கு மாலை வணக்கம்.
0: வணக்கம், உங்களுக்கும் வணக்கம் சார். உங்களுக்கான கேள்வி ரெடியா இருக்கு, கேட்டுலாமா?
1: கேளுங்கம்மா.
0: ரெடியா வந்திருக்கீங்களா?
1: தயாராகவே வந்திருக்கேன்.
0: ஓகே ஓகே,
1: என்ன நேராக வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி.
0: நன்றியா? ஓகே ஓகே ஓகே. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் பரிமேலழகர், சரியா தவறா?
1: தவறுங்க.
0: கரெக்டா சொல்லுங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்களேன்.
1: இல்ல, அது சரியா தெரியல, இருந்தாலும் ஒரு அனுமானமான பதில் தான். நீங்க திருப்பி கேட்டதுனால என்னன்னா நான் சரின்னு சொல்லலாம்.
0: இல்ல, இப்ப சரியா தவறு, இப்ப சரின்னு ஒரு ஆன்சர் சொல்லிட்டீங்க, தவறுன்னு ஒரு ஆன்சர் சொல்லிட்டீங்க. இப்ப ஒரு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம், அதை வந்து உங்களோட ஃபைனல் ஆன்சரா வச்சுக்கிறேன்.
1: தவறுங்க.
0: தவறா? ஓகே.

0: தேங்க்யூ சோ மச், உங்களுடைய விடை சரியான விடை. ஓகேங்களா,
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
1: ஒரே கேள்வி தான் கேட்பீங்களா?
0: ஆமா, அடுத்தடுத்த நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? சரி
1: இல்ல,
0: ஓகே,
1: போன வாரம் நிகழ்ச்சியில ஒரு 4-5 கேள்வி கேட்டீங்க, நன்றிமா.
0: சரி ஓகே, இன்னொரு கேள்வி கூட உங்களுக்கு கேட்டுறேன், நீங்க ரொம்ப ஆசைப்பட்டதுனால இன்னொரு கேள்வி உங்களுக்கு. ஓகேவா? ஆத்திச்சூடியின் முதல் வரி 60 சினம், சரியா தவறா?
1: அறம் செய்ய விரும்பு என்பதே சரியான பதில்.
0: ஓகே சூப்பர், உங்களுக்காக நான் ஒரு கிளாப் கொடுத்துடலாம். தேங்க்யூ சோ மச், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம்.
1: நன்றி, நன்றிமா.
0: தேங்க்யூ. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
2: சத்யநாராயணன், சென்னையில இருந்து
0: மேடம். சத்யநாராயண் சார் சொல்லுங்க, ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கு. சரியா தவறாதானே மேடம்?
0: ஆமா ஆமா, சரியா தவறா.
2: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, அம்பேத்கர் அவர்கள் பிறந்த ஊர் மத்திய பிரதேசம், சரியா தவறா?
2: அம்பேத்கர் பிறந்தது மேடம்,
0: டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த ஊர் மத்திய பிரதேசம், சரியா?
2: சரி சரி,
0: கன்ஃபார்மா சொல்றீங்களா?
2: ஆமா மேடம்.
0: டிக் பண்ணிக்கலாமா?
2: டிக் பண்ணிக்கலாம் மேடம்.
0: ஷியோர்
2: மேடம்?
0: ஷியோர் தானே?
2: ஷியோர் தான், பீகார்ல கெஸ் பண்ணேன், மத்திய பிரதேசம் தான்.
0: ஓகே சரி, சரியான பதில். அடுத்த கேள்வி உங்களுக்கானது, சாம்சங் இத்தாலி நாட்டின் நிறுவனம், சரியா தவறா?
2: என்ன மேடம்?
0: சாம்சங் நிறுவனம் இருக்கு இல்லைங்களா, சாம்சங் கம்பெனி, அது வந்து இத்தாலி நாட்டின் நிறுவனம், சரியா தவறு
2: மேடம்? தவறு தவறு.
0: வேற பதில் தெரியுங்களா?
2: இல்ல, தவறு தெரியுது எனக்கு.
0: தவறு தெரியும், கரெக்டான பதில் தெரியலையா? சரி ஓகே, சரி ஓகே, அடுத்த நேரங்க கரெக்டான பதில் சொல்றாங்களான்னு பாத்துடலாமா? ஓகே, ஆனா தவறுன்னு நீங்க சொன்னது சரியான பதில். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு கிளாப். தேங்க்யூ சோ மச்,
2: நன்றி நன்றி.
0: ஹலோ, ஹலோ, வணக்கம். வணக்கம், எதிரும் புதிரும். ஓகே அண்ணாதுரை, ரெடியா இருக்கீங்களா? இது வந்து க்ளூ கிடையாது, இது சரியா தவறான்னு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணா போதும். சின்ன க்ளூ எப்படி குடுக்கறது, சரின்னு சொல்லு சொல்லுங்க அப்படின்னு
3: சொல்லணுமா?
0: இது வந்து க்ளூ குடுக்கற இது இல்லங்க, அது அது வேற டாபிக். இது வந்து நீங்க சரியா தவறா அப்படிங்கறத மட்டும் நீங்க கெஸ் பண்ணி சொன்னாலும் சரி, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு சொன்னாலும் சரி, சரிங்களா? கேக்கலாமா? ஒட்டகம் சிங்கப்பூர் நாட்டின் தேசிய விலங்கு, சரியா தவறா?
3: இல்ல தவறுங்க மேடம்.
0: எப்படி சொல்றீங்க?
3: சிங்கப்பூர்ல இல்லைங்க மேடம்.
0: சான்சஸ் இல்லன்றீங்க.
3: இல்லைங்க மேடம், சான்சஸ் இல்லைங்க மேடம்.
0: சரி, சரியான பதில் தெரியுமா? ஜல்லிக்கட்டுக்கு பெயர் பெற்றது மதுரை, சரியா தவறா? சூப்பர், ஓகே, சூப்பரான கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சோ மச், உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம்.
3: நன்றி மேடம், நன்றி.
0: நேர்களை சரியா தவறா ரேபிட் ரவுண்ட் நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நாங்க ஏற்கனவே சொன்ன அந்த நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணுங்க, தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஸ்டே டியூன்ட், எதிரும் புதிரும், சரியா தவறா.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. எதிரும் புதிரும் சரியா தவறா, நேர்கள் எல்லாம் சூப்பராக பதில் சொல்றதுக்கு லைனில் வந்துகிட்டே இருக்காங்க. ஆர்வமாக அவங்களோட பேசலாம். ஹலோ,
1: வணக்கம்ங்க. நான் கோவில்பட்டிலிருந்து துரையன் பேசணுங்க.
0: ஓகே, ரெடியாக இருக்கீங்களா துரையன்?
1: எனக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்க, 73 ஆச்சுங்க கவை.
0: ஓ சூப்பர், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஓடி எஃப்எம் சார்பாக.
1: தெரிஞ்சிருக்கும்
0: உங்களுக்கு.

0: ஒரு கிளாப் கொடுத்துடலாம் உங்களுக்கு. தேங்க் யூ சோ மச்.
1: சரி
0: அடுத்த கொஸ்டின் ரெடியா இருக்கீங்களா? அடுத்த கொஸ்டின் கேட்டுடலாமா? இன்னொரு ஈஸியான கொஸ்டின்
1: கேளுங்க.
0: கேட்டுடலாமா? இன்னொரு ஈஸியான கொஸ்டின் கேட்டுடலாமா?
1: சொல்றேன்
0: என்ன கொஸ்டின் கேட்கலாம்? ஓகே, கூகுள் நிறுவனத்தின் தலைமையிடம் ஜப்பான், சரியா தவறா? ஆ, கேட்கலீங்க, தவறு. பதில் தெரியுங்களா? கேட்கல, தவறு. ஓகே, சரியான பதில் சொல்லிருக்கீங்க. இன்னொரு கிளாப் கூட கொடுத்துடலாம். தேங்க்யூ சோ மச். ஓகே, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகே, ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் பா. புள்ளக்காப்பாளை சித்ரா மாணிக்கம்.
0: யாருங்க பேரு?
2: புள்ளக்காப்பாளை சித்ரா மாணிக்கம்.
0: சித்ரா, ஓகே. சித்ரா ரெடியா இருக்கீங்களா? சித்ரா
2: ரெடியா இருக்கிறேன், சொல்லுங்க பா.
0: ஓகே, கேட்டலாம். வறண்ட நிலப்பகுதியில் காணப்படும் மண் செம்மண், சரியா தவறா?
2: தவறு பா.
0: தவறு. பதில் தெரியுங்களா?
2: பதில் வந்து மலல்,
0: பாலைமன். ஓகே ஓகே, ஒரு கிளாப் கொடுத்துடலாம்.
2: சரியாப்பா?
0: ஓ, அப்ப நான் தான் அவசரப்பட்டு கிளாப் கொடுத்துட்டேனா?
2: இல்லடா தங்கா, எனக்கு ஒரு சந்தேகம் தான், எப்படி வரு?
0: அது வராதே, அதனால மணல், மணல சொல்லி விட்டுறலான்ட்டீங்க.
2: எனக்கு ஒரு சந்தேகம், யோகத்தில் நான் சொன்னேன்.
0: அப்ப உங்களை ட்விஸ்ட் பண்ணிருக்கலாம் நினைக்கிறேன். நெல் அதிகமாக விளையும் மண் செம்மண், சரியா தவறா?
2: செம்மண் நினைக்கிறேன்.
0: இல்ல, நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப இப்ப இப்ப கெஸ் பண்ணீங்கல்ல.
2: ஆமா,
0: நெல் இல்ல. நான் உங்களை பதில் கேட்கல, சரியா தவறான்னு மட்டும் பதில் சொல்லுங்க.
2: தவறு.
0: தவறு. சரியா பதில் சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். ஓகே, ஓகேங்க. நேர்களை தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஸ்டே டியூன்ட். எதிரும் புதிரும், சரியா தவறா?

0: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா?
1: சார், ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
2: என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
3: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
4: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம், தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா, தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. ஓடி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் சரியா தவறா. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: நீங்கள் உற்சாகமான மாலை. வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கே இருந்துங்க?
1: நான் மதுரை மாவட்டம் நகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
0: ஓகே சண்முகசுந்தரம், கேட்டலாமா கேள்வி? ஓகே, கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது பெட்ரோலியம், சரியா தவறா?
1: சரி.
0: சரியா?
1: ஆமாம்.
0: ஓகே, தவறான பதில்ங்க. அடுத்த கேள்வி ட்ரை பண்றீங்களா?
1: ட்ரை பண்றேன்.
0: ஓகே, வினிகரில் இருக்கும் அமிலம் அசிட்டிக் அமிலம், சரியா தவறா?
1: வினிகர், வினிகர் வந்து அசிட்டிக் தான் மேடம்.
0: சரியா? ஷியூரா தெரியுமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சரிதானா? ஓகே ஓகே, சரியான பதில், தேங்க்யூ.
1: திரவத்தங்கம் பெட்ரோல் தான் சொல்லுவாங்க.
0: திரவ தங்கம், நான் கேட்டது கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது. இரும்பா? இல்லங்க, நீங்க ஆன்சர் சொல்ல வேண்டாம், சரியா தவறான்னு மட்டும் சொன்னா போதும். அது என்ன சொல்றீங்க, சரியா தவறா? தவறா? ஓகே, கன்ஃபார்மா தெரியுமா? சரி, ஓகே, உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம், தேங்க்யூ சோ மச். ஓகே, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ
2: வணக்கம். வணக்கம், நான் சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: ஓகே சந்திரசேகர், என்ன ஃப்ரீ ஆயிட்டீங்களா?
2: அப்படி இல்ல, இல்ல பிஸியா தான் இருக்கேன்.
0: பிஸியில ஃப்ரீ ஆயிட்டீங்க?
2: பிஸியில ஃப்ரீ ஆயிட்டேன் மேம்.
0: சரி, ஓகே, கேட்டலாமா க்வெஸ்சன்? ஒரு ஒரு பேருக்கு ஒரு ஒரு ஊர் பேர் போனதுன்ற

0: மாதிரி உங்க உங்க பேரை சொன்னாலே உங்க ஊர் தெரிஞ்சிடும்.
1: சூப்பர் மேம், எனக்கு ரொம்ப ஹாப்பி.
0: ஹாப்பி தானே? ஓகே, அதே ஹாப்பினஸோட ஒரு க்வெஸ்சன் போயிடலாம். பூமியின் இரட்டை சகோதரி என அழைக்கப்படும் கிரகம் வீனஸ், சரியா தவறா?
1: இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம்.
0: பூமியின் இரட்டை சகோதரி என்று அழைக்கப்படும் கிரகம் வீனஸ், சரியா தவறா?
1: தவறு.
0: தவறு சரியாக சொல்றீங்களா? சரிதானா?
1: அப்படிதான் மேம் நினைக்கிறேன். ஏன்னா இது வீனஸ் தவறுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது.
0: தோணுதா? சரி, அப்ப இன்னும் கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்களேன். ஒரு 2 மினிட்ஸ், 2 மினிட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி, 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே,
1: அப்ப தவறு தவறு
0: இது இல்லாட்டி அது இல்ல, ஸ்ட்ராங்கா ஒரே ஆன்சர்.
1: இல்ல மேம், நான் சரினே மாத்திக்கிறேன் மேம். வீனஸ் வந்து பூமியினுடைய இரட்டை சகோதரி அப்படின்னு அழைக்கப்படுகிறது மேம்.
0: சரின்றீங்க. அப்படியே நீங்க
1: யோசிக்கணும் யோசிக்கணும்னு நீங்க சொல்லும் போது நம்ம யோசிக்காம.
0: நல்லா யோசிச்சிட்டீங்களா? நல்லா யோசிச்சிட்டீங்களா? இப்ப கேக்குறேன், இப்ப கேக்குறேன், யோசிச்சிட்டீங்களா? நல்லா யோசிச்சிருக்கோம்.
1: 10 செகண்ட்
0: உங்களுக்காக. மருந்து பெயரால் அழைக்கப்படும் தமிழ் நீதி நூல் நாலடியார், சரியா தவறா?
1: தவறு. திரிக்கிறது தான் நூல். இது இதுல வரும்
0: நீதி நூல். நீதி நூல் இல்ல, நீங்க ஆன்சர் சொல்ல வேண்டாம், சரியா தவறான்னு மட்டும் சொன்னா போதும்.
1: அப்ப நான் நாலடியார்.
0: மருந்து பெயரால் அழைக்கப்படும் தமிழ் நீதி நூல் நாலடியார், சரியா தவறா? மருந்து பெயரால் அழைக்கப்படும்.
1: நான் சரின்னு சொல்றேன் மேம்.
0: சரின்னு சொல்றீங்களா? ஓகே, தவறு. ஓகே, அடுத்த
1: நேரத்தை சொல்லும்போது நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா?
0: கரெக்ட், கன்ஃபியூஸ் பண்ணாலும் நீங்க கரெக்ட்டா இருக்கணும், அதான் சந்திரசேகர். ஓகேவா? ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். தேங்க் யூ சோ மச்.
1: தேங்க் யூ, தேங்க் யூ.
0: ஹலோ, ஹலோ, ஹலோ, லைனில் இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு. அடுத்த நேயர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சாங் கேட்டு வந்துடலாம். ஸ்டே டியூன்ட் ஊட்டி FM 101.8. எதிரும் புதிரும்.

0: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு.
1: வீட்ல எஃப்எம் கேட்டிருப்போம், அந்த எஃப்எம்ஏ உங்க வீட்டுக்கு வந்தா
2: எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி
3: எதுக்கு இத்தனை எப்படி
2: இல்ல எப்படிப்பா
3: அப்படி இப்போ
1: ஆமாங்க. இனி ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் காலை 10 மணிக்கு இல்லம் தேடி உங்களுடன் ஊட்டி எஃப்எம். இல்லம் தேடி உங்கள் நெஞ்சம் நாடி.
2: ஓகேமா, இப்ப உங்களுக்கு பிடித்த பிரதக்கணங்கள்
4: எனக்கு அப்படி போடு போடுங்க.
2: யாருக்காக டெடிகேட் பண்றீங்க மேடம்?
4: நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க.
2: பெருசா போய்கிட்டு இருக்கு.
1: உங்க வீட்டுக்கு உங்களை தேடி நாங்க வரோம். ஷேர் பண்ண நீங்க ரெடியா?
5: பாய்ஸ் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. எதிரும் புதிரும் சரியா தவறா. நேரம் 4:33. அடுத்த நேயர்
1: வணக்கம். மேடம்
0: வணக்கம். யார் இங்க இருந்துங்க?
1: கோயம் மாவட்டம் சின்னவரம் சேர்ந்து செல்வராஜ் மஞ்சுளா பேசுறது. மேடம் நல்லா இருக்கீங்களா? மேடம்
0: நலமா இருக்கேன். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? மருந்து பெயரால் அழைக்கப்படும் தமிழ் நீதி நூல் நாலடியார் சரியா தவறா?
1: மருந்துங்களா?
0: மருந்து பெயரால் அழைக்கப்படும் தமிழ் நீதி நூல் நாலடியார் சரியா தவறா?
1: சரிங்க மேடம்.
0: ஷியூரா தெரியுமா?
1: ஆமாங்க மேடம். அப்படியே எங்க கேள்விப்பட்டிருக்கிறேன் மேடம்.
0: எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே.

0: பா தவறான பதில்ங்க.
1: அப்படிங்களா?
0: ஆமா ஓகே. அடுத்த
1: என்னன்னு கேளுங்க, என்னன்னு
0: திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் பரிமேலழகர், சரியா தவறா?
1: தவறுங்க மேடம்.
0: ஷியூரா தெரியுங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: பதில் தெரியுமா?
1: மறந்து வச்சுங்களா மேடம் யாருன்னு?
0: ஆனா சரியா தவறா அது கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. ஒரே ஆன்சர்
1: மேடம், தவறு.
0: கரெக்டா தவறுன்னு தான் சொல்றீங்களா?
1: அப்படிங்களா?
0: இப்போ இப்போ பாருங்க, தெளிவா சொல்லுங்க சரியா தவறா. திருக்குறளை லத்தீன் மொழியில மொழிபெயர்ச்சோர் சரியா தவறா, பரிமேலழகர்னு சொல்றேன் நானு, சரியா தவறா? சரியா? நீங்க கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டு இப்ப மறுபடியும் தப்பான ஆன்சர் சொல்றீங்க. சரி ஓகே, நீங்க கரெக்டான ஆன்சர் சொன்னீங்க ஃபர்ஸ்ட், அதுக்காக ஒரு கிளாப் கொடுத்துடலாம். தேங்க்யூ சோ மச். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம்.
1: தேங்க்யூ.
0: ஹலோ.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
2: நீலகிரி மாவட்டம் இடக்கா ரங்கநாதன் மேடம்.
0: ரங்கநாதன்?
2: ஆமாங்க மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ரங்கநாதன். என்ன அவசர அவசரமா பேசுறீங்க? ஆந்த வேலை பேசுறீங்களா?
2: காற்று காற்றுல இருந்தவர்கள் அப்படியே பேசிட்டு இருக்கு மேடம்.
0: திடீர்னு லைன் கிடைச்சிருச்சேன்னு ஒரு இதுல ஷாக்கிங்ல பேசுறீங்களா?
2: ஆமாங்க, ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்க.
0: என்ன பேசுறதுன்னு தெரியாம போயிடுச்சு. ஓகே, ஆனா க்வெஸ்சனுக்கு ரெடியா இருக்கீங்களா? கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஐந்து கண்கள் கொண்ட உயிரி தேனி, சரியா தவறா?
2: என்ன
0: கேட்க கூடாது, நீங்க சொல்லுங்க சரியா தவறான்னு.
2: தவறுங்க மேடம்.
0: தவறா? இல்ல, பதில் தவறு. ஓகே, நீங்க தவறான பதில் சொல்லிருக்கீங்க. அடுத்த க்வெஸ்சன் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா
2: கேக்குறேன்.
0: இந்தியாவின் இரும்பு மனிதர் மகாத்மா காந்தி, சரியா தவறா?
2: இரும்பு மனிதர் தவறுங்க மேடம்.
0: கன்ஃபார்மா தெரியுமா?
2: கன்ஃபார்ம் மேடம்.
0: ஓகே, எப்படி தெரியும் உங்களுக்கு கன்ஃபார்மா? சர்தார் வல்லபாய் பட்டேல். வணக்கம், யார் இங்க இருந்துங்க? சொல்லுங்க தீபா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த ஷோக்கு வருது?
3: இல்ல மேம், நான் ரெகுலரா பேசுறேன்.
0: ஓகே ஓகே, நான் உங்க கூட பேசுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஓகே ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
3: ரெடியா இருக்கேன்.
0: ஓகே, ஐந்து கண்கள் கொண்ட உயிரி தேனி, சரியா தவறா?
3: சரி.
0: சரி, சரியா தவறா? கன்ஃபார்மா சொல்லுங்க. தவறா? சரியா
3: மேம்.
0: கன்ஃபார்மா தெரியுமா?
3: அப்படிதான் நினைக்கிறேன் மேம்.
0: சரி, இப்ப சொல்லுங்க சரியா தவறா.
3: சரி
0: ஓகே, கிளாப் கொடுத்துடலாம். ஓகே, பார்வை திறன் இல்லாத பறவை மயில், சரியா தவறா?
3: தவறு.
0: தவறு? எப்படிங்க ஷோரா சொல்றீங்க?
3: மேம் மயிலுக்கு பார்வை தெரியும் தானே, பாத்திருக்கேன் மயில் பாத்திருக்கேன்.
0: ஆனா பதில், உண்மையான பதில் தெரியாது, பட் மயிலுக்கு பார்வை தெரியுங்கிறது தெரியும் இல்லையா? அதை வச்சு அடிச்சிட்டீங்க. ஓகே, கெஸ் ஒர்க் பண்ணி விட்டீங்க. சரி ஓகே, கிளாப் கொடுத்துடலாம். இன்னொரு க்வெஸ்சன் கூட கேட்டுடலாமா?
3: கேளுங்க மேம்.
0: தலைகீழாக வளர்வது போல் தோற்றமளிக்கும் மரம் மேங்க்ரோவ் மரம், சரியா சரியா தவறா?
3: சரி.
0: சரியா? சரி அப்படின்றீங்க, சரியா தவறான்னு சொல்லுங்க.
3: சரிங்க மேம்.
0: சரிங்க தான். ஓகே, மூணு கேள்விக்கும் ஆன்சர் கரெக்டா சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு டபுள் கிளாப் கொடுத்துடலாம். தேங்க்யூ சோ மச்ங்க.
3: தேங்க்யூ மேம்.
0: ஓகே, நேரம் சரியாக 4:38 ஆயிடுச்சுங்க. நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் சரியா தவறா. அடுத்த பாடலை கேட்டுட்டு அடுத்த க்வெஸ்சன் கேட்டுடலாம். அடுத்த நேயர்கள் எல்லாருமே ரெடியா இருங்க, ஸ்டே டியூன்டா இருங்க.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. எதிரும் புதிரும், சரியா தவறா? ஹலோ ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார், எங்க இருந்துங்க?
1: குமார், இடுக்கி மாவட்டம், கேரளா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் குமார் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
1: ஆ, கேளுங்க.
0: வானவில்லில் ஐந்து வண்ணங்கள் உள்ளன, சரியா தவறா?
1: தவறு மேடம், ஏழு வண்ணம்.
0: ஓகே, கரெக்டா தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் கேட்டலாம். மீன்கள் நுரையீரல்கள் மூலம் சுவாசிக்கின்றன, சரியா தவறா?
1: தவறு மேடம்.
0: பதில் தெரியுங்களா?
1: இது செத்தில்லா, சரியா டாவும் இல்லையா?
0: ஆனா சரியா தவறான்றது கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? சரியா தவறா?
1: தவறு மேடம்.
0: தவறு. மீன்கள் வந்து நுரையீரல்கள் மூலம் சுவாசிக்கல அப்படிங்கிறீங்க.
1: ஆமாங்க.
0: ஓகே ஓகே, கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. செவில்கள் மூலம் சுவாசிக்கிறது. ஓகேங்க, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
1: நன்றி மேடம், நன்றி.
0: ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே, அடுத்த நேயர் வந்தாங்க, லைனில் கட் ஆயிடுச்சு. ஓகே நேயர்களே, நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் ரொம்பவே அழகாக ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்துட்டாங்க லைனில். ஹலோ
2: ஹலோ, வணக்கங்க மேடம்.
0: வணக்கம், யார் இங்கே இருந்துங்க?
2: நான் தென் பொன்மொழியிலேருந்து தென்னா மணிகண்டன் பேசுகிறேங்க மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் மணிகண்டன். ரெடியாக இருக்கீங்களா? க்வெஸ்சன் போயிடலாமா?
2: முயற்சி பண்ணலாங்க.
0: முயற்சி தான் பண்ணுவீங்க, கரெக்டாக சொல்ல மாட்டேன்றீங்க. குரங்குகளுக்கு மிகவும் பிடித்த படமாக கருதப்படுவது ஆப்பிள், சரியா தவறா?
2: அது தவறுங்க, வாழைப்பழம் தான் உங்களுக்கு பிடிக்கும்.
0: நல்லா தெரியுமா?
2: ஆமாங்க,
0: வாழைப்பழம் தான் உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா?
2: ஆமாங்க.
0: ஷோரா தெரியுமா? யோசிச்சு பாருங்க நல்லா.
3: நீங்க
0: எப்படியா தப்பா சொல்ல வைக்கலான்னு இருக்கீங்க. சரி ஓகே, அடுத்து மனிதன் முதலில் பயன்படுத்திய உலோகம் செம்பு, சரியா தவறா?
3: என்னங்க மேடம்?
0: மனிதன் முதலில் பயன்படுத்திய உலோகம் செம்பு, சரியா தவறா?
3: செம்பு. சரிங்க மேடம்.
0: யோசிச்சு சொல்லுங்களேன், என்ன டக்குன்னு சரின்றீங்க? தப்பா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
3: சரிதாங்க மேடம்,
0: தப்பா இருந்தாலும் சரி, சரிதான்ங்களா? நேர்களே, இதே மாதிரி இதே ஷோல நீங்க கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. அடுத்த பாடலுக்கு பின் அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். ஸ்டே டியூன்ட்.

உங்கள் ஊட்டியம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடர் கேட்கத் தவறாதீர்கள்.

0: జీ బూంబా.
1: హాయ్ జీ బూంబా, వాట్ ఎ సర్ప్రైజ్! నీ టోకెలియో ఇర్కియా?
0: ఆమ్, నాన్ ఎప్పుడూ ఇర్పేన్.
1: ఎనకు పిడిచ ఒరు వరం వేణం. పాడల్ కేకరదు రొంబ పిడికుం. 80 సాంగ్స్ ప్లీజ్.
0: ఇవ్వలవు దానా? ఆగటం, కేళుంగల్.
2: ఎన్నోడు పాటు పాడుంగల్, ఎల్లోరుం సేర్ందు ఆడుంగల్, ఇసై కోలంగల్, ఇమజాలంగల్, సుగం చేడుంగల్.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா.
1: ஜீபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: தினமும் காலை 9 முதல் 10 வரை. டோன்ட் மிஸ் இட். வெல்கம் பேக் டு தி ஷோ. எதிரும் புதிரும் நிறைவு நேயர்.
4: ஓகே மேடம்.
1: ஹலோ,
4: ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஹலோ சொல்லுங்க மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கீங்க, அதுக்குள்ளேயே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்களே.
4: ஆமா மேடம், லைன் குடுத்தீங்க. ஒரு ஆணுமில இருந்து கூப்பிட்டு இருக்கேன், கிடைக்வே இல்ல. எஃப்எம் பேசாட்டி ஃபைவ் டீம் பிடிச்சிரும்.
1: அப்படியா? யார் எங்க இருந்து?
4: ஆமா, தூத்துக்குடி அயன்ராஜ் மேடம்.
1: அயன்ராஜா?
4: ஆமாங்க.
1: ஓகேங்க,
4: ஒருத்தமா பேசினா அப்பதான் நல்லா இருக்குது. அதனாலதான் எஃப்எம் கேட்டுட்டே இருக்கோம். 24 மேடம், 12 மேடம், ஒரு டைம் ஆகி பேச நல்லா இருக்குது. அதனாலதான் எங்க நாள் சொல்லுங்க மேடம்.
1: பயங்கர பரபரப்பா பேசுறீங்க.
4: நீங்க எங்கேயும் லைன் கிடைக்காத ஒரே கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ, 10% இருந்தது.
1: ஓகே, நிறைவு நேரா எண்டு கால் குடுக்கறீங்க, பரவாயில்லையா? சந்தோஷம் தான் இல்லையா? ஓகே, மனிதனின் ஒரு கண்ணின் எடை தோராயமாக 8 கிராம், சரியா தவறா?
4: சரிங்க மேடம்.
1: சரிதானா? கன்ஃபார்மா? தெரியுமா?
4: கன்ஃபார்ம். தெரியுங்க.
1: எப்படி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? அதிக அளவில் வாழைப்பழம் சாப்பிடுவதால் சர்க்கரை நோய் வரும், சரியா தவறா?
4: வருங்க. சரிங்க மேடம்,
1: கரெக்டா சொல்லுங்க.
4: சரிங்க மேடம், வாழைப்பழம் சாப்பிட்டு சர்க்கரை நோய் வரும்பாங்க.
1: எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லிட்டா எப்படி? நிறைவு நேரா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்டா பாரம்பரிய விளையாட்டுடன் தொடர்புடையது, சரியா தவறா?
4: என்ன
1: சண்டைங்க? ஜல்லிக்கட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி அங்க காலை சண்டை.
4: பிரான்ஸ்
1: நாட்டுடன்.
4: தவறுங்க மேடம்.
1: அப்படிங்களா? எப்படி சொல்றீங்க, படிச்சிருக்கீங்களா?
4: தன்
1: வயிற்றை வெளியே தள்ளி உணவை செரிமானம் செய்யும் உயிரி, நட்சத்திர மீன், சரியா தவறா?
4: நிறைவுங்க.
1: நேயர்கள், இதுவரை ரொம்பவே அழகா உங்களுடைய ஆர்வத்தையும் ரொம்பவே அவங்களோட ஈடுபாட்டையும் காமிச்சு சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த கேம் ஷோல ரொம்பவே அழகா ஆன்சர் பண்ணாங்க அவங்க எல்லாருக்கும். இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண நேயர்கள் எல்லாருக்கும் ஓடிஎஃப்எம் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணையலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ராஜி. ஸ்டே டியூன்ட்.

கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தேசிய பாதுகாப்புக்கு ராணுவ படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்பு துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். ரயில்வே நடப்பு நிதியாண்டில் இதுவரை சரக்குகளை கையாள்வதிலும் பயணியர் வருகையிலும் வளர்ச்சியடைந்துள்ளது. 2000 ரூபாய்க்கு மேலான யுபிஐ வணிக பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் செலுத்தும் முறை தீபாவளிக்கு பிறகு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய பண பரிவர்த்தனை ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து 9086 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதிகளில் ஒருமுறை பயன்பாட்டு நெகிழிப் பொருட்களின் தடை அமலாக்கத்தை கண்காணிப்பதற்கான சிறப்பு பணிக்குழுவின் 3வது கூட்டம் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நிலையத்தில் நேரம் 5:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. பொன்மாலை பொழுது. வாடாமலர் நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்கிறோம். நேர்களே, இது வாடாமலர் கிளாசிக் டூயட் சாங்ஸ். 1950 1980 வரை வெளிவந்த பாடங்களிலிருந்து இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.

நீ வாழ வேண்டும் படத்திற்காக கேட்ட பாடல் அது. ஊட்டியஃபம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடாமலர் நிகழ்ச்சியில் கிளாசிக் டூயட் சாங்ஸ்.

ஜெயச்சந்திரன் ஸ்வர்ணலதாவின் குரல்களில் தூண்டில் மீன் படத்திற்காக கேட்ட பாடல் அது. நேரம் 5:15. ஊட்டியஃபம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர், கிளாசிக் டூயட் சாங்ஸ்.

கெட்டபாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரல்களில் ஒலித்தது. மன்மதலீலை படத்திற்காக. நேரம் 5:18. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர்.

கே ஜே யேசுதாஸ் பி சுசீலாவின் குரல்களில் ஊருக்கு உழைப்பவன் படத்திற்காக கேட்ட பாடல் அது. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர்.

வரப்பிரசாதம் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்களில் கேட்ட பாடல் அது. நேரம் 5:25.

0: சட்டு கூந்தல் தொட்டு தாவி தேடி ஆடி வர. இதய வீணை படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் கேட்ட பாடலோடு வாடாமலர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
3: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
4: பாஸ் இங்க தான் வைன்னு கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லி வர்ற அன்னோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன்னு கேளுங்க. This is Captain Y of SBI, உங்கள் சைபர் காவலன்.

0: நிலையத்தில் நேரம் 5:30. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மாணவர் குரல். இன்றைய மாணவர்கள் நாளைய சமுதாயத்தின் தூண்களாவார்கள். அவர்களின் எதிர்கால கனவுகள், ஆசைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள்.
2: இன்றைய மாணவர் குரல் நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு மாணவி இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஹாயல வணக்கம், உங்க பேரு?
3: என் பேர் கத்திபா ஃபாத்திமா.
2: ஓகே கத்திபா ஃபாத்திமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் சென்ட் ஹில்டாஸ் பள்ளியில வந்துட்டு 7வது படிக்கிறேன்.
2: 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, எப்படி போகுது உங்க ஸ்டடீஸ் எல்லாம்?
3: ஸ்டடீஸ் எல்லாம் நல்லா போகுது.
2: ஓகே, இந்த உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
3: எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்னா தமிழும் பின்ன சயின்ஸும் சொல்லுவேன்.
2: ஓகே, எதனால தமிழ் ரொம்ப பிடிக்கும்?
3: தமிழ் வந்து என்னோட மதர் டங்கு, அதே மாதிரி தமிழ் மேல ஒரு பிரியம் அதிகமா இருக்கும். ஏன்னா அது தமிழ் வந்து ஈஸியா நம்மளுக்கு வந்து புரியும்.
2: நம்ம பேசிட்டு இருக்கனால,
3: நம்ம டெய்லி கம்யூனிகேஷன், நம்ம டெய்லி பேசுறதுனால அது நம்மளுக்கு ஈஸியா இருக்கு.
2: ஓகே, அதனால தமிழ் மேல ரொம்ப பற்று உங்களுக்கு.
3: அதனால எங்க அம்மா தாய்மொழின்றதுனால தமிழ் மேல நல்ல பற்று இருக்கு.
2: ஓகே, உங்களுக்கு வந்துட்டு சயின்ஸும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்களா, சயின்ஸ் என்ன ரீசன்னால உங்களுக்கு பிடிக்கும்? அதுல ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சது இருந்தா சொல்லுங்க.
3: பிளான்ட்ஸ் இருக்கு, பிளான்ட்ஸ பத்தி, பின்ன நம்ம மனுஷங்களோட உடல் உறுப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதெல்லாம் இருக்கும் போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை படிக்கும் போது ரொம்ப இதா இருக்கும்.
2: ஓகே, அப்ப சயின்ஸ் தமிழ் இது ரெண்டுமே பிடிக்கும், நீங்க இதுல அதிகமா ஸ்கோர் பண்ணுவீங்க கத்திபா?
3: தமிழ்ட எப்பொழுதுமே அதிகமா ஸ்கோர் பண்ணுவேன். சயின்ஸ்ல அதை விட ஒரு 5 மார்க் அந்த அளவு தான் டிஃபரன்ஸ் இருக்கும்.
2: பட் ரெண்டுமே பிடிச்சனால அப்படியே போட்டி போட்டு படிப்பீங்க, எதுல நிறைய நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி.
3: ஆமா.
2: ஓகே, உங்க வீட்டுல எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க, உங்க ஃபேமிலி பத்தி.
3: வீட்டுல வந்துட்டு 4 பேர் இருக்கோம், அம்மா, அத்தா, அப்புறம் அண்ணன் வந்து காலேஜ் படிக்கிறான் பெங்களூர்ல. அம்மா வந்து வீட்டுல இங்க அப்படியே வேலையும் செய்வாங்க, அப்புறம் கடை வச்சிருக்கோம், ஃப்ரூட் ஷாப்.
2: ஓகே,
3: அப்ப அங்கேயே போய்க்குவாங்க. அப்பாவும் ஃப்ரூட் ஷாப் வச்சிருக்காரு. ஃப்ரூட் ஷாப்ல ரெண்டு பேருமே வந்துட்டு பார்ட்னர்ஸா இருந்து வேலை பாக்குறாங்க.
2: ஓகே, அப்ப அண்ணா வந்து காலேஜ் வெளியிலதான் படிக்கிறாங்க இல்லையா? வீட்டுலதான் நீங்க தான் தனியா இருக்கணும். ஓகே, உங்களுக்கு லீவ் டைம்ல அண்ணா எல்லாம் வரும்போது அண்ணா கிட்ட எப்படி எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுவீங்க, என்ன விஷயங்களை ஷேர் பண்ணுவீங்க? இல்ல ரெண்டு பேத்துக்கும் அடிதடிதான் நடக்குமா, இல்ல ரொம்ப வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறமே அண்ணாவை அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசமா இருப்பீங்களா?
3: ஃபர்ஸ்ட் நாள் வந்து ரொம்ப பாசமா இருக்கும், அப்புறம் போக போக அந்த அடிதடி அப்படிலாம் வரும். அப்பப்ப ஷேர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் போற நாள் மட்டும் போறானே அப்படின்ட்டு இருக்கும்.
2: ஆமா, இல்ல ரொம்ப கேப் இருக்கும் போது ஐயோ அண்ணா எப்ப வருவாங்களோ அப்படின்ற ஒரு ஆவல் இருக்கும் இல்ல தங்கச்சின்ற முறையில. நீங்க ஃபேமிலியோட ஏதாவது பிளேசஸ்ல போய் பாத்திருப்பீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இடங்கள் ஏதாவது பாத்திருக்கீங்களா?
3: முதுமலை, அப்புறம் இந்த பெங்களூரு, இந்த
2: பொன்னாணி
3: ஒரு பீச் இருக்கு அங்க போவோம்.
2: ஓகே,
3: இந்த கேரளால நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணிருக்கோம், அதெல்லாம் என்னோட ஃபேவரட்.
2: ஓகே, பொன்னாணி பீச் வந்து கேரளால தான் இருக்கா?
3: கேரளாலதான் இருக்கு.
2: ஓகே, அங்க என்னெல்லாம் ஃபேமஸா இருக்கு?
3: அங்க வந்துட்டு கடல், மீன் நல்லா இருக்கும். அப்புறம் வந்துட்டு அந்த பொன்னாணியில ஒரு ஸ்பெஷல் ஃபுட் கொடுப்பாங்க, பேர் வந்துட்டு முட்டை பத்திரின்னு சொல்லிட்டு.
2: ஓகே,
3: அது கூட வந்து இந்த ஃப்ரை மாதிரி வச்சு சாப்பிடுவோம், நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி ரொட்டி எல்லாம் இருக்கும்ல,
2: ஓகே
3: அந்த மாதிரி இருக்கும், முட்டை பத்திரின்னு சொல்லுவாங்க, அது கூட அந்த ஃப்ரை வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும்.
2: ஓகே சூப்பர், அது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்க.
3: ஆமா.
2: ஓகே ஓகே கத்திபா, உங்களுடைய ஹாபிஸ் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு?
3: எனக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும், பின்ன ஆடுவேன், அப்புறம் கிரிக்கெட் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும்.
2: சூப்பர், வித்தியாசமா இருக்கே. இல்ல கேர்ள்ஸ்க்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறது அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு, காரணம் என்ன கத்திபா?
3: அது சின்ன வயசுல நான் இருக்கும் போது எங்க அண்ணன் வந்துட்டு நல்லா கிரிக்கெட் விளையாடுவான். அந்த லாக்டவுன் டைம்ல எல்லாம் வந்துட்டு எங்க வீட்டு பக்கத்துலயே கிரவுண்ட் இருக்கும். அப்ப அண்ணன் சொல்லி கொடுத்து அது இன்ட்ரெஸ்ட் வந்து கிரவுண்ட்ல விளையாண்டு பழகுதுன்னு இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு.
2: சரி, இப்ப அண்ணா வேற வந்து காலேஜ்க்கு வெளியே போயிட்டாங்க, அப்ப யாரு கூட விளையாடுவீங்க கிரிக்கெட்? கம்பெனி யாரு இருக்கா உங்களுக்கு விளையாடுறதுக்கு?
3: இருக்காங்க.

0: அவங்களுக்கு வீட் பக்கத்துலயே
1: தான்,
0: அவங்க கூட விளையாடுவேன். அது என்னன்னா, இந்த MS தோனினால அந்த கிரிக்கெட் ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துச்சு. அண்ணனுக்கு அதுல இருந்து ஆர்வம் வந்துச்சு, எனக்கு வந்துட்டு அண்ணனையும் MSDயும் பார்த்து வந்ததுதான். அது
1: வந்ததுதான் ஆர்வம். இன்னுமே கிரிக்கெட் விளையாடுறத இப்ப நிறுத்தல இல்லையா?
0: இன்னும் நிறுத்தல.
1: கண்டிப்பா ஒரு ஆர்வம் வந்து அதிகமா இருக்கும் போது நம்ம அந்த விஷயத்துல ஈடுபடுறது வந்து கண்டிப்பா வந்து நம்மள ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். தொடர்ந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, ஒரு டீம்ல கூட ஜாயின் பண்ணலாம். விமன்ஸ் டீம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்க ஒரு கேதர் பண்ணி ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீங்க அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா கிரிக்கெட் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். கிரிக்கெட் தவிர வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சது இருக்கா?
0: எனக்கு வந்து பாக்ஸிங் பிடிக்கும், பின்ன கராத்தே பிடிக்கும், அப்புறம் வந்துட்டு என்னது பேட்மிண்டன் நல்லா விளையாடுவேன்.
1: வாழ்த்திக்கிறோம். உங்களுடைய ஆம்பிஷன் என்ன கத்திப்பா?
0: என்னோட ஆம்பிஷன் வந்து டாக்டர் ஆகிறது தான். ஒரு ஹார்ட் சர்ஜன் ஆகணும்னு ஆசை.
1: ஓகே,
0: அதுக்கு ஓரளவுக்கு முயற்சி எடுக்கல, சயின்ஸ்லயும் மேக்ஸ்லயும் ஓரளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி பாக்கணும் ஃபியூச்சர்ல ஆகலாம்.
1: கண்டிப்பா முயற்சி திருவினையாக்கும் இல்லையா, அதனால கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இப்பதான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, சோ இப்பத்துல இருந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால என்ன பண்ண முடியும்னா அச்சீவ் பண்ண முடியும்.
0: ஆமா ஆமா.
1: ஓகே, அதனால தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, நம்ம ஒரு எய்ம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா என்ன விஷயங்களா நம்ம வந்து கவனம் செலுத்தணும் நீங்க நினைக்கிறீங்க?
0: அதாவது அது மேல வந்து ஒரு பற்றோட அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்னா நம்மளால நல்லாவே ஈஸியாவே புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அந்த விஷயத்த வந்து சலிக்க கூடாது, ஒரு மாதிரி என்னச்சோ இது பண்ணுமான்ற மாதிரி சலிக்காம இருந்தா அதை நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். அதே மாதிரி அதுக்கு வந்துட்டு நிறைய பிராக்டிஸ் வரும், முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஒரு டைம் வந்து அது இதாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை விட்டாம திரும்பியும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணா நம்ம நல்லா அதை அச்சீவ் பண்ண முடியும்.
1: சூப்பர், கண்டிப்பா வந்துட்டு இவ்வளவு சின்ன வயசுலயே நீங்க வந்து நம்ம ஒரு எய்ம் அச்சீவ் பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு தெளிவோட இருக்கீங்க. கண்டிப்பா உங்களோட எய்ம் வந்து நீங்க அச்சீவ் பண்ணணும் ஃபியூச்சர்ல அப்படின்னு ஊட்டியப்பம் சார்பாக உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய ஃபேவரட் சாங் ஏதாவது இருக்கா?
0: ஃபேவரட் சாங் சொன்னா ஃபேவரட் சாங்ஸ் எனக்கு வந்து இந்த பழைய பாட்டுங்க ரொம்ப பிடிக்கும். நிறைய அம்மா அப்பா எல்லாம் அந்த கார்ல போகும்போது அவங்க போட்டு போட்டு கேட்டு கேட்டு சின்ன வயசுல இருந்து கேட்டு கேட்டு இப்பத்தது பாடல்களை விட பழைய பாட்டுனா எல்லாமே ஃபேவரட் தான் சொல்லுவேன்.
1: ஓகே, 80s சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் சாங்?
0: ஆமா.
1: ஓகே, அதுல இருந்து ஏதாவது ஒரு சாங் சொன்னீங்கன்னா உங்களுக்காக பிளே பண்ணலாம்.
0: அந்த காதல் ரோஜாவே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், சின்ன சின்ன ஆசை. அந்த ரோஜா படத்துல இருந்து எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும்.
1: கண்டிப்பா இவ்வளவு நேரம் ஸ்வீட்டா ரொம்ப அழகா எங்க கூட பேசின கத்திபாக்காக அந்த சூப்பரான சாங் பிளே பண்ணலாம். தேங்க்யூ.
0: தேங்க்யூ.

0: இன்று ஏன் மாணவர் குரல் நிகழ்ச்சி அடுத்து நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு மாணவர் வெயிட் பண்றாங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
1: என் பேர் முகமது கைஃபுங்க, நான் ஊட்டில இருந்து பேசுறேன்.
0: ஓகே, என்ன பண்றீங்க முகமது கைஃப்?
1: நான் வந்து BLLB பண்ணிட்டு இருக்கேன் பெங்களூர்ல, 5 இயர்ஸ் கோர்ஸ்.
0: 5 இயர்ஸ் கோர்ஸ். இப்ப எந்த இயர் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இப்ப 3rd இயருங்க.
0: 3rd இயர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, எப்படி போகுது உங்களுடைய கோர்ஸ் எல்லாமே?
1: அப்படியே நார்மல் தாங்க, ஈஸியா தான் போயிட்டு இருக்கு. சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணும், இந்த சப்ஜெக்ட் எடுக்கும் போது கொஞ்சம் ஃபோகஸ் பண்ண வேண்டியது வரும்.
0: ஓகே, என்ன ஜாப் ஓரியண்டடா நீங்க இந்த இத வந்து கோர்ஸ் செலக்ட் பண்ணீங்க?
1: இது வந்து அட்வொகேட் ஆகிறதாங்க, அதாவது பார் கவுன்சில் என்ரோல் ஆகும், 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அட்வொகேட் ஆகிறது தான் ஆம்பிஷனா இருக்கு. அதை மீறி வேணா எல்லா சென்ட்ரல் எக்ஸாம் எழுதலாம், யூபிஎஸ்சி, IFS, எந்த எக்ஸாம் வேணாலும் எழுதலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான கோர்ஸ் தான் இது.
0: ஓகே, இப்ப நீங்க சின்ன வயசுல இருக்கும் போதே நீங்க LLB தான் போகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டோட ஜாயின் பண்ணீங்களா, இல்ல நீங்க ஸ்டடிஸ் முடிச்ச பிறகு இந்த டிசிஷன் எடுத்தீங்களா?
1: இல்லங்க, நான் 12th வரைக்கும் LLB வந்து சூஸே பண்ணல. நான் 12th வரைக்குமே வந்து சூஸ் பண்ண கரியர் என்னன்னா, நார்மலா வந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல தான் இருக்கும், அப்புறம் வந்து நம்ம வந்து பிசினஸ் தான் பண்ணுவோம், அந்த மாதிரிதான் நினைச்சேன். அப்புறமா வந்து எனக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு விஷயம் மேல இன்ட்ரெஸ்ட் வாச்சு. சரி, இது ஒண்ணு ட்ரை பண்ணலாம்னு சொல்ல பாக்கும் போது இது எனக்கு ஒரு ஆம்பிஷனா தெரிஞ்சிச்சு. எல்லாத்த விட கொஞ்சம் சுப்பீரியராகவும் இருந்துச்சு, அட்வொகேட் அப்படின்னும் போது நிறைய ரெஸ்பெக்ட், கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்துச்சு எல்லாத்த விட. எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் விட அட்வொகேட் போது கொஞ்சம் மோர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்துச்சு, அதனாலதான்.
0: ஓகே, அப்ப அந்த எய்ம் செலக்ட் பண்ணி இப்ப சூப்பரா 3rd இயர் போயிட்டு இருக்கீங்க. இன்னும் 2 இயர்ஸ் தான் இருக்கு. ஞாபகத்துக்கு வச்சுப்பீங்க, ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் அட்வொகேட் பேசும்போது எல்லாம் பாத்துருக்கோம், நிறைய லாஸ் அண்ட் ஆர்டர்ஸ் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு இதெல்லாம் எப்படிடா இது பண்றாங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கும். சோ நீங்க அந்த படிப்புல இருக்கும் போது உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுது?
1: இப்ப வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப

0: இல்ல அம்மா அப்பாக்கு எல்லாம் ஏதாவது சொல்லி தருவீங்களா?
1: கண்டிப்பாங்க. இப்போ சிஸ்டருக்கு எப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஃப்ரீ டைம் இருக்கும் போதெல்லாம் கிரிக்கெட் விளையாடுவோம் ஒன்னா. ஏன்னா நமக்கு ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஸ்கூல்ல, ஏன்னா நம்ம ஜாஸ்தி போக மாட்டோம், நம்ம வந்து கடையிலே தான் இருப்போங்களா, நம்ம ஃப்ரூட் ஷாப் வச்சிருக்கனால நம்ம வந்து பிசினஸ் எப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது, அப்புறமா ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தாலும் விளையாடலாம் போக மாட்டோம், ஷாப்ஸ்லேயே தான் இருப்போம். அப்படி இருக்க டைம்ல ஃப்ரீ டைம் கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து கிரிக்கெட் விளையாட சொல்லி கொடுப்போம், நம்மளுக்கு தெரிஞ்சதான் அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். இப்போ லேட்டஸ்டா வந்து சொல்லி கொடுத்தது என்னன்னா, கார் ஓட்டதான் சொல்லி கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்க டைம்ல வந்துட்டு கொஞ்சம் டிராபிக் இல்லாத டைம்ல அந்த மாதிரி டைம்ல எல்லாம் கிரவுண்ட்ல அங்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஒரு 1 hour 2 hour டெய்லி கார் ஓட்ட சொல்லி கொடுத்து இப்போ சூப்பரா ஓட்டுறாங்க.
0: பரவாயில்லையே, பெரிய விஷயம் இல்லையா? ஒரு அண்ணனா ஒரு தங்கச்சிக்கு கத்து கொடுக்கிற விஷயம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்ல, ஒரு பொறுப்புல அண்ணனா சொல்லி கொடுக்கறதுல. அல்ல நீங்களா இன்ட்ரெஸ்ட், நம்ம தங்கச்சி இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு குட் பிரதரா இருக்கிறீங்க நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஹாபிஸ் எல்லாம் என்னென்ன முகமது?
1: என்னோட ஹாபிஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி வந்து ஜாஸ்தி இருக்கு, ஆனா வந்து நான் ரெகுலாரிட்டிஸா பண்றது என்னன்னா, இப்ப நாங்க தனியா தான் இருக்கேன் பெங்களூர்ல வந்து, எப்படின்னா ஒரு ரெண்டட் ஹவுஸ்லதான் இருக்கேன் நான் வந்து, கூட ஷேரிங் அந்த மாதிரி யாரும் இல்ல. அப்படின்னும் போது நம்மளே எல்லாம் ஒர்க் பண்ணும், நம்மளே ஸ்டடிஸ் பண்ணும், குக்கிங் கிளீனிங் எவ்ரி திங் நம்மளே தான். அப்படின்னும் போது ஜாஸ்தி டைம் கிடைக்கிறது இல்ல, ஆனா காலேஜே வந்து 8 hours 9 hours போயிட்டு வர்றதுனால பேசிக்கா டைம் இல்ல. அப்போ வந்து சில ஆக்டிவிட்டிஸ் பண்றேன், அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுவேன், அப்புறம் வந்து குக்கிங் பண்ணுவேன், குக்கிங் ஸ்கில்ஸ் வந்து கத்துக்கிட்டு இருக்கேன். அதை விட்டா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பேட்மிண்டன் விளையாடுவேன், அப்புறம் வீக்லி சம் டேஸ் வந்துட்டு 3 ஆர்ச்சரி கிளாஸ், பாக்ஸிங் கிளாஸ், இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்கு. அது வந்து டைம் வந்து மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்கேன்.
0: பரவாயில்ல, உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்டா வச்சுக்கிறீங்க இல்லையா?
1: ஆமா, ரொம்ப பிஸி, எவ்ரி டைம் பிஸி தான், ஃப்ரீ டைமே இல்லைங்க.
0: இல்ல ஏன்னா வந்து நம்மளே குக் பண்ணி நம்மளே சாப்பிடணும் அப்படின்னும் போது நிறைய வந்து நம்ம ஒருத்தருக்காக சமைக்கணும் அப்படின்னும் போது யோசிச்சு பண்ணுவோம். உங்களுக்காக நீங்களா வந்து தனியா செய்யும் போது என்ன மாதிரியான ஃபுட் எல்லாம் நீங்க வந்து சீக்கிரமா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க?
1: இப்ப நான் எப்படின்னா அங்க போகும்போது எனக்கு ஆக்சுவலா குக்கிங்கே தெரியாது, நான் வந்து வீடியோ கால் அம்மா போன் பண்ணிட்டு என்ன எப்படி பண்ணும் எவ்வளவு அளவு போடணும் அந்த மாதிரி எல்லா விஷயமும் கேட்டுதான் தெரிஞ்சுக்குவேன். அப்ப வந்து அப்படியே இருக்க இருக்க ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸா கத்துக்கிட்டது வந்து, அதுல ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சேன், அப்புறமா வந்து ஃபிஷ் மேல ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஃபிஷ் எப்படின்னா கிரேவியும் செய்வேன், அதே மாதிரி ஃப்ரையும் பண்றதுல வந்து ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுவேன். அப்ப அந்த ஃபிஷ் தான் அங்க வந்து பெங்களூர்ல கொஞ்சம் நல்லா டெய்லி ஃப்ரெஷ் அந்த மாதிரி கிடைக்குங்களா, அப்ப மோஸ்டா நான் ஃபிஷ் தான் ஜாஸ்தி சாப்பிடுவேன்.
0: ஓகே, பரவாயில்ல, சமையலும் கத்துக்கிறீங்க பிளஸ் சைட் பை சைடு உங்களுடைய ஸ்டடீஸ் அண்ட்
1: நிறைய டைம் மேனேஜ்மெண்ட் தாங்க மெயின், வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 hours ஒதுக்கணும், சமைக்கிறதுக்கு ஒரு 1.5 hour, இந்த மாதிரி டைம் தான் மெயின், டைம் மேனேஜ்மெண்ட் தான்,
0: மேனேஜ்மெண்ட் தான். ஏன்னா ஸ்டடிஸ் பிளஸ் நம்மளுடைய ஒர்க்கையும் டெய்லி பண்ணணும் அப்படின்னும் போது அம்மா கூட இருந்த காலகட்டங்கள் வேறையா இருக்கும் இல்லையா? எல்லாமே பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்ப தனியா மேனேஜ் பண்றோம் அப்படின்னாக்க என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பரேஷனா இருக்கணும், அது ஒரு பாயா இருக்கும் போது இல்லையா படிக்கிற ஸ்டேஜ்ல. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பசங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க முகமது?
1: அதாவது ஸ்டார்டிங் என்னன்னா, நீங்க என்னவா இருந்தாலும் ஹோம்சிக்கா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு தூரமா ஒரு ஸ்டேட் போறீங்க, உங்களுக்கு வந்து வீடை வந்து மிஸ் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அதான் சரிதான். ஆனா ஸ்டார்டிங்ல நீங்க ஒரு வாட்டி போயிட்டீங்கன்னா நீங்க லோன்லியா ஃபீல் பண்றதை விட நீங்க வந்து ஜாஸ்தி நிறைய கத்துக்குவீங்க தனியா இருக்கும் போது. அதனால தனிமையை வந்து நீங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு கம்ஃபர்ட்டாவே எடுத்துக்க, என்ன சொல்றது, நீங்க வந்து எல்லாத்துக்கூடயும் இருக்கிறதே வந்து ஒரு கம்ஃபர்ட்டா எடுத்துக்கூடாது, நீங்க தனியா வரணும். நம்மளால தனியா என்ன பண்ண முடியும், நீங்க வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் தனியா இருக்கும் போது. தனியா இருந்தீங்கன்னா நிறைய விஷயம் கத்துக்கலாம் நான் சொல்லுவேன். அதனால நீங்க கம்ஃபர்ட்டை விட்டு எல்லாத்துக்கூடயும் இருக்கிறத விட்டு தனியா வந்து இருக்க பழகணும்.
0: கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்களை நம்ம வந்து கத்துக்கிறதுக்கும் தனியா வாழ்றதுக்கு கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க.
1: கண்டிப்பா நிறைய ஸ்கில் கத்துக்கலாம் தனியா இருக்கும் போது.
0: ஓகே, சூப்பர் முகமது. உங்களை விட கொஞ்சம் அதாவது இந்த 10th 12th படிக்கிற அந்த ஸ்டேஜ் இருக்க பசங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய சின்ன விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு? ஏன்னா நீங்க அதை கடந்து வந்திருக்கீங்க இல்லையா?
1: ஆமாங்க.
0: அந்த டைம்ல நம்ம எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து சொல்லுங்க பாக்கலாம்.
1: 10th 12th பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா தெரியும், நிறைய சாய்ஸஸ் வரும் லைஃப்ல. அப்போ வந்து உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்ல கெட்ட ஃப்ரெண்ட்ஸே சுத்தி இருக்கலாம். ஆனா நீங்க வந்து நிறைய சாய்ஸஸ்ல வந்து நீங்க நல்ல சாய்ஸ் எடுத்தீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. அதே வந்து கெட்ட சாய்ஸ் எடுத்தீங்க, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் சரியில்லை அந்த மாதிரிலாம் நீங்க வந்து ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து அந்த டைம்ல நல்ல சாய்ஸ் எடுக்கணும், தப்பிச்சிடணும், அது ஒரு வலையில இருந்தாலும் தப்பிச்சு வந்துடணும். நீங்க எப்பவுமே பிஸியா வச்சுக்கணும், உங்களை பிஸியா வச்சுருக்கீங்கன்னாலும் தப்பிச்சிருவீங்க. எப்பவுமே வந்து வேற எந்த இதுல போய் ஃபாலோ ஆக கூடாது, ஃபாலோ ஆகாம இருந்தா தப்பிச்சிருவோம்.
0: சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. கண்டிப்பா நம்மளுடைய தாட்ஸ் நம்மளுடைய டிசிஷன் வந்து அந்த டைம்ல கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட லைஃப் சக்சஸ்ஃபுல்லா மாறும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஓகே, இப்ப நீங்க ஸ்கூல்ஸ்

0: ஸ்டடீஸ்ல இருக்கும் போது அந்த டைம்ல நிறைய வந்து பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க, ஏன்னா கடையில இருக்கிறனால.
1: ஆமாங்க.
0: சோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சனா தான் நீங்க இருந்திருக்கீங்க. மிடில் ஏஜ் யாரா இருந்தாலும் சரி, அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்க எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்க முடியும்?
1: கண்டிப்பா. என்னோட நான் இப்ப ஏன் அப்படி இருக்கேன், நான் வந்து நிறைய விஷயம் இப்ப அப்சர்வ் பண்றேன். நான் வந்து பெங்களூர்ல தான் இருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நானும் பாக்குறேன். அதே மாதிரி ஸ்கூல்ல இருக்கும் போது என்னோட ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஜேஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் தான். என்னோட இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல பாக்கும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை விட ஹையர் லெவல்ல இருப்பாங்க, போர்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்பா அம்மா எல்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப பிஸி, அவங்க எல்லாம் வந்து ரொம்ப பிஸியானவங்க இருந்தாங்க, போர்டிங்ல போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும் போது நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா எங்க அப்பா அம்மா வந்து என்ன ரொம்ப பிஸியா வச்சுக்கிட்டாங்க அந்த டைம்ல. எப்படின்னா எனக்கு ஃப்ரீ டைம் குடுக்கல,
0: நிறைய ரெஸ்பான்சிபிள் குடுத்திருந்தாங்க.
1: ஆமா, ஃப்ரீ டைமே சுத்தமா எனக்கு குடுக்கல. நீ வந்து இங்க பண்ணும், அங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், அங்க போகணும், இங்க போகணும், அந்த மாதிரி என்ன வந்து வேற தாட்ஸே என்ன வர விடல. அதனாலே பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நான் வந்து எப்ப கேட்டாலும் வந்து எங்க வெளியே கூப்பிட்டாலும் வந்து நான் போமாட்டேன், பிஸின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி வந்து ரெஸ்பான்சிபிளே ஜாஸ்தி.
0: ரொம்ப அருமையா அழகா எங்க கூட வந்துட்டு, அதாவது கண்டிப்பா ஒரு லாயர் கிட்ட பேசின ஒரு இது ஃபீல் தான் எங்களுக்கு வந்தது. நீங்க ஸ்டடிஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியா நீங்க வந்து பேசுறது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஏஜ்ல கண்டிப்பா உங்களுடைய ஸ்டடிஸ் சக்சஸ்ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கும், நீங்க ஒரு பெஸ்ட் அட்வொகேட்டா மாறதுக்கும் ஊட்டிஎஃப்எம் சார்பா ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு பிடித்த பாடல் ஏதாவது இருந்தா சொல்லுங்க.
1: எனக்கு இப்போ லேட்டஸ்டா வந்து கருப்புன்னு சொல்லிட்டு ஒரு மூவி பார்த்தேன். எனக்கு வந்து ஆக்சுவலி சூர்யா ஃபேன், சூர்யா படம் எல்லாமே பிடிக்கும். இப்ப லேட்டஸ்டா கருப்புன்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்ததுல வந்து எனக்கு அந்த ராத்து ராசங்க அந்த சாங் வந்து ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே.
1: ஏன்னா அந்த அந்த பாட்டு கேட்கும் போது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கும், ஒரு லாயர் ஃபீல் வரும். அந்த மாதிரி வந்து சூர்யான் போதே அவருக்கு அந்த படம் நம்மளுக்கு அந்த டைமிங்ல பண்ணும்போது ரொம்ப இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு.
0: ரொம்ப விரும்பி அந்த பாடலையும் நீங்க கேட்டிருக்கீங்க, அந்த படத்தையும் ரசிச்சு பாத்திருக்கீங்க. நீங்க சூர்யா ஃபேனா?
1: நான் சின்ன வயசுல இருந்து சூர்யா ஃபேன் தான்.
0: சூர்யா ஃபேன் தான். ஓகே. அவர் நடித்த படங்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்ஸ் ஆன பிலிம் அப்படின்னா எதை சொல்வீங்க?
1: எனக்கு சின்ன வயசுல இருந்தே பாத்தது பாத்தீங்கன்னா எனக்கு ஏல மாதிரி ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சான் பிடிக்கும், வாரணமாயிரம் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப விரும்பி பார்த்தேன் அந்த படம் வந்து. எப்படின்னா அது வந்து அந்த அங்க இருந்து அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட், லைஃப் சேஞ்ச், ஒரு அதுலயும் வந்து நிறைய விஷயம் கத்துக்கலாம் அந்த படம் பார்க்கும் போது. அப்புறம் ஐயன் ரொம்ப பிடிக்கும். நிறைய படம் இருக்குங்க, ரொம்ப நிறைய படம் இருக்கு. ஆதவன் ரொம்ப பிடிக்கும், அதுவும் ரொம்ப விரும்பி
0: பார்ப்பேன்.
1: என்னைக்காவது ஃப்ரீ டைம் கிடைச்சிச்சுன்னா அந்த பழைய படங்கள் எல்லாமே உட்காந்து பார்ப்பேன். சூர்யா படமே. ஆமாங்க, ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா சூர்யா ஃபேன் எப்படின்னா அவர் அவரை வந்து அவர்கிட்ட தான் கத்துக்கணும் தன்னடக்கம், வந்து எப்படி பிஹேவ் பண்ற, அவரை பார்த்து நான் நிறைய விஷயம் இன்ஸ்பயர் ஆனதுனால தான் நான் வந்து சூர்யா ஃபேன் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமை. இது அசிலி ஃபிசிலி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க.
0: நீங்க நல்லா பாடுவீங்களோ, ஒரு டூ லைன்ஸ் பாடுங்க.
1: நீ எப்ப புள்ள சொல்ல போற, தப்பென்ன செஞ்ச தள்ளி போற, நீ வெறுவாயம் இல்லாம ஒரு வார்த்தை சொல்ல, சொல்ல பதிலேதும் இல்ல, நான் உயிரோடு கொல்ல. நீ அப்ப, நீ அப்ப, நீ அப்ப புள்ள சொல்ல போற. ஆமா, அவ்வளவுதாங்க.
0: சூப்பர் முகமது, நல்லா பிஸ் பண்ணுங்க, நல்லா உங்களால முடியும்.
1: ஓகேங்க.

நிலையத்தில் நேரம் சரியாக 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது நிகழ்ச்சி நிரல். எமது நிலையத்திலிருந்து இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள்:

நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை நவராத்திரி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு படுகு மொழி பாடல்கள். 7:00 திரை கானம். இன்றிரவு 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் நேர்முகம் பங்கேற்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பாள் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். அதைத் தொடர்ந்து வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் சாகுபடி முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீ வித்யா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெற கேட்கலாம். இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரை கானம். 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இயற்கை பேரிடர்கள் குறித்து இந்திய வானிலை துறையின் முன்னாள் விஞ்ஞானி முனைவர் பி கீதா அவர்களுடனான நேர்முகத்தின் 2 இடம்பெற கேட்கலாம். இரவு 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 காயங்களத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இனி தொடர்வது எமது நிலையத்திலிருந்து நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் தமிழ் பூங்கனி மொழி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி, இதில் நிலங்களை துண்டாடுதல் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வன உயிரியல் துறை கௌரவ விரிவுரையாளர் எஸ் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7:00 காலை கதிர், நலமுடன் வாழ, இதில் பொதுவான உடல் வலி ஏற்பட காரணங்களும் அதன் சிகிச்சை முறைகளும் குறித்து தகவல்களை வழங்குகிறார் இயன்முறை மருத்துவர் எஸ் சந்தோஷ் அவர்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: Ashwani, the news read by Abhishek Mukhopadhyay. Prime Minister Narendra Modi has said that the centre has embodied the principle of power to empower in his governance approach and work culture. Speaking at the Bloomberg New Economy Forum in New Delhi, Prime Minister Modi said that India's economic growth is taking place on strong foundation amidst global uncertainty. Mr. Modi said country's progress is rooted in collective growth and shared opportunities. He said the government's constant endeavour is to ensure that India's capabilities open new doors of opportunities for other countries as well.

0: நிலையத்தில் நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. விளக்கேற்றும் வேளை நவராத்திரி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் வித்யாசங்கர் சக்கரவர்த்தி அவர்கள். இன்று

0: நவராத்திரி மூன்றாம் நாள்.
1: நமஸ்காரம். துர்கையின் அற்புதத்தை விளக்கும் துர்கா சப்தசதி என்ற 700 ஸ்லோகங்கள் கொண்ட தேவி மகாத்மியா பாராயணத்தை படிப்பது நல்ல மனநிலையை ஏற்படுத்தும். பிறவி வந்துவிட்டால் கஷ்டங்கள் துன்பங்கள் அதிகம், துக்கங்கள் அதிகமாகும். அந்த துக்கத்தை போக்குபவளே துர்காதேவி. கோர்ட் விவகாரங்கள் வெற்றி பெறவும் சிறைவாசத்திலிருந்து விடுபடவும் துர்காதேவியை சரண் புகுந்தால் வெற்றியும் பந்த நிவாரணமும் சித்திக்கும். பரசுராமருக்கு அமரத்துவம் அளித்தவர் துர்காதேவி. துர்கையின் உபாசனை மனத்தெளிவை உண்டாக்கும். துர்கையை அர்ச்சிப்பவர்களுக்கு பயம் ஏற்படுவதில்லை, மனத்தளர்ச்சியோ சோகமோ ஏற்படுவதே இல்லை. ஸ்ரீ துர்கையின் வாகனம் சிம்மம். இவளுடைய கொடி மயில் தோகை. தாமரை இலையில் தண்ணீர் போல துர்கா அர்ச்சனை செய்பவனிடத்தில் பாதகங்கள் எல்லாம் தங்குவதே இல்லை. அஷ்டமி தினத்தில் துர்கைக்கு அரளி, ரோஜா, செந்தாமரை, செம்பருத்தி போன்ற சிவப்பு புஷ்பங்கள் கொண்டு அர்ச்சனை செய்யலாம். சிவப்பு வஸ்திரம் அம்பாளுக்கு அணிவிக்கலாம். துர்கைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சண்டிகை தேவி சஹசிரநாமம் கொண்டுதான் அர்ச்சனை செய்ய வேண்டும். இவை சக்தி வாய்ந்தவை. ஸ்ரீ துர்கைக்கு பிடித்தமான புஷ்பம் நீலோத்பலம். நீலோத்பலத்யுதே ஜெய சங்கீத ரசிகே ஜெய லீலா சுக பிரியே என்று அழைக்கிறோம் அல்லவா, இது எல்லா புஷ்பங்களையும் விட 100 மடங்கு உயர்ந்தது. துர்கையின் முன் புல்லாங்குழல் வாசிக்க கூடாது என்பார்கள். துர்கையை 9 துர்கைகளாக 9 பெயரிட்டு கூறப்படுகின்றது. ஸ்ரீ சைலபுத்ரி, ஸ்ரீ பிரம்மச்சரணி, ஸ்ரீ சந்திரகாந்தா, ஸ்ரீ குஷ்மாந்தா, ஸ்ரீ ஸ்கந்தமாதா, ஸ்ரீ காத்தியாயனி, ஸ்ரீ காலராத்திரி, ஸ்ரீ மகாகௌரி, ஸ்ரீ சித்திராத்திரி என்ற பெயர்கள் அவளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. துர்கை என்ற பெயரையும் சதாக்ஷி என்ற பெயரையும் எவர் கூறுகின்றனரோ அவர் மாயையிலிருந்து விடுபடுபவர். துர்கை என்ற சொல்லில் த உ ர் க் அ என்ற 5 அச்சரங்கள் உள்ளன. த் என்றால் அசுரர்களை அழிப்பவள், உ என்றால் விக்னத்தை அகற்றுபவள், என்றால் ரோகத்தை விரட்டுபவள், க் என்றால் பாபத்தை நலிய செய்பவள், ஆ என்றால் பயம் சத்ரு இவற்றை அழிப்பவள் என்று பொருளாகும்.

துர்கா வாழ்வுமானவள் துர்கா வாக்குமானவள் துர்கா தாழ்வுமற்றவள் துர்கா தாயுமானவள் துர்கா.

அன்னை மகாலட்சுமி, ஸ்ரீ வைஷ்ணவத்தை நிலைநாட்டிய வேதாந்த தேசிகர் ஸ்ரீ ஸ்துதி என்னும் ஸ்தோத்திரத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியை மங்களத்துக்கெல்லாம் மங்களமானவள் என்று புகழ்ந்து பாடினார். மகாலட்சுமி தாமரை பூவில் வசிப்பவள், சித்தி புத்தி போகம் முக்தி தருபவள். மகாலட்சுமிக்கு ஈஸ்வரி, ஹிரண்மயி, ஹரிணி, சூர்யா, பிங்களா, புஷ்கரிணி, சந்திரா என்ற பெயர்களும் உண்டு.

மகாலட்சுமிக்கு பிரியமான பூ செவ்வந்தி எனப்படும் சாமந்தி பூ. லக்ஷ்மி செல்வத்தின் அதிபதி. லக்ஷ்மி பூஜை செய்யும் போது நம் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை நாம் எப்படி உற்சாகமாக வரவேற்போமோ அதே மாதிரி வாசலில் நின்று லக்ஷ்மியை பாவனை செய்து அழைக்க வேண்டும். பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா என்ற பாட்டு உண்டு அல்லவா? லக்ஷ்மி வழிபட்டால் நீண்ட ஆயுள், புகழ், செல்வம், உடல் நலம் உண்டாகும். லக்ஷ்மி அனைவருக்கும் நன்மை தருபவள் என்று அதர்வண வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. லக்ஷ்மி தேவி வைகுண்டத்தில், ரமாதேவி சொர்க்கத்தில் சொர்க்கலக்ஷ்மி, பாதாள உலகத்தில் நாகலட்சுமியாக இருக்கிறாள். அவள் ராஜாக்களிடம் ராஜலக்ஷ்மியாக விளங்குகின்றாள். விலங்குகளிடத்தில் சோமலக்ஷ்மியாகவும், புண்ணியவான்களிடம் பிரீத்தி லக்ஷ்மியாகவும், வேதாந்திகளிடம் தயாலட்சுமியாகவும் இருக்கிறாள். லக்ஷ்மியின் திருக்குமாரர்கள் கர்த்தமர், சிக்லீதர். லக்ஷ்மியின் பெருமையை ஸ்ரீ சுக்தம், ஸ்ரீஸ்துதி, கனகதாரா ஸ்தோத்திரம், மகாலட்சுமி அஷ்டகம், அஷ்டோத்திர சதநாமாவளி ஸ்தோத்திரம் போன்றவை விளங்குகின்றன. லக்ஷ்மியை வில்வத்தால் அர்ச்சனை செய்து பூஜிக்கலாம். அதிகாலையிலும் மாலையிலும் வீட்டில் பெண்கள் விளக்கேற்றி வைத்து லக்ஷ்மியை வரவேற்க லக்ஷ்மி ஸ்லோகங்கள், அஷ்டகம் போன்றவற்றை சொல்லிக் கொண்டிருந்தால் லக்ஷ்மியின் அருள் கிடைக்கும். ஆதிசங்கரருக்கு துவாதசி என்று நெல்லிக்கனி தானம் செய்த பெண்மணிக்கு அவர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி மகாலட்சுமி அருளால் பெருஞ்செல்வம் கிடைக்க செய்தார். இந்திரன் மகாலட்சுமியை நான்கு பாகங்களாக நிலை பெறச் செய்தான். அவை பூமி, அக்னி, நீர் மற்றும் உண்மை பேசும் மனிதர்கள். இந்த இடங்களில் மகாலட்சுமி நிலையாக இருப்பாள். அவள் தலையில் முத்துக்கிரீடமும் கைகளில் வளையல்களும் அணிந்திருப்பாள். மேம்புற கைகளில் சங்கு சக்கரம் இருக்கும். நாகக்குடை பூண்டிருப்பாள். எட்டு வித செல்வங்களை தருவது தாலி பாக்கியத்தையும் வரலட்சுமி வழங்குகின்றாள். இதனால்தான் மகாலட்சுமியை போற்றி வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்கின்றனர். ஒரு பக்தனுக்கு பகவானிடம் அனுகிரகம் வேண்டுமென்றால் புருஷகார பூதையான மகாலட்சுமியை முதலில் சரணடைய வேண்டும். குபேரனிடம் செல்வம் இருந்தாலும் அத்துடன் புகழ், ஆரோக்கியம், நல்வாழ்வு போன்ற பல செல்வங்களை உரியவர்களுக்கு வாரி வழங்குபவள் மகாலட்சுமி. கோமாதா பசுவை தெய்வமாக மகாலட்சுமியின் அம்சமாக கருதி பூஜை செய்வது நம் நாட்டில் உள்ள பழக்கம். சீல கிரந்தம் என்னும் புத்த நூல் மகாலட்சுமி வழிபாட்டினை விளக்குகிறது. திருக்குறுங்குடியில் கோபுர முகப்பின் நடுவில் அபூர்வமான செதுக்கு வேலைப்பாடு அமைந்த கஜலட்சுமியை பார்க்கலாம். திருமழிசை ஆழ்வாருக்கு குழந்தை பருவத்தில் ஞானப்பால் ஊட்டியதும் மகாலட்சுமியே. திருமால் கோயில்களில் பகவானுடைய மார்பில் உள்ள லக்ஷ்மிக்கு யோகலக்ஷ்மி என்றும், இரு பக்கமும் உள்ள தாயாருக்கு போகலக்ஷ்மி என்றும், தனி சந்நிதியில் அருள் புரிபவளுக்கு வீரலட்சுமி என்றும் பெயர். நாம் செய்யும் பாவ புண்ணியத்திற்கு ஏற்பவே லக்ஷ்மி நமக்கு செல்வத்தை வழங்குகிறார். நெல்லிக்கனி இருக்கும் இல்லத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் புரிகிறாள் என்பது ஐதீகம். நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் துவாதசி என்று நெல்லிக்கனியை உணவில் சேர்த்து கொண்டால் ஏகாதசி விரதத்தின் பலன் கிடைக்கும்.

நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க, நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க, உத்தமி வருகையை மெட்டிகள் ஒலிக்க, உத்தமி வருகையை மெட்டிகள்.

சரஸ்வதி பூஜை என்பது நவராத்திரியின் 9வது நாளான மகாநவமி திதி அன்று கல்வி, கலைகள் மற்றும் ஞானத்தின் தெய்வமான கலைமகளை வழிபட கொண்டாடப்படும் மிக முக்கியமான வழிபாடாகும். அறிவு, கல்வி, கலைகளின் அதிபதியான சரஸ்வதி தேவி வழிபாடு தமிழ்நாட்டு வழிபாட்டு மரபில் மிக முக்கிய இடம் வகிக்கிறது. கல்வி ஞானம் பெறவும், நினைவாற்றல் பெருக்கவும், கலைகளில் சிறந்து விளங்கவும் கலைமகளை வழிபடுகிறோம். சரஸ்வதி தேவிக்கு மிக உகந்த நாள் நவராத்திரி விழாவின் 9வது நாளாகும். மேலும் கலைமகளின் அவதார நாளாக கருதப்படும் வசந்த பஞ்சமி ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் மற்றும் கல்வி துவங்க உகந்த விஜயதசமி நாட்களிலும் சிறந்த வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. வார நாட்களில் புதன்கிழமைகள் மற்றும் பௌர்ணமி தினங்களில் சரஸ்வதி வழிபாட்டிற்கு சிறந்தவை ஆகும். சமர்ப்பிக்க வேண்டிய பொருள்கள் கலைமகளுக்கு தூய்மையை குறிக்கும் வெண்தாமரை, மல்லிகை மலர்கள் மற்றும் வெள்ளை பட்டு வஸ்திரங்கள் சாற்றி வழிபடுவது வழக்கம். பிரார்த்தனை முறைகள், மாணவர்கள் தங்கள் புத்தகங்கள், எழுதுகோள்கள் போன்றவற்றை தேவியின் காலடியில் வைத்து ஆசி பெறுவார்கள். குழந்தைகளுக்கு முதன் முதலில் கல்வி புகட்டும் அக்ஷராபியாசம் வித்யாரம்பம் சடங்கு சரஸ்வதி தேவியின் முன்னிலையில் செய்யப்படுகிறது. மூலமந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வாக் தேவியை சரஸ்வதியை நமஹ அல்லது புகழ்பெற்ற சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவதுமே சதா என்ற ஸ்லோகம் கூறி தினமும் படிப்பை தொடங்கும் முன் வழிபடலாம். பாரத தேசத்தில் சரஸ்வதி தேவிக்கென்று தனியாக கோவில்கள் அமைவது மிக அரிது. தமிழ்நாட்டில் கூத்தனூர் மகா சரஸ்வதி அம்மன் கோவில் தமிழ்நாட்டிலேயே சரஸ்வதி தேவிக்கென்று அமைந்துள்ள ஒரே முதன்மை தனித்தலம் இதுவே ஆகும். திருவாரூர் மாவட்டத்தில் பூந்தோட்டம் அருகில் இந்த அழகான ஒரு கோவில் அமைக்கப்பட்டது. இரண்டாம் ராஜராஜ சோழன் தன் அவை புலவரான ஒட்டக்கூத்தருக்கு பரிசாக வழங்கிய ஊர் என்பதால் கூத்தனூர் என்று பெயர் பெற்றது. ஒட்டக்கூத்தர் இங்குள்ள அரசலாற்றின் தட்சிண திரிவேணி சங்கமத்தில் கரையில் தவமிருந்து கலைமகளின் அருளை பெற்றார். இங்குள்ள மூலவர் தேவி வெண்தாமரையில் பத்மாசனத்தில் கையில் வீணை இல்லாமல், அலங்காரத்தின் போது மட்டுமே வீணை வைக்கப்படும், யோக நிலையில் காட்சி அளிக்கிறாள். பௌர்ணமி நாட்களில் இங்கு குழந்தைகளுக்கு நாவில் தேன் தடவி ஓம் என்று எழுதி வித்யாரம்பம் செய்வது மிக பிரசித்தி பெற்றது. காஞ்சிபுரத்தில் உள்ள காஞ்சி காமாட்சி அம்மன்

கோவில் தனி சந்நிதியாக இல்லாவிட்டாலும் காஞ்சி காமாட்சியின் திருநாமத்திலேயே சரஸ்வதி தேவி அடங்கியுள்ளாள். கா என்றால் சரஸ்வதி, மா என்றால் லக்ஷ்மி, மற்றும் க்ஷி என்றால் கண். லக்ஷ்மியையும் சரஸ்வதியையும் தனது இரு கண்களாக கொண்டவள் காமாட்சி என்பது ஆன்மீக நம்பிக்கை. இத்தலத்திலும் நவராத்திரியின் போது கலைமகளுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். முழுமையான தனித்தலங்கள் இல்லாவிட்டாலும் சரஸ்வதி தேவிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சந்நிதிகள் உள்ளன. கோயம்புத்தூரில் உள்ள ஸ்ரீ சரஸ்வதி அம்மன் கோவில், வேலூரில் ஓம் மகாசக்தி சரஸ்வதி பீடம், திருச்சியில் சரஸ்வதி அம்மன் கோவில், சென்னையில் கபாலீஸ்வரர் கோவில் மற்றும் பெரியபாளையம் போன்ற சிவாலயங்களில் சரஸ்வதி தேவி வீணை வாசிக்கும் கோலத்திலும் தனி சந்நிதிகளிலும் அருள் பாலிக்கின்றாள்.

விளக்கேற்றும் வேளையில் நவராத்திரி சிறப்பு தொடர் நிகழ்ச்சியின் மூன்றாம் நாள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை நம்மோடு இணைந்திருந்தவர் வித்யாசங்கர் சக்கரவர்த்தி அவர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு பி தேவிகா.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்புக்கு ராணுவ படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன.

0: அறிவித்துள்ளன. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய பாதுகாப்புக்கு ராணுவ படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தேசிய ராணுவ கல்லூரியில் பயிற்சி மேற்கொண்டவர்களுடன் கலந்துரையாடிய அவர், நாட்டின் பாதுகாப்பில் நவீன தொழில்நுட்பத்தின் பங்கு இன்றியமையாதது என்று கூறினார். சைபர் பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் ஆராய்ச்சி மேம்பாட்டு புத்தாக்க திட்டத்தின் கீழ் பாதுகாப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அறிவியல் மற்றும் தேசிய பாதுகாப்பில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேவையாற்றியது தன் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். 2029 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அடிமட்ட அளவில் களப்பணி ஆற்றவும் கட்சி தொண்டர்களுடன் இணைந்து செயல்படவும் தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்துவதற்கும் முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே சுயநலம் என்று தாம் கருதுவதாகவும் தமது பதவி விலகல் கடிதத்தில் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேர்மையான முறையிலும் வெளிப்படைத் தன்மையுடனும் செவிலியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: மருத்துவத்துறை கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் விதமாக மாநிலம் முழுவதும் 4724 செவிலியர் பணி நியமன ஆணைகள், ஒவ்வொரு செவிலியர்கள் அந்தந்த மாவட்ட நலசங்கங்கள் மூலமாக தொகுப்புதியத்தின் அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று பணி நியமன ஆணை கொடுக்கும் விழா காஞ்சிபுரம் மாவட்டத்துல திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சோம். ஒவ்வொரு செவிலியர் பணியிடங்களும் முற்றிலும் நேர்மையான முறையில, வெளிப்படையான முறையில, எந்த ஒரு சிபாரிசும் இல்லாம நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இங்க பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பாத்தீங்கன்னா 48828 பெறப்பட்டன. விண்ணப்பங்களை பரிசீலித்து காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டும் 201 செவிலியர் பணியிடங்கள்
0: மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சேலத்தில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாணவர்கள் பின்னோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டனர். இதில் கலந்து கொண்ட தனியார் மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் செந்தில்குமார், 95% மார்பக புற்றுநோய் சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும் என்று கூறினார்.
2: 1:28 விகிதத்துல வந்து பாத்தீங்கன்னா விமன் வந்து பிரஸ்ட் கேன்சரை பாதிக்கப்படுறாங்க. சென்னை போன்ற ஒரு மெட்ரோ சிட்டிஸ்ல 1:22 இருக்கு. இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாம இது பாதிப்பை வந்து உடம்புல வந்து உருவாக்கிடும். இது கியூர் பண்ண முடியுமா? 95% கியூர் பண்ணிடலாம். முன்னாடி நம்ம வந்து அறிகுறியில வந்து கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை கொடுத்தனும், நம்ம வந்து கியூர் பண்ணிடலாம். லைஃப் வந்து சேவ் பண்ணலாம், பிரஸ்ட் சேவ் பண்ணலாம், எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம வந்து இந்த நோயிலிருந்து விடுபடலாம்.
0: மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த நடைப்பயணம் மேற்கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவி வித்யாஸ்ரீ தெரிவித்துள்ளார்.
3: மார்பக புற்றுநோய் பத்தி எந்த பெண்களுக்குமே ஜாஸ்தியா தெரியறதே இல்ல. சோ அதை பத்தி நாங்க விழிப்புணர்வு பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இந்த ஒரு பிரஸ்ட்ல உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்டியோ இல்ல பஸ்லிக்கேஜோ இந்த மாதிரி என்ன இருந்தாலும் நீங்க தயக்கப்படாம, இல்ல எனக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்டே நீங்க கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாவே கியூர் பண்ணிடலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மின்சாரத்தை அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட்டுக்கு 35 ரூபாய் கொடுத்து வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் முயற்சியை குறை கூறியுள்ளார். கடந்த ஆட்சியில் குறைந்த விலைக்கு மின்சாரம் வாங்கிய ஒப்பந்தங்களை ரத்து செய்துவிட்டு தற்போதைய அரசு நாட்டிலேயே

0: மிக அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கப்போவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட் மின்சாரம் வாங்க அதிக விலையில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது ஏற்கனவே கடன் சுமையில் சிக்கியுள்ள தமிழக மின்சார வாரியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். யூனிட் ஒன்றுக்கு 35 ரூபாய் என்ற மிக அதிக விலையில் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியாரிடம் ஒரு யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். தசரா பண்டிகையை ஒட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்கவுள்ளது. தாம்பரத்திலிருந்து வரும் வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:45 மேற்குவங்க மாநிலம் சத்ராகாச்சி சென்றடையும். வரும் வெள்ளிக்கிழமை காலை 6:15 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 பரௌனி சென்றடையும். நாளை காலை 7:40 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் இரவு 8 மணிக்கு கரக்பூர் சென்றடையும். கரக்பூரிலிருந்து நாளை மறுநாள் இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் சனிக்கிழமை காலை 8:45 சென்னை எழும்பூர் வந்தடையும். தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: அடுத்த 2 நாட்களில் தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் இருந்து முழுவதுமாக விலகுவதற்கான சூழல் உருவாகி வருகிறது. அதே நேரத்தில் தென்னிந்தியாவில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவும் சாதகமான சூழல் ஏற்படுகிறது. தெற்கு சிறிலங்கா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை முதல் அக்டோபர் 19 வரை தென் தமிழக பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர தமிழக மாவட்ட பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்று நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கும் நாளை மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் இன்று வழங்கினார். தஞ்சாவூரில் சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் பிரதமரின் மேற்கூரை சூரியமின் திட்டத்தின் மூலம் வீடுகளில் மேற்கூரைகளில் சோலார் பேனல் அமைப்பதற்கான விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. அஞ்சல் துறை சார்பில் சென்னை தெற்கு கோட்ட அளவிலான வாடிக்கையாளர் குறைதீர்ப்பு முகாம் வரும் 27 தேதி நடைபெறவுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதிகளில் ஒருமுறை பயன்பாட்டு நெகிழிப் பொருட்களின் தடை அமலாக்கத்தை கண்காணிப்பதற்கான சிறப்பு பணிக்குழுவின் 3வது கூட்டம் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் நாட்சுகி நிடாயிராவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-19 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஆண்ட்ரே மிர்கலை வென்றார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிரான 3வது நாள் ஆட்ட நேர இறுதியில் ராஜஸ்தான் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்புக்கு ராணுவப் படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி நேரம் 6:40. மனதில் இன்றவை
3: நிலையத்தில் நேரம் 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது பெட்டத கமுழு படுகு மொழி பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்கும் முன்
4: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
5: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல?

0: ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலர்.
1: அப்பா, 3000 கொடுங்களே.
2: எதுக்குப்பா?
1: என்னோட பாக்கெட் மணி.
2: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
1: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா UPI மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
2: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
1: உங்க மொபைல கொடுங்க.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
6: உங்க 4800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது. இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
7: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
0: பாஸ், இங்க தான் வைன் கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன் கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
8: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: நங்கை நகட்ட கேட்டதோ இதோ வெட்டத கமலும் படுகுமழி பாடல்கள். ஜனாவோ சந்துத்து அவரும் நல்லவத்துக்க ஊட்டி எஃப்எம்னா டியூன் மாடுறது மாதிரியே போயிடுவி. நீங்ககாய் படுக்கதை நீங்கவ தேடி பண்ணுறா நீங்க ஊட்டி எஃப்எம் தோகை மறுச்சு நீங்கவ நாயக சொந்து இதே ஜாம தொகை சந்திச்சினேன்.
1: நிலையத்தில் நேரம் 7:01. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது திரைகானம்.

0: ரஞ்சித் சின்மயி குரல்களில் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் படத்திற்காக கேட்ட பாடல் அது.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

கார்த்திக் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் தொட்டி ஜெயா படத்திற்காக கேட்கும் இந்த பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு சில நொடிகளில்

வடகிழக்கு பருவமழை மற்றும் சூப்பர் எல்லினோ தாக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் மற்றும் வருவாய்த்துறை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூடுதல் தலைமைச் செயலாளரும் நில நிர்வாக ஆணையருமான ராஜேஷ் லக்கானி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பேரூராட்சிக்கு உட்பட்ட 3 இடங்களில் 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின் விளக்குகளை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா திறந்து வைத்தார். மத்திய அரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புறையார் பழைய பேருந்து நிலையம், காத்தாஞ்சாவடி பேருந்து நிறுத்தம் மற்றும் தரங்கம்பாடி கடற்கரை ஆகிய இடங்களில் இந்த மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் இரவு நேர போக்குவரத்தை கருத்தில் கொண்டு இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பேருந்து நிலையங்கள் மற்றும் தரங்கம்பாடி கடற்கரை பகுதிகளில் இரவு நேரங்களில் கூடுதல் வெளிச்சம் கிடைப்பதுடன் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். மார்ச் 2019 முதல் ஜூன் 2023 வரையிலான மேல்நிலை 2ஆம் ஆண்டு மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை எழுதிய தனித்தேர்வுகளின் பெறப்படாமல் உள்ள மதிப்பெண் சான்றிதழ்களை கழிவுத் தாள்களாக மாற்றும் நடவடிக்கை

0: மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட தனித்தேர்வர்கள் தங்களது மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள 31/10/2026 நாகப்பட்டினம் அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் 2023 பருவத்திற்கு பின்னர் தேர்வெழுதிய தனித்தேர்வர்களுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ்களையும் நாகப்பட்டினம் அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு சிறப்பு தூய்மை பணி நடைபெற்றது. மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தரங்கம்பாடி பேரூராட்சி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 300 மேற்பட்டோர் பங்கேற்று கடற்கரையை தூய்மைப்படுத்தினர். இதில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. தரங்கம்பாடி கடல்சார் அருங்காட்சியகத்தில் உலக சுற்றுலா தின விழா நடைபெற்றது. இதில் 1620 தரங்கம்பாடிக்கு வந்த முதல் டேனிஷ் கப்பலான எலிபென்ட் கப்பலின் மாதிரி அருங்காட்சியகத்திற்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் துவங்கி வைத்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதிய வடிவமைப்புகளுடன் கூடிய பட்டுப்புடவைகள், பருத்தி சேலைகள், வேட்டி சட்டைகள், படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு கைத்தறி ரகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. மேலும் வாடிக்கையாளர்களாக மாதாந்திர சிறுசேமிப்பு திட்டம் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான கடன் விற்பனை வசதிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டம் சார்பில் ஸ்வச்தா ஹி சேவா தூய்மை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ரயில்வே காவல்துறையினர், சுகாதார ஆய்வாளர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் பங்கேற்று ரயில் நிலைய நடைமேடைகளில் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். தொடர்ந்து பயணிகளிடம் தூய்மை பாரதம் மற்றும் கழிவு மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. சீர்காழி அருகே திருப்பங்கூர் சிவலோகநாதர் சுவாமி கோவிலில் பிரகாரத்தில் நாட்டிய தேவதைகளும் சிவஞான கலீர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் இசை மற்றும் பரதம் மூலம் சிவலோகநாதருக்கு மரியாதை செய்யும் சாதனை முயற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 160 மாணவிகள் பரதம் ஆட, 50 மாணவ மாணவிகள் தேவார இசை பதிகங்கள் பாடினர். ஒரே நேரத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வு ஆஸ்பர் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பு அங்கீகரித்து அதன் நிர்வாக இயக்குநர் மாணவிகள் மற்றும் நாட்டிய நிறுவன ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயம் வழங்கி கௌரவித்து பாராட்டினார். மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் சார்பில் தகவல் பெறும் உரிமை சட்டம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தகவல் பெறும் உரிமை வார விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம், பள்ளி மற்றும் கல்லூரி ஆகியவை இணைந்து நடத்திய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து துவங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். பேரணியில் மாணவ மாணவிகள் மற்றும் விழிப்புணர்வு குழுவினர் உட்பட 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா, வட்டாட்சியர் விஜயராகவன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த தினத்தை முன்னிட்டும் அவர் தலைமை பொறுப்பேற்று 25 நிறைவு பெற்றதை முன்னிட்டும் சேவை தீப ஒளி பேரணி நடைபெறும் என்று அறிவித்திருந்தது. அதன்படி மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பெரிய LED திரையில் பாரத பிரதமர் மோடி உரை ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற பெயரில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும், அதனை அடுத்து சேவை தீப ஒளி பேரணி என்ற பெயரில் தீபத்தை ஏற்றி விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது.
1: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்டீர்கள். எழுதியவர் ஜி மணிகண்டன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்பு துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகுரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மலேசியா சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்பு துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செக் குடியரசு துணை பிரதமர் திரு கரேல் ஹாவ்லேசிக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் வடிவமைக்கப்படும் என்றார். இருநாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வரலாற்று மற்றும் கலாச்சார அடிப்படையில் மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலகளாவிய அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் இந்தியாவும் செக் குடியரசும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டாா்.

0: நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு கரேல் ஹாவ்லிசிக் பெங்களூரு மும்பை தொழில் நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடவிருக்கிறார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேவையாற்றியது தம் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக கூறப்பட்டுள்ளார். 2029 ஆண்டு மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அடிமட்ட அளவில் களப்பணியாற்றவும் கட்சி தொண்டர்களுடன் இணைந்து செயல்படவும் தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்துவதற்கும் முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே சுயநலம் என்று தாம் கருதுவதாகவும் தமது பதவி விலகல் கடிதத்தில் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டிருக்கிறார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மாதத்தில் சரக்குகளை கையாள்வதில் 6.14% வளர்ச்சியடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உணவு தானியம் கையாள்வதில் 25% வளர்ச்சியும் நிலக்கரி சரக்கு போக்குவரத்தில் 9% வளர்ச்சியும் சரக்கு பெட்டகம் கொண்டு செல்வதில் 10% வளர்ச்சியும் அடைந்துள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகு ரக ஹெலிகாப்டர் CG-87 இணைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரியில் இன்று நடைபெற்ற விழாவில் இந்த ஹெலிகாப்டர் இணைக்கப்பட்டது. மேற்கு கடலோரப் பகுதியில் இந்திய கடலோர காவல்படையின் திறனை மேம்படுத்தும் பணியில் இந்த ALH-MK3 ரக ஹெலிகாப்டர் பயனுள்ளதாக அமையும். இந்த நவீன ஹெலிகாப்டரில் ரேடார், இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா உள்ளிட்ட நாட்டின் மேற்கு பகுதியில் கடல்சார் பாதுகாப்புக்கு இது வழிவகை செய்யும். கடலோர காவல்படையின் ரத்னகிரி 831 ஸ்குவாட்ரனில் மேலும் 4 ALH-MK3 ரக ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்பட உள்ளன. 2000 ரூபாய்க்கு மேலான யுபிஐ வணிக பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் செலுத்தும் முறை தீபாவளிக்கு பிறகு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய பண பரிவர்த்தனை ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என கூறியுள்ளது. தனிநபர் மற்றொரு நபருக்கு மேற்கொள்ளும் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு எந்த கட்டணமும் செலுத்தப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகள் உட்பட சிறு வியாபாரிகள் மாதத்தில் 1 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் இல்லாமல் யுபிஐ பரிவர்த்தனை செய்யலாம் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் வரைவு வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான கடைசி தேதி வரும் 26 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்த மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தேர்தல் ஆணையம் இதற்கான கடைசி தேதியை நீட்டித்ததாக கூறியிருக்கிறார். இந்த புகார்கள் மீது வரும் நவம்பர் 10 வரை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் நவம்பர் 16 வெளியிடப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். அனைத்து வாக்காளர்களும் வரைவு வாக்காளர் பட்டியலை பார்வையிட்டு திருத்தங்கள் இருப்பின் தேர்தல் ஆணையத்தை அணுக வேண்டும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில்.
2: சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த 2017 ஜூலை 1 அமல்படுத்தப்பட்டது. நாட்டின் வரி சீர்திருத்தத்தில் இது முக்கிய மைல்கல்லாகும். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் வரிகளை ஒருங்கிணைத்து கொண்டுவரப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் ஒரே நாடு ஒரே வரி என்ற இலக்கு எட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் ஒருங்கிணைந்த வரி நெறிமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின்

0: துறைகள் வரி செலுத்துபவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். கடந்த ஆண்டு வரை 5%, 12%, 18%, 28% ஆகிய 4 நிலையாக இருந்த சரக்கு மற்றும் சேவை வரி தற்போது 5% மற்றும் 18% என்ற 2 நிலையாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ப்ளும்பர்க் பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திரமோடி, சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் நாட்டின் வரி வசூல் எளிதாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 58வது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 9 ஆண்டுகளில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வை மூலம் பொருளாதார வளர்ச்சியடைய பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
1: பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் 15 மாலுமிகள் பயணித்ததாக பல்கேரிய பிரதமர் ருமேன் ராதேவ் தெரிவித்துள்ளார். இதில் 5 பேர் காயமடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த தாக்குதலில் 1 கப்பல் நீரில் மூழ்கியதாக அவர் கூறியிருக்கிறார். ரஷ்ய தூதரை அழைத்து இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப் போவதாக பல்கேரியா கூறியுள்ளது. மேலும் இத்தகைய தாக்குதலை தடுக்க நேட்டோ படையின் உதவியை கேட்கப் போவதாகவும் பல்கேரியா கூறியிருக்கிறது. இந்த ட்ரோன் தாக்குதல் குறித்து ரஷ்யா எந்த தகவலும் வெளியிடவில்லை. பாகிஸ்தானில் மனித உரிமை மீறல்கள் நடைபெறுவதாக கூறி பலூச் தேசிய இயக்கம் ஜெர்மனி நாட்டின் ஹானோவரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. பலூசிஸ்தான் மாகாணத்தில் ராணுவ படையினர் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் பயணியர் ரயில் விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். மலேசிய சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஷர் சவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-18 என்ற செட்கணக்கில் சக நாட்டு வீரர் பாரத் ராகவை வென்றார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் கடந்த மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக இந்திய அணித்தலைவர் சுப்மன் கில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரில் சிறப்பாக விளையாடி ரன் குவித்த சுப்மன் கில் 5வது முறையாக சிறந்த வீரராக அறிவிக்கப்பட்டுள்ளார். சிறந்த மகளிர் கிரிக்கெட் வீராங்கனையாக இந்திய அணியின் ஷஃபாலி வர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவின் சார்பில் சிறப்பாக விளையாடிய ஷஃபாலி வர்மா சிறந்த வீராங்கனையாக அறிவிக்கப்பட்டுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்துக்கு எதிரான 3வது நாள் ஆட்ட நேர இறுதியில் ராஜஸ்தான் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 274 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ராஜஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 363 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத் துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகு ரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மலேசியா சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நிலையத்தில் நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது நீலகிரி மாவட்ட வானிலை முன்னறிவிப்பு. கேட்கும் முன்
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
4: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
5: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
2: நீலகிரி மாவட்ட முன் வானிலை முன்னறிவிப்பு தொடர்கிறது.

வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 16 முதல் 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 10 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 8 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

நீலகிரி மாவட்ட வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். இனி தொடர்வது விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை குறிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும்.

அவகடோ மரத்தில் தண்டு துளைப்பான் மேலாண்மை. பாதிக்கப்பட்ட மர பாகங்களை அகற்றி அழிக்கவும். தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு டைமிதோயேட் 2.0 மில்லிலிட்டர் என்ற அளவில் வருடத்திற்கு 2 முறை மரத்தினுடைய தண்டின் அடிப்பகுதியில் தடவவும்.

வண்டுகள் முட்டையிடுவதை தடுக்க மரத்தின் அடிப்பகுதியில் காய்ந்த பட்டைகளை அகற்றிய பிறகு தார் மண்ணெண்ணெய் 1:2 என்ற விகிதத்தில் தடவவும்.

விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை குறிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் சென்னையில் இருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலர்

0: கிணத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் விளையாட்டையும் வாங்குறேன்.
1: நீ கில்லாடிதான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: மருதாணிக்கா, இதுதான் நீங்க வர நேரமா? நான் எப்ப வர சொன்னேன்?
4: கோச்சுக்காத முத்தழகு, நானும் கிளம்புறேன் என்னமோ தெரியல புள்ள, எப்படியும் நேரமாகி போகுது.
3: சரி சரி பரவாயில்ல, இப்படி வந்து உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன்.
4: அது இருக்கட்டும் முத்தழகு. ஆமா முத்தழகு, நீ சொன்னதும் நானும் என்ன ஏதுன்னு கூட கேக்கல, கிளம்பி வாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லி போனை வச்சுட்ட. என்ன விஷயம் புள்ள?
3: எல்லாம் நமக்கான நல்ல விஷயம்தான்க்கா.
4: அதான் புள்ள, என்னன்னு சொன்னாதானே தெரியும்.
3: ரொம்ப நாளா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே, நாமளும் நம்ம சொந்த கால்ல நிக்கணும்னு. அதுக்கான நாள் தான் எப்ப வரும்னு தெரியலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களேக்கா.
4: அட ஆமா புள்ள, இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஒத்தாளு வருமானம் எங்க பத்துது? அவரு என்னதான் வயக்காட்டுல மாங்கு மாங்குனு ஒழிச்சாலும் வர வருமானம் பத்த மாட்டேங்குது. நானும் ஒத்தாசியா ஒரு தொழில் செய்வேன்னு பார்த்தாலும் அதுக்கும் வழி கிடைக்க மாட்டேங்குது.
3: அக்கா, அதுக்கான வழி இப்போ கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க.
4: என்ன முத்தழகு சொல்ற நீ?
3: ஆமாக்கா, நாமளும் சுயமா தொழில் தொடங்கி நம்ம சொந்த கால்ல நிக்கிறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
4: புரியலையே புள்ள.
3: நீங்க இத கேளுங்க, அப்புறம் புரியும். மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் பத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பாள் அவங்க தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேப்போம்.
5: ஞானாம்பாள், என்ன படிச்சிருக்கீங்க?
6: நான் டிடிஎட் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் ஃபார்மிங்ல அப்பா வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். அப்பாவுக்கு வந்து இந்த இயற்கை விவசாயம், நம்மாழ்வார் ஐயா, ஞானப்பிரகாசம் ஐயா இவங்களுடைய கனெக்ஷன் வந்து ரொம்ப இது. அப்பா இறந்ததுக்கு போது ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பார், நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வந்து அடுத்து வந்து பொம்பளை பிள்ளை தான் வச்சுருக்கேன், எனக்கு அப்புறம் இந்த விவசாயத்தை பார்த்துக்கிறது யார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட வருத்தத்தோடையே இறந்துட்டார். அது ஒரு என் மனசில் ஒரு பெரிய ஆழமான ஒரு
5: பதிவு
6: பதிவாகவே இருந்துச்சு. ஏதாவது பண்ணணும் விவசாயத்தில் அப்படின்னு ரொம்ப ஒரு தேடுதல். அப்போ தான் வந்து இங்கே திருவூரில் வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தில் நிறைய வேல்யூ அடிஷன் கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். டாக்டர் சாந்தின்னு மேம் ஒருத்தவங்க, அவங்க வந்து பாரம்பரிய நெல்லில் வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறதை பற்றி கிளாஸஸ் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி மேம் வந்து எனக்கு தகவல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வந்தேன். வந்துட்டு பார்க்கும்போது கிளாஸஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. முன்னோடி இயற்கை விவசாயிகளுடைய கனெக்ஷன் நிறைய கிடச்சிது. அவங்க ஃபார்மில் வந்து என்ன மாதிரியான இயற்கை விவசாய முறைகள் வந்து பின்பற்றுறாங்க, அவங்க எப்படி வந்து நெல்லுலேருந்து அரிசியை வந்து பாரம்பரிய முறையிலேருந்தே நம்ம அரிசியை வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறாங்கன்றத முதற்கொண்டு எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. அவங்கக்கிட்டேருந்து அரிசியை வாங்கி நாங்கள் வேல்யூ அடிஷன் பண்ணுறதுக்கு அவங்களுமே மேம் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்ன மாதிரியான பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப தான் எனக்கு வந்து குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதக்க என்ன மாதிரி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் தெரிஞ்சிச்சு, என்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் வாசலில் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. நான் தான் இல்லைன்னு பார்த்தா என்ன மாதிரி ஒரு 100-150 பேர். அது அந்த ஒரு தாட் வந்து மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒவ்வொரு டைமும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம், ஆனால் நம்மளை மாதிரி இருக்க நிறைய பேருக்கு ஏன் குழந்தை இல்லை, எதனால் குழந்தை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கோவில் குழம்புங்க, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருப்போம், நம்ம மெடிசனும் ட்ரை பண்ணுவோம், ஆனால் ரேட்டிங் சக்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி பார்க்கலாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அப்பா என்ன பண்ணார், பாரம்பரிய அரிசியே மாற்று, நீ டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டையும் மாற்று அப்படின்னு. டெய்லியுமே வந்து புங்கர் ரைஸ் காலையில் வந்து கஞ்சியாக தான் வச்சு கொடுப்பாங்க. அப்போ வந்து இலந்த பழ இலை வந்து அதில் வந்து பாவனை கஞ்சி மிக்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பா வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க, ஏன்னா எனக்கு குழந்தை இல்லைன்றதுனால அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். நிறைய வந்து அப்பா வந்து எங்கெல்லாம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து அரிசியை வாங்கி அதில் வந்து பாவனை கஞ்சி மிக்ஸ்ன்றதை பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். சாப்பிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம், 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நார்மலாக பேபி வந்து கன்சீவ் ஆகினேன், முதல் பையன். அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். வீட்டுக்கே ஒரு எங்கள் மாமியார் வீட்டில் முதல் குழந்தை, தலை பிரசவத்தில் முதல் பையன் பிறந்தது எங்கள் வீட்டில் தான்,
5: சிங்கக்குட்டி.
6: சிங்கக்குட்டி அதனால் வீட்டில் பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக ரொம்ப குழந்தை எப்போ வெளில வரும் எப்போ வரும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் வாசல்லையே உட்காந்து இந்த நாட்கள்லாம் நிறைய. பாப்பா வெளில வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்ணாடி பெட்டில் கொண்டு போய் வச்சிட்டாங்க, வெயிட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு, மஞ்சள் கமலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 15 நாள் கழித்து வீட்டுக்கு வந்தோம். 15 நாள் கழித்து வந்தோம், என்னென்னா பாப்பா வெயிட் கம்மியாக இருக்குது, குழந்தைக்கு வந்து எந்த வித எக்ஸ்ட்ரா ஃபுட்டோ வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது, ப்ளஸ் கொடுக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து கேரி ஓவர் பண்ணுறது

0: ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இதை வந்து டாக்டர் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் மாற்றணும், இது வந்து நம்ம சாப்பிட்ட நேச்சுரல் ஃபுட்டாகவே குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களில் என்னென்ன ஆர்கானிக்காக கொடுக்கலாம் அப்படின்னு தேடுதல் நிறைய இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் வந்து வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்க மாட்டேன், வீட்லேயே நானே ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பேன்.
1: என்ன பண்ணி கொடுப்பீங்க?
0: நம்ம பாரம்பரிய அரிசியிலேருந்து இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா இந்த மாதிரி லட்டு?
1: நானும் கூட கேட்கலான்னு பார்த்தேன், எனக்கு கூட ஒன்று கொடுத்தீங்க.
0: இதில் வந்து லட்டு மாதிரி பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம அம்மா தாத்தா அப்பத்தாலாம் கொடுத்த எள்ளுருண்டை கருப்பட்டியில் போட்டு இந்த பொட்டுக்கடலை போட்டு அதில் உருண்டை பண்ணி கொடுப்பேன். அப்புறம் வேர்க்கடலை போட்டு பர்ஃபி மாதிரி பண்ணி கொடுப்போம். அதை வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்லின்னு சொல்லி நம்ம அப்பத்தாலாம் செய்வாங்க. அதை வந்து வீட்டில் ஒரு வீட்டில் இடித்தாலே நாலு ஊர் வீட்டுக்கு வந்து அந்த வாசம் இருக்கும் அப்படின்னு. அதை வந்து ரொம்ப சின்ன வயசில் என் பையனுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதில் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இப்போவுமே என் பையனுக்கு டெய்லியுமே ஸ்நாக்ஸ்னா இந்த மாதிரி நேச்சுரல் ஐட்டமாக தான் இருக்கும்.
1: முழுக்க முழுக்க நீங்கள் இயற்கையாக தயார் பண்ணி கொடுக்குறதா?
0: ஆமாம், வெளியில் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம். அப்படியும் வெளியில் கேட்டான் அப்படின்னா பேக்கெட் ஐட்டம் வேண்டாம், வேறு ஏதாவது வேணும்னா வாங்கிக்க. வாரத்தில் ஒரு டைமோ இல்லை ஒரு மாதத்தில் ஒரு டைம் மட்டும் அவர் வாங்கி கொடுப்பாரு. வீட்டில் இருந்து இடம் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து பின்னாடி ஒரு 10 சென்ட் இடம் மட்டும் இருந்துச்சு. அதில் வந்து ஃபுல்லாக இந்த கருவேல மரங்கள் தான் இருந்துச்சு. வீட்டு தேவைக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சப்ப தான் அந்த கருவேல மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் சின்ன சின்னதாக பழங்கள் ஆரம்பித்தோம். வாழை, கொய்யா, சப்போட்டா, மா அந்த மாதிரி ஆரம்பித்தோம். வீட்டு தேவைக்கு மட்டும் வந்துச்சு. வீட்டு தேவையை அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுட்டில் வந்து முட்டை தேவைப்பட்டுச்சு. முட்டை வந்து தேவைப்பட்டதுக்கு புறக்கடை கோழி வளர்ப்புக்கு இங்கே தான் ட்ரைனிங் வந்தேன். திருவூர் கேவிகேயில் தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அங்கே வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு 4 கோழியில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்கிட்ட 250 கோழிகள் இருக்குது.
1: 4 250 ஆகிடுச்சா?
0: ஆமாம், இத்தனைக்கும் ஒரு 6 மாதம் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி 250 கோழிகள் வச்சுருக்கேன். 250 கோழிகள்லேயே வெரைட்டி ஆஃப் கோழி வச்சுருக்கேன். கருங்கோழி வச்சுருக்கேன், சிறுவிடை வச்சுருக்கேன், அசில் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கடக்நாக்கு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பெருவிடை வச்சுருக்கேன், இடைவெட்டு இருக்குது, வான்கோழி இருக்குது, கிண்ணிக்கோழி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது காடையும் போட்டிருக்கோம். இது எல்லாமே இருக்குது.
1: என்ன இல்லை?
0: இல்லைன்றத இருக்கக்கூடாது அப்படின்றது தான். நம்ம வீட்டுக்கு என்ன என் குழந்தை ஆசைப்பட்டு சாப்பிட்றான்னா எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அதில் வந்து மஷ்ரூம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி மஷ்ரூமுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 10 நாளில் வந்து அதுக்கான வேலைகள் முடிஞ்சிடும்.
1: காளான் வளர்ப்பு.
0: காளான் வளர்ப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு 4 மாடு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வீட்டு தேவைக்காக புளிங்குளம் ப்ரீடுன்னு வச்சு என்கிட்ட ஃபஸ்ட்டு வாங்கும் போது ஒரு 2 மாடு தான் இருந்துச்சு. இப்போ என்கிட்ட 7 மாடு இருக்குது. மாடு பால் தேவைக்கு வீட்டு தேவைக்கு போக அதை வந்து நாங்கள் பாலாக கொடுக்கறது இல்லை, பன்னீராக மேக் பண்ணி கொடுக்குறோம், நெய்யாக தான் கொடுத்துட்ருக்கோம். வீட்டு தேவைக்கு எங்களை மாதிரி குழந்தை வச்சுருக்கவங்க சின்ன ஃபேமிலியாக இருக்கவங்களுக்கு மட்டும் பன்னீரும் நெய்யும் மட்டும் கொடுக்குறோம். முட்டைகள் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். முட்டைகள் வந்து நம்ம ஹேச்சிங் முட்டைங்களை மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வீட்டு தேவைக்கு குழந்தைங்களுக்காக தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் முட்டைகளை வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நியர்பையில் இருக்கோம்.
1: நாட்டுக்கோழி முட்டை?
0: ஆமாம்.
1: சாப்பிட்றதுக்காக?
0: ஆமாம்.
1: என்ன ரேட்டு மாதிரிலாம்?
0: 20 ருபீஸ் பர் எக்னு கொடுத்துட்டு
1: வாங்குறாங்களா?
0: ஆ, வாங்குறாங்க சார். ஆர்கானிக்காக பண்ணுறோம் அப்படின்னா அவங்களே நம்ம ஃபார்மில் வந்து பார்க்குறாங்க, என்ன மாதிரியான ஃபீட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கான நாங்கள் சொல்லிடுறோம், இவ்வளோ ஃபீட் காஸ்ட் ஆகுது, இதை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஆர்கானிக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் எங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் தேவைப்படுது அப்படின்றதுனால தான் நாங்கள் இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம்னா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லி தான் வந்து நாங்கள் சேல்க்கு கொண்டு வருவோம்.
1: தினமும் முட்டை விற்பனை ஆகுதா?
0: ஆ, டெய்லியுமே வாரத்துக்கு ஒரு 300 முட்டைகள் வந்து நம்ம சேல் பண்ணி கொடுத்துருவோம்.
1: விற்பனை ஆகிடுது ஃபுல்லாக?
0: ஆ, சேல் ஆகிடுது. அதுவும் போக மீத இருக்க முட்டையை நாங்கள் முட்டையாக வந்து கன்வெர்ட் பண்ணி, இப்போ முட்டை வந்து நமக்கு ஸ்லாட் வந்து நிற்குது அப்படின்னா அதை நாங்கள் வெளியில் போடுறதில்ல, முட்டையை அமிலமாக பண்ணிட்டுரும். விவசாயத்துக்கு தேவையான இப்போ ஒரு செடி காய்க்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த முட்டை அமிலத்தை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி செடிங்களுக்கு வீட்டு தோட்டம் வச்சுருக்கோம். நம்ம ஊரில் விவசாயிங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து முட்டை அமிலம் கொடுத்தோம்னா அந்த பூக்குற டைமில் வந்து அந்த முட்டை அமிலம் ஸ்ப்ரே பண்ணும்போது காய்கறிகள் திரட்சியாக வருது. அதை வந்து நாங்கள் கண்கூடாகவே பார்க்குறோம். நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த காய்கறிகள் நல்லா டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கு, பூச்சியும் அந்த மாதிரி இல்லை. அது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதை தவிர்த்து நாங்கள் பண்ணுற முக்கியமான கஞ்சி மிக்ஸ் பார்த்திங்கன்னா மகப்பாளர் கஞ்சி மிக்ஸ்ன்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ்க்காகவே பண்ணுறது. இது வரைக்கும் நாங்கள் ஒரு 200 கிலோக்கிட்ட வந்து சாம்பிள் வரைக்கும் கொடுத்துருக்கோம். 200 கிலோ சாம்பிள் கொடுத்ததில் ஒரு 4-5 பேருக்கு மேலே வந்து இன்ஃபர்டிலிட்டினால் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறந்து இன்றைக்கி வந்து ஒரு அம்மா அப்படின்ற ஸ்தானத்தை வந்து அடைஞ்சிருக்காங்க. இது எங்கள் ப்ராடக்ட்டுக்கு

0: கிடைச்ச வெற்றின்றதை விட ஒரு இயற்கை விவசாயத்துக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீரசக்தின்னு ஒரு கஞ்சி மிக்சர். அது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜென்ஸுக்காகவே பண்ணுறது. ஜென்ஸில் என்னென்னா இன்ஃபெர்டிலிட்டி இருக்கவங்கள எரெக்ஷன் கம்மியாக இருக்கிறது, அதுக்கான கஞ்சி மிக்சரை நாங்கள் வெளியில் போய் வாங்காமல் நாங்களே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். லேடிஸ்க்கு மட்டும் கொடுக்கக்கூடாது, ஜென்ஸுக்கும் இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால ஜென்ஸுக்கான கஞ்சி மிக்ஸும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலும்புருதி கஞ்சி மிக்ஸுன்னு ஒன்று பண்ணி கொடுத்தோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டை வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து அவருக்கு கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. க்யூர் ஆகுனா அந்த ரிசல்ட்டே இல்லை. நாங்கள் போய் நேர்லேயே பார்த்தோம், சரி என்னம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் பில் மட்டும் ஏறிட்டே இருக்குது, சரி நான் ஏதாவது பண்ண முடியுமா பார்க்குறேன் அப்படின்னு. எங்கள் பக்கம் வந்து எலும்பு உடஞ்சிச்சு அப்படின்னா எலும்பொட்டி இலைன்னு ஒரு இலை இருக்குது, பாரம்பரியமாக எங்கள் தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலும்பொட்டி இலையை வந்து பத்து போட்டு விடுவாங்க, எலும்பு உடஞ்சிச்சுன்னா கட்டையாச்சு. அதை வந்து ஏன் கஞ்சி மிக்ஸாக மாற்றக்கூடாது அப்படின்னு பார்த்து அந்த எலும்புருதி கஞ்சி மிக்ஸ் கூட எலும்பொட்டி இலை, முடவாட்டுக்கால் கிழங்கு, முடக்கரத்தான் இதை போட்டு நம்ம பாரம்பரிய அரிசி போட்டு எலும்புருதி கஞ்சி மிக்ஸ்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்ம அவருக்கு தான் கொடுத்தேன். கொடுத்த ஒரு 15 நாள்லேயே அவருக்கு நல்ல ரிசல்ட். 15 நாள் கழித்து டாக்டர் என்னடா கொஞ்சம் ஹீல் ஆக ஆரம்பிச்சிட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போங்க, ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் வாங்க அப்படின்ட்டாரு. ஒரு மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு ஒரு மாதம் கழித்து திரும்ப செக்அப் போனார், இல்லை மேம் இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் பிளேட்டே ரிமூவ் பண்ணிடலாம், நல்லா ஹீல் ஆயிருக்கு. அவர் தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுத்தது எங்கள் ப்ராடக்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டை வந்து வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க, ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம். ஏன்னா எனக்குமே 3 சி செக்ஷனா, அதனால் என்னென்னா எனக்குமே ஸ்பைனல் கார்டு நிறைய ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்பேன். பைக்கில் ட்ராவல் பண்ணுறதுனால நான் நிறைய ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்துச்சு. நானே ரெகுலராக சாப்பிட ஆரம்பித்தேன் எப்படி இருக்குது ரிசல்ட்டு பார்க்கணும் அப்படின்னு. இப்போ நான் சாப்பிட ஆரம்பித்தது ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நான் எங்கள் ஊர்லேருந்து இங்கே வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 40-50 கிலோமீட்டர் தாண்டி ட்ராவல் பண்ணி தான் வரணும். டெய்லியுமே என் பையனை வந்து ஒரு ட்ராவலிங் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 கிலோமீட்டர் தாண்டி தான் பையனை ஸ்கூலுக்கு விடுறதா இருக்கட்டும் பிக்கப் பண்ணுறதா இருக்கட்டும் 20-30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி விடுவேன். இது நடுவில் டெலிவரி பார்ப்பேன், இது நடுவில் ட்ராவலிங் ஏதாவது லோக்கல் டெலிவரி ஏதாவது இருந்தாலும் பார்ப்பேன், வெளியூர் டெலிவரி போடணுனாலும் நானே தான் பார்த்துக்குவேன். இதை ட்ராவல் பண்ணும்போது அந்த பெயின் இருந்தது, இந்த பாரம்பரிய அரிசி சாப்பிடும்போது அந்த பெயின் இல்லை. இது ஒரு கஞ்சி மிக்ஸாக நாங்கள் கொடுத்துட்ருந்தோம், இதுக்கான ரிசல்ட்டுமே நல்லா இருந்துச்சு. என்னென்னா அதுக்கப்புறம் நிறைய யோசிச்சது பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து கீரையே சாப்பிடல. முக்கியமாக என்னென்னா என் பையன் காலையில் 7:40 ஸ்கூலு, 7 மணிக்கு தான் எழுந்திருச்சுக்குவான், 7:40 ஸ்கூலுக்கு அடிச்சு பிடிச்சி கிளம்புவான். ஆனால் அந்த கீரை சமைச்சு கொடுத்தா கூட மதியானம் லஞ்சில் கொடுத்து விட்டா கூட சாப்பிடாம ரிட்டர்ன் கொண்டு வரும். ஏன்னா கீரை சமைச்சு கொடுத்தோடனே மதியானம் டேஸ்ட்டே மாறி போயிடும். அவன் சாப்பிடும் போது கஞ்சியா இல்லை வேற ஏதாவது பொரியலாக பண்ணி கொடுத்தாலும் ரிட்டர்ன் வரும், அம்மா எனக்கு இதை பிடிக்கல வேணாம். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சு யோசிச்சு பாரம்பரிய அரிசியில் ஏன் கீரையை மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி 6 வெரைட்டி ஆஃப் கீரை நம்ம என்னென்ன கீரை அப்படி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற எல்லா கீரையை விட பெஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாயன் கீரை.
1: மாயன் கீரை
0: மாயன் கீரை, அதுக்கப்புறம் தவசி கீரை. இதை வந்து பேஸ் பண்ணி இது கூட வந்து பொன்னாங்கண்ணி, முருங்கை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைக்கீரை, சிறுக்கீரை, இதை வந்து 6 வெரைட்டி ஆஃப் கீரையை மிக்ஸ் பண்ணி கீரை கஞ்சி மிக்ஸன் பண்ணோம். கீரை அமுதம், சாதனாலே அமுதம் தான், கீரை அமுதம்னு ஒரு பேர் ஃபிக்ஸ் பண்ணி கீரை அமுதம்னு ஒரு கஞ்சி மிக்ஸை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ குழந்தைங்க மதியில் என் கீரை சாப்பிடாத என் பையனே வந்து அம்மா இது கஞ்சி மிக்ஸ் நல்லா இருக்குது எனக்கு ஒரு கப்பு சேர்த்து வச்சிரு, அந்த 11 o'clock அந்த கீரை அமுதத்தை சாப்பிட்றான் ரிட்டர்ன் கொண்டு வர்றதில்ல. ஈவன் 6 மந்த்ஸ்லேருந்தே நம்ம இந்த கீரை அமுதத்தை கொடுத்துட்ருக்கோம். ஈவன் ஓல்டேஜ் பர்சனுமே நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க, ரிசல்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது.
1: இப்போ இவ்வளவு மிக்ஸ்லாம் சொல்கிறீங்க, கஞ்சி மிக்ஸ் சொல்கிறீங்க, நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்லாம் தயார் பண்ணுறீங்க, எல்லாம் இயற்கையான முறையில் பண்ணுறீங்க, இதுக்கு எப்படி ஃபார்முலா, யார் உங்களுக்கு வழி நடத்துகிறாங்க இப்படிலாம் செய்யலாம், இப்போ இந்த கீரைகளில் இது இவ்வளோ இருக்கணும் அது அவ்வளோ இருக்கணும் அப்படின்லாம் எப்படி நீங்கள்?
0: நாங்கள் ஒரு டைமாக வந்து ஒரு கீரையை வந்து ட்ரையல் போடுறோம் அப்படின்னா ஒரு டைமாக போட மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம்ஸில் வந்து ஒரு சின்ன சின்னதாக நம்ம வீட்டுக்கு யூஸ்க்கு ஃபஸ்ட்டு 100 கிராம்ஸாக போட்டு பார்ப்போம். அது வந்து சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னு 100 கிராம்ஸ் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 250 கிராம்லாம் பண்ணுவோம், அதுவே ஒரு 1 kgயாக பண்ணி பார்ப்போம். அதில் வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு ஃபார்முலா கொண்டு வரணும்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 50 கிலோ வரைக்கும் நாங்கள் ட்ரையல் வீட்டுக்கே ட்ரையல் பார்த்து நெய்பர்ஸ் கிட்ட ட்ரையல் பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபார்முலாவே நாங்கள் வெளியில் கொடுப்போம். எடுத்தோடனே எந்த ஒரு பொருளுமே வெளியில் நாங்கள் கொடுக்கறதில்ல. ஃபஸ்ட்டு எங்கள் சுற்றி இருக்கிற எங்களுக்கு எங்கள் ஃபேமிலி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குதா, அது டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது, ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம சுற்றி இருக்கவங்க வந்து சாப்பிட்டு பார்த்தே நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ப்ரொசீஜர் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
1: இதுலெல்லாம் நிறைய நமக்கு நட்டாகாதா?
0: இது வந்து நட்டம்

0: திக்கு தச தெரியாம இருந்தவளுக்கு வெளிச்சம் கொடுத்து வழிய காட்டின மாதிரி இருந்தது இவங்க சொன்ன விவரங்க.
1: இவங்க சொன்ன மாதிரி வேளாண் பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணணும்னா நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும்க்கா.
0: ஆ, அதையும் தான் கேட்டேனே. என் மச்சான் விளைவிக்கிற வேளாண் பொருட்களை இவங்க சொன்ன மாதிரி மதிப்பு கூட்டி நானும் தொழில் முனைவோரா உருவாக போறேன்.
1: அக்கா, இதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் இருங்க, அடுத்ததாகவும் ஒரு விவரம் சொல்றாங்க, அதையும் கேளுங்க.
0: அது என்ன விவரம் முத்தழகு?
1: வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒயிட்ரெல்லஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் டி வித்யா அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க.
2: இந்தியாவில் பார்த்தீங்கன்னா திராட்சை சாகுபடி 175,000 ஹெக்டர் நிலப்பரப்பு 22 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதிகமாக இந்தியாவில் வந்து திராட்சை உற்பத்தி செய்யப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி திராட்சை சாகுபடி செய்யப்பட்டுதான் வந்தது. இது ஒரு முக்கிய வணிக பயிர். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திராட்சை கொடிகள் பசுமை மாறாத ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக வளர்ந்து வருடத்துக்கு 2 முறை அல்லது 2 ஆண்டுகளில் 5 முறை பலன் கொடுக்கும். தமிழ்நாட்டில் திராட்சை 2,850 ஹெக்டர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்டு 52,000 டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. சராசரி உற்பத்தி திறன் பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 29.2 டன்கள். திராட்சை எங்க அதிகமா தமிழ்நாட்டில் பண்றாங்கன்னா தேனி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், கிருஷ்ணகிரிலையும், தர்மபுரி, அப்புறம் திருநெல்வேலி. வணிக ரீதியான சாகுபடிக்கு எதாவது ஏற்றது அப்படின்னா தாம்சன் சீட்லஸ் அப்படின்னு சொல்ற திராட்சை ரகம். இது வந்து உண்ணக்கூடிய திராட்சை மற்றும் உலர் திராட்சை செய்வதற்கு இது நல்ல ரகம். இந்தியாவில் 73% திராட்சை தோட்டங்களில் இந்த தாம்சன் சீட்லஸ் 1.75 லட்சம் ஹெக்டர்ல இது இந்தியாவில் இருக்கு. மகசூல்னு பாத்தீங்கன்னா இது வந்து 20 டன் ஒரு ஹெக்டர் கொடுக்குது. பழுக்கும் காலம்னு பாத்தீங்கன்னா நம்ம கவாத்து செஞ்சதுல இருந்து 120-150 நாட்கள்ல இது வந்து பழுக்கும். சிறப்பு இயல்புகள் இந்த வெரைட்டிக்குன்னு பார்த்தா இது வந்து நல்ல ஒரு கொத்து குத்தா பழுக்கும். உற்பத்தி செய்வதில் நல்ல சிறந்த உற்பத்திக்கு இது நல்லது. தாம்சன் சீட்லஸ் வந்து நடுத்தரம் முதல் பெரிய கொத்துகளா வருது. விதை இல்லா பழங்கள், மென்மையான பழத்தோல் இருக்கு. ஏற்றுமதிக்கும் இது நல்லது, வணிக ரீதியாகவும் நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெட் குளோப். அதிகமா நம்ம கடைகள்ல ரெட் குளோப்னு பெருசா ரெட் கலர்ல நம்ம திராட்சை பார்த்திருப்போம். அது பாத்தீங்கன்னா சிறப்பு இயல்புகள், கொத்துகள் வந்து பெருசா இருக்கும். ஒரு கொத்தை வந்து 700 கிராம் வளக்கம் வரும். பழங்கள் பாத்தீங்கன்னா 22 மில்லிமீட்டர் வட்டம் அந்த மாதிரி பெருசா இருக்கும். சிவப்பு கலரா இருக்கும். உருண்டை வடிவம், விதையுடன் கூடிய சடைப்பு. சோ காலம் தாழ்த்தி பழுக்கும் ரகம். அதாவது கவாத்து வெட்டி 135 நாட்களுக்கு மேல வந்து நம்மளுக்கு காய் கொடுக்கும். நல்ல அதிக நிலைப்பு திறன் வந்து அந்த ரெட் குளோபுக்கு இருக்கு. மகசூல் பாத்தீங்கன்னா 25 டன்கள் ஒரு ஹெக்டருக்கு வருது. அடுத்த வெரைட்டி பாத்தீங்கன்னா கிரிம்சன் சீட்லஸ் அப்படின்னு சொல்றது. இது வந்து கலப்பின சேர்க்கை மூலம் உருவானது. நல்ல வளர்ச்சி கொண்டது. நன்கு சிவப்பு நிற பெரிய உருண்டை, நீள்வட்ட வடிவ, விதை இல்லாத ரகம். தடித்த தோல், உறுதியான சுவையான சதைப்பட்டு இருக்கும். அதனால இந்த ரகமும் வந்து ஒரு நல்ல ரகம். பழுக்கும் காலம் வந்து 130 நாட்கு மேல கவத்துக்கு பண்ண அப்புறம் பழுக்கும். இது வந்து நல்ல ஒரு கிரிம்சன் சீட்லஸ். அதுக்கப்புறம் ஃபிளேம் சீட்லஸ் அப்படின்னு சொல்றது சீட்லஸ் அடுத்த வந்து விதை இல்லாத ஒரு ரகம். இது 3 தலைமுறை கலப்பினை சேர்க்கை ஒட்டு மூலம் உருவாக்கப்பட்டது. சிறப்பு இயல்புகள் பார்த்தீங்கன்னா கொடி வந்து நல்ல வளர்ச்சியுடையது. வெப்பமண்டல பிரதேசங்கள்ல இது நல்லா வளரக்கூடியது. ஃபிளேம் சீட்லஸ் சிவந்த நிறமுடையது. பழங்கள் பெரியது முதல் மத்திய அளவு, உருண்டை வடிவு, விதை இல்லாத திராட்சை. இது சுவையான, கெட்டியான சதைப்பிடிப்பு, தோல் கொண்ட மஸ்கட் அந்த வெரைட்டியோட மனம் கொண்ட பழங்களாக இருக்கும். 110 நாட்கள் கவாத்து முடிச்சு 95-105 நாட்களுக்கு அப்புறம் பழுக்கும். இது வந்து பிரிக்ஸ் இனிப்பு சுவை பாத்தீங்கன்னா 16 டிகிரி. ஸோ இது வந்து நல்ல ஒரு சிறப்பு இயல்புகள். இது வந்து நல்ல தெற்கு பீடபூமி, அதாவது நல்ல ஒரு வெப்பமண்டலத்துக்கு ஏத்தது. திராட்சை ரகங்கள் நல்ல வணிக ரீதியான ரகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தாம்சன் சீட்லஸ் சொல்றோம், ரெட் குளோம், ஃபேன்சி சீட்லஸ், கிரிம்சன் சீட்லஸ் அதாவது விதை இல்லாத ரகங்கள், ஃப்ளேம் சீட்லஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொனாக்கா சீட்லஸ், நானா சாஹேப் பர்பிள் என்ற ஒரு ரகம், சரத் சீட்லஸ், இது அனைத்தும் வந்து நல்ல ஒரு வணிக ரீதியான சிறப்பான ரகங்கள் ஆகும். இப்போ சாகுபடி குறிப்புகள் நம்ம பார்த்தோம்னா திராட்சை வந்து நல்ல ஒரு பசுமை மாறாத ஆண்டு முழுவதும் வரக்கூடியது. அதிகமாக மண் பார்த்தீங்கன்னா திராட்சை சாகுபடிக்கு நல்ல வடிகால் வசதி கொண்ட 3 அடிக்கு ஆழம் குறையாத செம்மண், சரளை மண், இரும்புறை மண் நல்ல ஏற்றது. காரமிலத்தன்மை 7-8 வரை சாகுபடி செய்ய ஏற்றது. பருவநிலை வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 13-40 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இது வந்து வெப்பத்தை தாங்கக்கூடியது. காற்றின் அளவு ஈரப்பதம் 60% கீழ் இருத்தல் வேண்டும். மழையளவு வந்து 600-800 mm அளவு இருத்தல் கண்டிப்பாக வேணும். இல்லை நீர்ப்பாசன வசதியுள்ள இடங்கள் மட்டுமே திராட்சை நம்ம பயன்படுத்த முடியும். என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, நடவு குச்சிகள் தான். இதுக்கு வந்து நல்ல பென்சில் தடிமம் உள்ள நடவு குச்சிகள் வந்து 3-4 மொட்டுக்களை உடைய குச்சிகளை பையில் போட்டு

0: அந்த வேர் விட்ட குச்சிகளை வந்து நம்ம நடவு செய்யணும். வேர் விட்ட குச்சிகள் அப்படின்றது தான் நம்ம நடவு செய்யறது. அதுல வந்து ஒரு நாள்ல இருந்து 6 இலையாவது கண்டிப்பா இருக்கணும். இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, டாக்ரிஜ் அப்படின்ற ஒரு வேர் செடி ரூட் ஸ்டாக், அதுல வந்து ஒட்டு கட்டி ஒட்டு செடிகளாக நம்மளுக்கு கிடைக்க பெறுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா புதியதா நம்ம மகாராஷ்டிராலாம் அதிக விவசாயிகள் வந்து ஒய் ட்ரெல்லிஸ் முறை, ஒய்னா ஆங்கில எழுத்து ஒய் மாதிரி கம்பம் அமைத்து அந்த இது நடவு செய்கிறாங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த ஒய் ஆங்கிள் முறையில் வந்து நம்ம செடிகளை நட்டு பராமரிச்சுட்டு வர்றோம். அந்த ஒய் ஆங்கிள் வடிவமைக்கும் தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து செங்குத்து கம்பம். அந்த கம்பம் வந்து தரையிலிருந்து 4-5 அடி நீளம் இருக்கணும். செங்குத்து கம்பம் வந்து இதுதான் பிரதானமான கம்பம். அந்த கம்பத்தில் ஒய் வடிவ கம்பங்கள் நம்ம அதில் வந்து இணைக்கணும். 2 சாய்ந்த ஒய் வடிவ கரங்கள், கை மாதிரி 2 பக்கமும் அந்த மெயின் கம்பத்திலேருந்து ஒய் வடிவ கரங்கள் வந்து நம்ம வைக்கணும். 4 அடிக்கு 2 சைடும் வந்து ஒய் கரங்கள் உருவாக்கணும். 2 இணைக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு 3 அடி கம்பி வச்சு அந்த ஒய் கரங்களை இணைக்கணும். அப்போ பிரதானமான ஒரு மெயின் கம்பம், அப்புறம் 2 பக்கமும் 4 அடிக்கு ஒய் கம்பம், அப்புறம் 3 அடிக்கு வந்து ஒரு கம்பம் வச்சு அந்த ஒய் கரங்களை இணைக்கப்படுகிறது. இதுதான் ஒய் ட்ரெல்லிஸ் முறை அப்படின்னு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்னா கண்டிப்பாக பிரதான கம்பம் வைக்கிறதுக்கு 2 அடி ஆழமுள்ள குழியில் அந்த பிரதான கம்பத்தை முதல்ல நிலை நிறுத்தணும். அதுக்கு வந்து நம்ம சிமெண்ட்டு கான்கிரீட் கலவையெல்லாம் கொண்டு உருவாக்கணும். துருப்பிடிக்காத இரும்பு கம்பிகள், அதை வந்து ஒரு பக்கத்திற்கு 5 கம்பிகள், அதாவது அந்த ஒய் கரங்களை வைக்கிறோம் இல்லையா, அந்த ஒய் கரங்களில் ஒவ்வொரு கரங்களையும் 5 துளை இருக்கணும். 5 துளை 20 சென்டிமீட்டர் டிஃபரன்ஸில் 5 துளை இட்டு இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5 துளை. அப்போ அது வழியாக 10 கம்பி, 5 கம்பி இந்த பக்கம், 5 கம்பி லெஃப்ட் சைடில். அப்போ 10 கம்பிகள் வந்து அந்த ஒய் கரங்கள்லேருந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு இழுத்து கட்டணும். இப்போ துணி காய போடுற மாதிரி அந்த கம்பிகளை நம்ம இழுத்து விடணும். அப்போ அந்த பிரதான கம்பத்துலேருந்து ஒய் கரங்களில் 5 துளை 5 துளை வச்சு 10 துளை வச்சு 10 கம்பிகள் துருப்பிடிக்காத இரும்பு கம்பிகள் வந்து வி வடிவத்தில் 2 சாய்ந்த கரங்கள்லேருந்து பொருத்தப்பட வேண்டும். இப்போ ஒயிட் ரிலீஸ் முறையில் இந்த மாதிரி நம்ம கம்பிகள் அமைச்சு இந்த கம்பிகளில் தான் நம்ம வந்து நடுவில் செடிகள் எல்லாம் நடப்புறோம். அப்போ வரிசை அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிசைக்கு வரிசை 10 அடி வடக்கு தெற்கு திசையில் அமைந்திருக்க வேண்டும். திராட்சை செடிகளில் வரிசைகளுக்கு இடையிலான இடைவெளி பொதுவாக மாறுபடும். ஏன்னா டிராக்டர் செயல்பாடுகளுக்கு தேவையாக எண்டில் வந்து 10 மீட்டர் இடைவெளி வழங்கப்பட வேண்டும். திராட்சை செடிகளுக்கு இடையே 5 அடி இடைவெளி இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஒயிட் ரிலீஸ் முறையில் வந்து வரிசைக்கு வரிசை பார்த்தீங்கன்னா 10 அடியும் செடிக்கு செடி 5 அடியும் இடைவெளி இருக்குமாறு நம்ம நடவு செய்ய வேண்டும். இதுதான் வந்து ஒயிட் ரிலீஸ் எப்படி அமைக்கணும், அந்த தோட்ட அமைப்பை பற்றி நம்ம மற்றும் செடிகளோட இடைவெளி பற்றி பார்த்துருக்கோம். அப்போ இதில் என்ன நன்மைகள், இந்த ஒயிட் ரிலீஸ் முறை திராட்சை சாகுபடி செய்யறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னா, பந்தல் முறையை காட்டிலும் குறைவான உயரம் மற்றும் முறையான படர்வு மேலாண்மை. ஏன்னா எல்லா கிளையும் நல்லா படர்ந்து அந்த மேலாண்மை தொழில்நுட்பங்கள் நம்ம செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். திராட்சை தோட்டத்தில் கவாத்து செய்யறது, மருந்து அடித்தல், அறுவடை செய்தல் போன்ற வேலைகள் எளிதா இருக்கும். பந்தல்னா மொத்தமா மூடிடும். இது வந்து என்னன்னா, ஒயிட் கம்பம் வந்து இடைவெளி 10 அடி இருக்கு. இப்ப உங்களுக்கு நடுவில் எல்லாம் போய் நீங்க வேலை செய்யலாம். அப்ப சூரிய வெளிச்சம் நல்லா வரும். அப்ப உங்க திராட்சை செடிகள்ல வந்து நல்ல ஒரு பூச்சி நோய் எல்லாம் அதிகமா பரவாது. அப்போ அறுவடை செய்ய வேலைகள் எளிதாக நடைபெறுகிறது. திராட்சை விவசாயிகள் செலவினத்தையும் குறைக்கிறது. இந்த ஒய் வடிவ அமைப்பினால் தோட்டத்தில் மிகுந்த சூரிய ஒளி கிளைப்படர்வுக்கு கிடைக்கிறது. காற்றோட்டம் அதிகரிக்கிறது. இதனால் திராட்சை பழ மொட்டுக்கள் நல்ல தரமாக உருவாகுவதற்கு வழி செய்கிறது. இலைகள் நல்ல படர்ந்திருப்பதால் வெயிலிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. ஒயிட் ரிலீஸ் இது முக்கியமாக நோய் பரவுதல் தடுக்கிறது. பந்தலில் வந்து ஒரே நாளில் நோய் டக்குன்னு பரவிடுது. இதில் வந்து அவ்வளவோ பரவாது. பந்தலில் உள்ள திராட்சை பழங்களை விட இது 20 நாட்கள் 15 நாட்கள் முன்னதாகவே சீராக அறுவடைக்கு தயாராகிறது. இது புதிய முறை. இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து அந்த இதில் எல்லாருமே வந்து ஈஸியாக இந்த ஒயிட் ரிலீஸ் அமைச்சு இது பண்ணுறாங்க. இது 1 ஏக்கருக்கு நம்ம செலவினம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரிலீஸ் முறை அமைக்கிறதுக்கு 7 லட்சம் செலவாகுது. அதோட வந்து கண்டிப்பாக சொட்டு நீர் பாசனம் உரமும் சொட்டு நீர் மூலமாக கொடுத்தோம் அப்படின்னா திராட்சை வந்து செடிகளை வந்து நல்ல கொடி வளர்ந்து கிளை படர்வு மேலாண்மை செஞ்சு நல்ல ஒரு தரமான கொத்துக்களை நம்ம அறுவடை செய்யலாம்.
1: என்ன மருதானியக்கா, வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒயிட் ரிலீஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறைகள் பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: முத்தழகு, திராட்சையில இத்தனை ரகம் இருக்குன்னு இப்போதான் தெரியுது பிள்ளை எனக்கு.
1: ஆமாக்கா, இந்த வணிக ரீதியான திராட்சை ரகங்களை தேர்வு செஞ்சு நாம அதை விளைவிச்சோம்னா அதுல நமக்கு நல்ல லாபம் இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி இதையும் நாம செஞ்சு பார்த்துடணும். என்ன நான் சொல்றது?
2: கண்டிப்பா முத்தழகு, நம்ம வாழ்றதுக்கான வழி கண்ணுக்கு முன்னாடி தெரியும் போது

0: பயன்படுத்திக்காம இருந்தா எப்படி? நிச்சயமா அதை பயன்படுத்தி முன்னுக்கு வர பாப்போம்.
1: கற்பூர மாதிரி கப்புன்னு விஷயத்தை புடிச்சிட்டீங்க. இனி நாமளும் சுயமா தொழில் தொடங்கி சொந்த கால்ல நிக்கிறோம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
3: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். சில நொடிகளில் இடம்பெறுவது செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேவையாற்றியது தன் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். 2029 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அடிமட்ட அளவில் களப்பணியாற்றவும் கட்சித் தொண்டர்களுடன் இணைந்து செயல்படவும் தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்துவதற்கும் முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே சுயநலம் என்று தாம் கருதுவதாகவும் தமது பதவி விலகல் கடிதத்தில் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செக் குடியரசு துணை பிரதமர் திரு கரேல் ஹாவ்லிக் சிக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் வடிவமைக்கப்படும் என்றார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வரலாற்று மற்றும் கலாச்சார அடிப்படையில் மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலகளாவிய அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் இந்தியாவும் செக் குடியரசும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகுரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரியில் இன்று நடைபெற்ற விழாவில் இந்த ஹெலிகாப்டர் இணைக்கப்பட்டது. மேற்கு கடலோர பகுதியில் இந்திய கடலோர காவல்படையின் திறனை மேம்படுத்தும் வகையில் இந்த ALH-MK-3 ரக ஹெலிகாப்டர் பயனுள்ளதாக அமையும். இந்த நவீன ஹெலிகாப்டரில் ரேடார், இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா உள்ளிட்ட நாட்டின் மேற்கு பகுதியில் கடல்சார் பாதுகாப்புக்கு இது வழிவகை செய்யும்.

0: காவல்படையின் ரத்னகிரி 831 ஸ்குவாட்ரான் மேலும் 4 ALH MK 3 ரக ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்படவுள்ளன. தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேர்மையான முறையிலும் வெளிப்படைத் தன்மையுடனும் செவிலியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு குறைந்து தற்போது கட்டுக்குள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக கொசு ஒழிப்பு போன்ற பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் அருண்ராஜ் கூறினார். மின்சாரத்தை அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட்டுக்கு 35 ரூபாய் கொடுத்து வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் முயற்சியை குறை கூறியுள்ளார். கடந்த ஆட்சியில் குறைந்த விலைக்கு மின்சாரம் வாங்கிய ஒப்பந்தங்களை ரத்து செய்துவிட்டு தற்போதைய அரசு நாட்டிலேயே மிக அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கப்போவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட் மின்சாரம் வாங்க அதிக விலையில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது ஏற்கனவே கடன் சுமையில் சிக்கியுள்ள தமிழக மின்சார வாரியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். யூனிட் ஒன்றுக்கு 35 ரூபாய் என்ற மிக அதிக விலையில் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியாரிடம் ஒரு யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். தசரா பண்டிகையை ஒட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்கவுள்ளது. தாம்பரத்திலிருந்து வரும் வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:45 மேற்குவங்க மாநிலம் சந்திரகாச்சி சென்றடையும். வரும் வெள்ளிக்கிழமை காலை 6:15 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 பரௌனி சென்றடையும். நாளை காலை 7:40 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் இரவு 8 மணிக்கு கரக்பூர் சென்றடையும். கரக்பூரிலிருந்து நாளை மறுநாள் இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் சனிக்கிழமை காலை 8:45 சென்னை எழும்பூர் வந்தடையும். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் நாட்சுகி நிடைராவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-19 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஆண்ட்ரே மெர்க்கலை வென்றார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிரான 3ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ராஜஸ்தான் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 274 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ராஜஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 363 ரன் எடுத்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிலையத்தில் நேரம் 8:05. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்கிறோம். நேயர்களே, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்க போறீங்க. 9344901018 அப்படின்ற நபருக்கும், 9342901018 அப்படின்ற நபருக்கும் நீங்கள் கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். 8300191018 அப்படின்ற நபருக்கு வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எல்லாம் நீங்கள் அனுப்பி கேட்கலாம். வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் அனுப்பும்போது உங்களோட பேர், ஊர், எந்த படத்துலேருந்து எந்த பாடல் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெளிவாக குறிப்பிட்டு அனுப்புங்க. கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியில் அந்த பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். சரிங்க, ஊட்டி எஃப்எம் சார்பாக முதல் பாடலாக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: கேஜே யேசுதாஸ் வாணி ஜெயராமோட வாய்ஸ்ல சிறை படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 8:11 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயராக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்கிருந்து?
1: இரவு வணக்கத்துடன் பழனி தாசுரவெட்டி பொன்ராஜன் சார்.
0: பொன்ராஜ், சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: நம்ம நிகழ்ச்சி மாதிரியே சூப்பரா இருக்குங்க சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: கும்பக்கரை தங்கையா திரைப்படத்தில் இருக்குங்க சார், கூடலூர் குண்டுமல்லி சார்.
0: ஓகேங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
1: நன்றி சார்.

0: மலேசியா வாசுதேவன் சித்ராவோட வாய்ஸ்ல கும்பகரை தங்கையா படத்துல இருந்து தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 8:16 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: கூடுமூர் கூடலூர்ல இருந்து ஊட்டி எம்.பி. ரவிச்சந்திரன் நலமாகவே இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளரே.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?

0: ஒரு அழகான பாடல், இதயத்தோடு இணைந்து இசையோடு பயணிக்கும் ஒரு அருமையான பாடல். வா வா இதயமே என்னாகாயமே, ஆகாய ஒளிகள், அந்த இதயத்தை தவற விடுங்கள்.
1: கண்டிப்பாங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
0: இரவு இனிதாகட்டும். நன்றி. வணக்கம்.
1: நன்றி.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல நான் அடிமை இல்லை படத்துல இருந்துதான் பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 8:22 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிருந்து?
1: நீலகிரி மாவட்டம் இடக்கரங்கநாதன் சார்.
0: ரங்கநாதன், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? விருப்பம்
1: தெரிவிங்க.
0: கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
1: நன்றிங்க.

0: மலேசியா வாசுதேவன் எஸ்பி சைலஜாவோட வாய்ஸ்ல சங்கர் குரு படத்திலிருந்து தான் பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 8:27 ஆயிடுச்சுங்க. ஊட்டிஎஃப்எம் 101.8 நினைத்தாலே இடிக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார், நீங்களே எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படிக்காதவன் படத்துல இருந்து சோழி கிளி இங்க அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடல், உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
1: நன்றிங்க சார்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல படிக்காதவன் படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 8:33 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. அடுத்த பாடலுக்கு யார் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாத்திரலாம். திருப்பூர் திருவிகா நகர் அட்சயா சாய் ஹரிஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. வசந்த கால பறவை படத்திலிருந்து செம்பருத்தி செம்பருத்தி அப்படின்ற பாடல் வந்து இவங்களுக்கு பிடிக்கும், அந்த பாடலை எங்களுக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதோ அவர்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே செமகிட்டு.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல வசந்த கால பறவை படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 8:39 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தனியாசலம் சின்னப்பாங்க சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: இளமை காலங்கள் சார். இசை மேடையில் என்ற பாடல் கொடுங்க சார்.
0: கண்டிப்பா, உங்களுக்கு பிடித்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. நன்றி
1: நன்றி, வணக்கம் சார்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல இளமை காலங்கள் படத்திலிருந்து தான் பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 8:44 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிருந்து?
1: கோவை போகம்பட்டில இருந்து குமார் பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் சூப்பரா இருக்கிறேங்க சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பொண்ணுமணிலிருந்து நெஞ்சுக்குள்ள என்ன பாடல் வேணுங்க சார்?
0: கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
1: நன்றிங்க சார்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல பொண்ணு மணி படத்திலிருந்து தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 8:50 ஆயிருச்சுங்க. ஊட்டிஎஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பார்த்தரலாம். மடத்துக்குளம் பகுதியிலிருந்து கனியூர் அண்ணாதுரை அனுப்பியிருக்கிறாரு. இவருக்கு பிடித்த பாடலாக நீதானா அந்த குயில் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்கிறாரு. இதோ அவருக்காகவும் எல்லோருக்காகவும் பாடல்

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 8:55 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாங்க. யார் அடுத்த நேயர் அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிருந்து?
1: சார், நான் சென்னையிலிருந்து ராஜேஷ் சார்.
0: ராஜேஷ், சொல்லுங்கள் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிராமத்து மின்னல் திரைப்படம். பாடல் பார்த்தீங்கன்னா, நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே, அந்த பாடல்.
0: கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடல் உங்களுக்காக வரப்போகுது, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. நேயர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த இனிமையான பாடலோடு இன்னைக்கு நம்ம நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சுங்க. நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் கால் பண்ணி பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த எல்லா நேயர்களுக்கும் ஊட்டி எஃப்எம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு வந்து லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஊட்டி எஃப்எம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ.
2: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,

0: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
2: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
3: திரைக்காலத்தின் நிறைவாக ராணுவ வீரன் படத்திற்காக ஒலிப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்.

0: இதுவரை திரைகானம் ஒலிக்க கேட்டீர்கள். நேரம் இப்போது 9:30. ஆகாஷ்வாணி இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சி அறிவியல் நேரம்.
1: இயற்கை பேரிடர்கள் குறித்து இந்திய வானிலை துறையின் முன்னாள் விஞ்ஞானி முனைவர் பி கீதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: மேடம், புயல் எப்படி உருவாகுது?
3: புயல் உருவாகிறதுக்கு முக்கியமான சில காரணங்கள் இருக்கு. அதாவது கடலோட, இப்போ சொன்ன மாதிரி கடலுடைய வெப்பம், ஸோ ஒரு ஒரு அளவுக்கு 26.5 degrees சொல்லுவோம், செல்சியஸ் மினிமமாக இருக்கணும், அதுக்கும் மேலே இருக்கணும், அட்லீஸ்ட் அதுவாது இருக்கணுங்கிறது. ப்ளஸ் அந்த வெப்பம் வந்து ஒரு 50 meters டெப்த் வரைக்குமாவது இருக்கணும். வெறும் சர்ஃபேஸில் மட்டும் இருக்குது, கீழே போகும்போது ரொம்பவே குறைஞ்சிருத்தனால நமக்கு வேண்டிய எனர்ஜி கிடைக்காது. ஸோ 50 meters டெப்த் வரைக்கும் ஒரு மாதிரி நல்ல ஒரு வார்மான சீ சர்ஃபேஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் காற்றின் போக்கு, அதாவது வளிமண்டலத்தில் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு 10-12 kilometers வரைக்கும் காற்றுல வந்து பெருசாக வந்து வித்தியாசம் இருக்கக்கூடாது. விண்ட் ஷியர்னு சொல்லுவோம், கீழ்மட்டத்துக்கும் மேல்மட்டத்துக்கும் இருக்கிற காத்துக்குள்ள வேரியேஷன் ரொம்ப இருக்கக்கூடாது. ஒரு ஒரு சீராக இருக்கணும். ஒரு பக்கத்துலேயே ஒரு ஒரு மாதிரி காற்று, ஒரு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் வேறு காற்றுனா இருக்கும், கலைச்சிடும், இதோட ஃபார்மேஷனை கலைச்சிடும். ஸோ கலைக்க முடியாத அளவுக்கு ஷியர் வந்து லோவாக இருக்கணும்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் காற்று சுழற்றணும்னா சுழற்சிக்கான ஒரு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்காங்க. ஸோ என்னென்னா இப்போ வந்து பூமியே சுழன்று இருக்கு, நமக்கெல்லாம் தெரியும். அந்த பூமியோட சுழற்சி எப்படின்னா வந்து பூமதி ரேகையை ஒட்டி அதோட சுழற்சி வந்து இனி மினிமம், நீங்கள் துருவங்களை நோக்கி நகர நகர அதோட சுழற்சி அதிகமாகும். ஸோ பூமதி ரேகையில் சற்று தள்ளி ஒரு 5 degrees, ஒரு 500 kilometers அதாவது தள்ளி இருந்தீங்கன்னா பூமியோட சுழற்சியிலேருந்தே வந்து காற்றுக்கு ஒரு சுழற்சி சுழற்றுறதுக்கான ஒரு தன்மை கிடைக்கும். அந்த தன்மையை வச்சுட்டு அது ஃபர்தராக டெவலப் ஆகும். ஸோ அதனால தான் பூமதி ரேகையை ஒட்டி வந்து சைக்ளோன்ஸ் வெரி ரேர்லி ஃபார்ம். ஈக்குவேட்டரை ஒட்டி கொஞ்சம் தள்ளி நார்த்வர்ட்ஸ் ஆர் சவுத்வர்ட்ஸ் வச்சுனிங்கன்னா அதான் ஒரு 5 degrees சுமாராக சொல்லுவோம். பட் அதுக்காக வந்து பண்ணினதே இல்லையான ஒரு 2 degrees நார்த்லேயுமே ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கும். சம் எக்ஸப்ஷனல் கேசஸ், வேற சில காரணங்கள்னால சுழற்சி கிடைச்சி ஃபார்ம் ஆனது இருக்கு. பட் இன் ஜென்ரல் பூமியோட சுழற்சியை வச்சுட்டு காத்து சுழற ஆரம்பிக்கணும்னா ஒரு ஒரு மினிமம் வேல்யூ ஆஃப் கோரியாலிஸ் ஃபோர்ஸ் சொல்லுவோம், அது இருக்கணும். அது வந்து ஒரு 5 degrees தள்ளி, அதாவது ஒரு 500 kilometers ஃப்ரம் தி பூமதி ரேகையிலேருந்து எடுத்துனீங்கன்னா அங்கே அங்கேருந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மெயினாக ட்ராபிக்கல் பெல்ட்டில் தான் ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் என்னென்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு காற்றழுத்த தாழ்வுக்கான சூழ்நிலை அங்கே இருக்கணும். அதாவது ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லுவோம், ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து சைக்ளோன், திடீர்னு ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகாது. ஒரு சின்ன சைக்ளோன், ஒரு சுழற்சி காற்றோட மேல் மேலடுக்கு சுழற்சி இருக்கலாம், அது வந்து தரைக்கு இறங்கி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும் அது. ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும், ஒரு ஒரு கோரியாலிஸ் ஃபோர்ஸுங்கிறது, அதாவது பூமியோட சுழற்சி இதுலேருந்து காற்று சுழற்சி எடுத்துக்கிறதுனால அது ஒரு மினிமம் வேல்யூ ஆஃப் பூமியோட சுழற்சி இருக்கிற இடத்துல தான் இது ஃபார்ம் ஆக முடியும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு கடலுடைய வெப்பம், அப்புறம் வந்து வெர்டிகலா ஏர்ல வந்து ஷியர் கம்மி, ஷியர்னானது காற்றின் போக்கு வந்து ரேடியா வந்து மாற்றம் இல்லாமல் இருக்கணும் வெர்டிகல்ல. இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து சிச்சுவேஷன் எல்லாம் ஏதுவாக ஃபேக்டர்ஸ் வந்து ஃபேவரபிள். அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து ஒரு லோ ப்ரெஷர் எப்படி ஆகும்னா மெயினாக வந்து ஹீட்னால நமக்கு வந்து இப்போ நம்ம பார்க்குறதுல தண்டர்ஸ்டாம்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகுது. அது மாதிரி தான் வந்து கடல்லையும் ஃபார்ம் ஆகும், நிறைய வந்து இடிமின்னலுக்கான மேகங்கள் ஃபார்ம் ஆகும். இடிமின்னலுக்கான மேகங்கள் ஃபார்ம் ஆகிட்டு எல்லாமே வந்து பூமி இது கடலில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சிக்கும், நீராவிய. அப்படி இருக்கிறது வந்து ஒன்னோட ஒன்று போட்டியே இருக்கும். நான் எனக்கு ஒன் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் அப்படி இருக்கிறது என்ன ஒவ்வொன்றும் இழுத்துக்கிறது என்ன ஆகும், அதுக்கு கீழே வந்து காற்றோடைய ப்ரெஷர் வந்து குறையும். ஸோ ஒவ்வொரு மேகத்துக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து காற்றோடைய ப்ரெஷர் குறைஞ்சு குறைஞ்சு இருக்கும். பட் அதான் பக்கத்து பக்கத்தில் நிறைய இந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டால் நகர் இருக்கக்கூடாது. ஒன்னோட ஒன்று இருக்கிற போட்டியில் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு ஆர்கனைஸ்டாக ஆகி ஒரே ஒரு சென்டர், அதாவது ஒரு இடத்துல மட்டும் காற்றோடைய அழுத்தம் வந்து குறைஞ்சிட்டே வரும், நல்ல இன்டென்ஸ் கிளவுடிங்ஸ் ஃபார்ம் ஆகும், ஒரு ஃபார்மேஷன் ஆகும். இப்போ இந்த மாதிரி கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி மேல்மட்டத்தை பொறுத்து மேல் நிறைய காற்று வந்து கிழந்து இழுத்து இழுத்து மேலே பொறுத்த மேலே என்ன ஆகும்னா மேல்மட்டத்தில் வந்து ஒரு காற்றோடைய டென்சிட்டி ஜாஸ்தி ஆகி அங்கே வந்து ஒரு ஆன்டிசைக்ளோன், இங்கே வந்து லோ ப்ரெஷர்ஸ் அங்கே ஹை ப்ரெஷர் ஆகிடும். மேல்மட்டத்தில் ஒரு ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆகி அங்கே ஒரு இங்கே கீழே வந்து சுழற்சி வந்து, அதாவது என்ன சொல்லுவோம்னாக்கா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், அதாவது நார்த் இந்தியன் ஓஷனுக்கு சொல்கிறேன் நான், நம்ம நார்த்தன் ஹெமிஸ்பியரில் அது வந்து சைக்ளோனிக்னு சொல்லுவோம். அதே ஆப்போசிட் சென்ஸில் சுற்றினா அது வந்து ஆன்டிசைக்ளோனிக்னு சொல்லுவோம். மேல்மட்டத்தில் ஒரு ஆன்டிசைக்ளோனிக் சர்க்குலேஷன்ஸ் ஃபார்ம் ஆகி, அதாவது எங்கெங்கோ ஆர் டிஸ்ஆர்கனைஸ்டாக இருந்த கிளவுட்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக பேட்டர்ன் ஆகிட்டு மேலே வந்து ஒரு ஒரு ஆன்டிசைக்ளோனிக் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகி அதுலேருந்து வரக்கூடிய காற்று வெளியே போய் மேலே போயிட்டு எழும்புற காற்று திருப்பி வந்து இறங்கும். இறங்குறது என்ன ஆகும்னாக்கா அது வந்து சுற்றி இருக்கிற காற்றெல்லாம் இன்னும் ஃபர்தராக வார்ம் பண்ணும். இன்னும் கொஞ்சம் வார்மிங் ஆகிறது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த தண்டர் க்ளவுட்ஸ் வந்து இன்னும் ஃபர்தராக டெவலப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அது ஃபீட்பேக் மெக்கானிசம். மேலே மேலே போகிற காற்று திருப்பி இறங்கி சுற்றி இருக்கிற ஏரியாவில் வார்ம் பண்ணு. வார்ம் பண்ண பண்ண என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு வந்து இன்ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இன்டென்ஸாக க்ளவுட் ஃபார்மேஷன் ஆகும். இப்படி அடுத்து வந்து லோ ப்ரெஷரும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். என்ன காற்று ஃபர்தராக மேலே இழுக்க போகிறது, இழுக்கிறது கீழே வந்து ஏர் குறைஞ்சி போகும், ப்ரெஷர் குறையும். ஸோ ஒரு மாதிரி ஒரு ஃபீட்பேக் லூப்பில் போயிட்டே போயிட்டு என்ன ஆகும்னாக்கா கீழே ப்ரெஷர் ஃபால் ஆகிட்டே இருக்கும் சர்ஃபேஸில். ஸோ அட் ஒன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி இப்படி போகிறத வந்து ப்ரெஷர் கீழே குறைய குறைய காற்றுடைய வேகம் கூடும். ஏன்னாக்கா வந்து காற்று வந்து மெயினாக என்னது உங்களுக்கு வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால வரக்கூடியது ஸ்பீடு. இங்கே சென்டரில் ப்ரெஷர் குறையுது, வெளியே வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குன்னா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கூடிகிட்டே போகும். ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கூடிகிட்டே இருந்தால் எனக்கும் சென்டரில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இன்னும் வேகமாக இழுக்கும் காற்றை. ஸோ காற்று இன்னும் வேகமாக சென்ட்ரல் இழுக்கிறது என்னாகும், காற்றோட வேகம் கூட்டிகிட்டே போகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது சென்ட்ரல் ப்ரெஷர் ஃபாக் ஆக காற்றோடைய ப்ரெஷர் வேகமும் கூட்டிகிட்டே போயிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 60-65 கிலோமீட்டர் பர் அவர் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வர்றச்சோ வந்து சைக்ளோன்கிற ஸ்டேஜுக்கு வந்து நிற்கும். அப்புறம் ஃபர்தராக வந்து ஹையர் கேட்டகரிஸ் இருக்கும். அதாவது முதல்ல ஒரு லோ ப்ரெஷர் ஏரியான்னு ஃபார்ம் ஆகும். அப்புறம் வந்து ஒரு படிப்படியாக ஏரி ஒரு டிப்ரெஷன் டீப் எல்லாமே வந்து மேக்ஸிமம் சஸ்டெயின்டு சர்ஃபேஸ் வின் சொல்லுவோம். இந்த விண்டோடைய வின் ஸ்பீடை வச்சு தான் இந்த கேட்டகரைசேஷன் பண்ணுறோம். டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷன் அப்புறம் தான் சைக்ளோன். சைக்ளோன்கிறது ஒரு 60-65 கிலோமீட்டர் பர் அவர் காற்றுடைய வேகம் ஏறுற சமயத்தில் அது வந்து சைக்ளோன் ஆகுது. அப்புறம் சிவியர் சைக்ளோன், அப்புறம் வெரி சிவியர் சைக்ளோன், அப்புறம் எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் சைக்ளோன், அப்புறம் சூப்பர் சைக்ளோன். டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது இதுலேயே. காற்றுடைய வேகத்தை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுறது இதெல்லாம்.
2: மேடம், இந்தியாவில் சைக்ளோனோட தாக்கம் எப்படி இருக்குது?
3: இந்தியா பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் ஒரு வெரி வாஸ்ட் கோஸ்ட்லைன். நீங்கள் வந்து வெஸ்ட்டில் வந்து குஜராத் கோஸ்ட்லைனில் ஆரம்பித்து ஃபுல்லாக ஈஸ்ட்டில் வந்து நீங்கள் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் பார்த்தீங்க இந்த வி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7500 கிலோமீட்டர்ஸ் அந்த கோஸ்ட்லைன். அதை தவிர உங்களுக்கு வந்து அந்தமான் அதுக்கெல்லாமும் இப்போ பரப்பளவு வந்து கோஸ்ட்டை மெஷர் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்தியன் கோஸ்ட்லைன் வந்து ஒரு 10,000-11,000 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஐலாண்ட்ஸை விட்டுட்டு இந்த மெயின்லேண்ட் இதை வச்சிங்கன்னா ஒரு 7500 கிலோமீட்டர்ஸ் கோஸ்ட்லைன். ஸோ இந்த கோஸ்ட்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் இந்தியன் ஓஷனுங்கிறது வந்து இப்போ வந்து ஈஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து உங்களுக்கு நம்ம வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்குது, வெஸ்டில் அரேபியன் சீ இருக்குது. ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற சைக்ளோன்ஸ் வந்து பேசிக்கலி வந்து நம்ம இந்தியன் ரீஜனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து என்டையர் கோஸ்ட்லைன் வந்து இஸ் ப்ரோன் டு சைக்ளோன்ஸ். ஆனால் அதுலேயும் என்னென்னாக்க பே ஆஃப் பெங்காலில் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு நம்ம ஈஸ்ட் கோஸ்ட்டை தாக்கிறது வந்து ஜாஸ்தி. அரேபியன் சீயில் ஃபார்ம் ஆகிற சைக்ளோன்ஸ் நிறைய வெஸ்ட்வேர்டாக போயிட்டு உங்களுக்கு வந்து அரேபியா அந்த பகுதிகளை தாக்கிறதும் நம் பேசிக்கலாகவே அரேபியன் சீல வந்து சைக்ளோன்ஸ் கொஞ்சம் குறைச்சி தான் ஃபார்ம் ஆகுது இது வரைக்கும் பே ஆஃப் பெங்கால் கம்பேர் பண்ணுறது. ஏன்னா வந்து சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து அரேபியன் சீ கொஞ்சம் கூலர்னு. ஆனால் இப்போ வந்து இந்த வார்மிங் சினாரியோவில் பார்த்தா அரேபியன் சீல வார்மிங் ஜாஸ்தியாகுது. இந்த ரீசென்ட் இயர்ஸ் ரீசென்ட் டிகேட்ஸில் பார்த்தா அரேபியன் சீலேயே நிறைய சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஃபார்ம் ஆகுதுலாம் இன்டென்ஸாகவும் ஆகுது. நிறைய வந்து வெஸ்ட்வேர்டாக போகும். ஒருவேளை ரீகவ் ஆகி நார்த்தாக வந்தால் நமக்கு வந்து நம்ம வெஸ்ட் கோஸ்ட்லேயும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ வெஸ்ட் கோஸ்ட்டும் வந்து ப்ரோன் டு சைக்ளோன்ஸ் தான். அதில் வந்து நீங்கள் ஆந்திரப்பிரதேஷ் பெரிய கோஸ் தமிழ்நாடு இதெல்லாம் வந்து மோர் தென் 1000 கிலோமீட்டர்ஸ் கோஸ்ட்லைன் இருக்குது. குஜராத் 2000 கிலோமீட்டர் கோஸ்ட்லைன். அதே மாதிரி இருக்கிறத வந்து ப்ரோன் ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து சைக்ளோன் சீசன்னே சீஃப் சைக்ளோன் சீசன் நமக்கு இந்தியாவை பொறுத்தவரையில். அது தவிர பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் செகண்டரி சைக்ளோன் சீசன், ரெண்டு சைக்ளோன் சீசன் இருக்குது நமக்கு. இடையில வந்து நமக்கு மான்சூன் வந்துடுது. ஸோ சாதாரணமாக வந்து சம்மர் சீசனில் தான் வந்து சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்தியாவில் ரொம்ப ஸ்பெஷல் இது. சம்மர் சீசனில் ஃபார்ம் ஆனால் கூட சம்மர் மான்சூன் ஒன்று வரதுனால இடைப்பட்ட காலத்தில் ஜூன் டு செப்டம்பர் வந்து கொஞ்சம் சைக்ளோன்ஸ் ஜூன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இருக்கலாம், செப்டம்பர் எண்ட்ல கொஞ்சம் இருக்கலாம். பட் அந்த மெயின் மான்சூன் மந்த்ஸ்ல வந்து சைக்ளோன் ரொம்ப கம்மி. ஏன்னா மான்சூனோட விண்ட்ஸ் வந்து வேற டைரக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, காற்றின் போக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் சைக்ளோன் ஃபார்ம் ஆகும்னு. ஸோ வந்து காற்றின் வந்து மேற்குலேருந்து வர காற்று வந்து இருக்கிறத வந்து நமக்கு வந்து ஷியர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் வெர்டிக்கலாக. அதனால வந்து சைக்ளோன்ஸ் ஜென்ரலி ரொம்ப ஃபார்ம் ஆகாது. ஸோ நமக்கு ரெண்டு சைக்ளோன் சீசன் ஆகிடுது. மான்சூன் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து பிரைமரி சைக்ளோன் சீசன், அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மே ஜூன் வந்து செகண்டரி சைக்ளோன் சீசன். அந்த சைக்ளோன் சீசனில் இந்த இந்த என்டையர் கோஸ்ட் லைனில் எல்லா இடத்துலையுமே கிராஸ் ஆகிறதுக்கான சான்சஸ்ஸு இருக்குது.
2: மேடம், தமிழ்நாடோட சைக்ளோன் சீசன் பற்றி சொல்ல முடியுமா?
3: இப்போ சொன்னேன் இல்லையா, தமிழ்நாடுக்கு மெயினாக வந்து அந்த ரெண்டு சைக்ளோன் சீசன் சொன்னேன் இந்தியாவை பொறுத்தவரையில். அதில் ப்ரீ மான்சூன் சைக்ளோன் சீசனில் தமிழ்நாட்டில் அதாவது தமிழ்நாடு தாக்கக்கூடிய சைக்ளோன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இது வரைக்கும் வந்து. ஏதோ ரெண்டோ மூணோ ஏற்பட்டிருக்கு இந்த பாஸ்ட். பட் போஸ்ட் மான்சூன் சைக்ளோன் சீசன் சொல்கிற இல்லையா அக்டோபர் நவம்பர் டிசம்பர், அது வந்து தமிழ்நாடு இஸ் வெரி மச் ப்ரோன் டு சைக்ளோன்ஸ் டியூரிங் தட் சீசன். அப்போ நமக்கு ஆக்சுவலாக வடகிழக்கு பருவமழை காலம். அந்த வடகிழக்கு பருவமழை காலத்திலேயே இந்த சைக்ளோன்ஸும் நம்ம தமிழ்நாடை தாக்குறது. ஸோ மழையே நார்மலான மழை ப்ளஸ் புயல்னால் ஏற்படக்கூடிய மழை மற்ற சேதங்கள் இதெல்லாம் சேர்த்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கான பீரியட் இது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தமிழ்நாடை பொறுத்தவரையில். நிறைய சைக்ளோன்ஸ் வந்து நவம்பர் டிசம்பரில் தமிழ்நாட்டில் கிராஸ் பண்ணியிருக்கு, நிறைய சேதங்களையும் விளைவிச்சிருக்கு, அதே சமயத்தில் மழையும் கொடுத்துருக்கு. இப்போ 2016 நீங்கள் பார்த்து ஞாபகம் வச்சுருந்தீங்க தெரியல, ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு மழையை பொறுத்தவரையில் ட்ரவுட் கண்டிஷன்ஸ் இருந்தது சுச்சுவேஷன். அது மழையே இல்லாமல் இருந்தது. டிசம்பர் மாதத்தில் ஒரு வாரதா சைக்ளோன் வந்தது. டிசம்பர் அந்த சுவாரதா சைக்ளோன்னால காற்று ஜாஸ்தி, சென்னையில் மட்டுமே பார்த்தா 1 lakh ட்ரீஸ் விழுந்ததுன்னு சொன்னாங்க. ஆமாம், அந்த சைக்ளோன் போது காற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அந்த சைக்ளோனில், பட் மழையும் கிடச்சிது. ஸோ ஒரு சைக்ளோன் வர்றச்சோ பார்த்தீங்கன்னா ஒரு சீசனல் ரெயின்ஃபாலில் ஒரு 10-20% வந்து சில இடங்களில் மழை கிடச்சிரும். ஸோ அந்த ஒரு சீசனுக்கு கிடைக்க வேண்டிய மழையில் ஒரு 10-20% அந்த ஒரு நாள் ரெண்டு நாளில் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெனிஃபிட்டாக போயிடும். மழையே இல்லாத அந்த சீசனுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, கொஞ்சம் மழை அதனால் கிடச்சதுனால, பட் ரொம்ப ஸ்ப்ரெட் அவுட்டாக இல்லை. ஒன்லி சென்னை திருவள்ளூர் இந்த 2-3 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் கிடச்சது மழை, மற்ற இடங்கள்லாம் ஒன்றும் பெருசாக அமையல கிடைக்கல, ரொம்பவே ட்ரவுட்டாக போயிடுது அந்த வருஷம். பட் சமயங்களில் வந்து மழையினால் சில அட்வான்டேஜும் இருக்குது, பட் மேஜராக சேதங்கள்னால நமக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் சைக்ளோன் கிராசிங்கிறது.
2: மேடம், தனுஷ்கோடின்னு ஒரு ஊரை கேள்விப்பட்டிருப்போம், அது சைக்ளோனால தான் டேமேஜ் ஆச்சா?
3: டேமேஜ் ஆச்சுன்னு இல்லை, அதாவது 1964 டிசம்பரில் ஒரு சைக்ளோன், ரொம்பவே இன்டென்ஸ் சைக்ளோன், ஸ்ரீலங்காவை கிராஸ் பண்ணி நமக்கு பாம்பன், அதாவது ராமேஸ்வரம் என்ட்ரார இடத்துல வய உள்ளே வருது. ஸ்ரீலங்காவில் எக்கச்சக்க சேதங்களை ஒரு பண்ணிட்டு ஸ்ரீலங்கா மேலே இருக்குது அதனால் நமக்கு கிடையாதுன்னு சொல்கிறார். ஸ்ரீலங்கா மேலே இருக்கிறதையே சைக்ளோனோடைய மிகவும் தீவிரமான பகுதி வந்து இந்தியா அந்த பாம்பன் மேலே வரத்துக்கான சான்ஸ் இருக்குது, அவ்வளோ க்ளோஸாக தானே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறது வந்து எக்கச்சக்க சேதங்கள் ஏற்பட்டு தனுஷ்கோடி, அதாவது ஒரு ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயினே வந்து தூக்கி அடிச்சுதுன்னு சொல்லுவாங்க, காற்று அந்த தனுஷ்கோடி மூழ்கிடுதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே அப்புறம் இப்போ தான் கோஸ்ட் சிட்டின்லாம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய நாள் யாருமே அந்த பக்கம் போல, யாருமே இல்லாமல் போய் அந்த எல்லாமே இடிஞ்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் போய் நிறைய சொல்லுவாங்க அந்த பர்டிகுலர் சைக்ளோனை பற்றி. ஸோ ரொம்பவே இன்டென்ஸ் சைக்ளோன் தனுஷ்கோடி வந்து மூழ்கடிக்கப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அப்போ ஒரு பேசஞ்சர் ட்ரெயினையே தூக்கி அடிச்சிருத்த அந்த சைக்ளோன்னு சொல்லுவாங்க, அப்படியே அத்தனை பேரும் போயாச்சு அதெல்லாம் சொல்லுவாங்க.
2: மேடம், சைக்ளோனோட பாதிப்பு வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குமா?
3: ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா நம் நிலம் பரப்பு வந்து வெவ்வேறு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக இருக்கும். மெயினாக நம்ம சொல்லணுன்னா வந்து கோஸ்டல் பேத்திமெட்ரின்னு சொல்லுவோம். கோஸ்ட்லைன் வந்து எவ்வளவு ஸ்டீப்பாக இருக்கோ இல்லை ஷாலோவாக இருக்கான்னு. கோஸ்ட்லைன் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருந்ததுன்னா சைக்ளோன் சுழற்றின் வரத்த கடல் நீரை உள்கொண்டுதுரும், ஸ்டாம் சர்ஜ்னு சொல்லுவோம். அப்போ வந்து ஸ்டீப்பாக இருக்கிற இடத்துல வந்து கடல் நீர் உள்புகிறது வந்து குறையும். அதே ஷாலோவாக இருக்கிற இடத்துல எக்கச்சக்கமாக கடல் நீர் உள்ளே வந்துடும். கடல் நீர் உள்ளே வரத்தினாங்க உப்பு நீர் உள்ளே வர்றச்ச உங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் லேண்டு எல்லாம் வேஸ்ட்டாக போயிருப்பேன். கஜா சைக்ளோன் போது கேட்டிருப்பீங்க, அப்படி இந்த டெல்டாவில் ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட்டாக போயிடுத்து, எல்லாம் உப்பு நீர் உள்ளே வந்துடுத்து, போட்டெல்லாம் தூக்கி அடிச்சிருத்துன்னு சொன்னாங்க. கோஸ்ட் லைனில் பார்க் பண்ணி இந்த போட்டெல்லாம் 200-300 மீட்டர் உள்ளே தள்ளி தூக்கி போட்டுருத்து காற்றுன்னு. அதே மாதிரி வந்து கடல் நீர் உள்ளே வந்துடுத்துன்னா அந்த இடமே வந்து அப்புறம் வந்து கல்டிவேபிளாகவே இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைஞ்சிடும், ரொம்ப கஷ்டப்படணும் திருப்பி அதை திருப்பி அக்ரிகல்ச்சர் அது உள்ளே கொண்டு வரதுக்குன்னு. அது மாதிரி அது மாதிரி நல்ல ஒரு ஃபர்டைலான லேண்டில் வந்து ஒரு இன்டென்ஸ் சைக்ளோன் கிராஸ் ஆகிருச்சு, இந்த கஜா சைக்ளோனில் ஏற்பட்ட மாதிரி சேதங்கள் இருக்கும். அதே வந்து நீங்கள் இப்போ வர்தா மாதிரி சைக்ளோன் சென்னை மேலே கிராஸ் ஆன போது வந்து காற்றுனால ஒரு 1 lakh trees விழுந்துன்னு சொல்கிறோம். அதே மிக்ஜாங் சைக்ளோன் பாருங்கள், சென்னைக்குள்ளே வரல, மிக்ஜாங்னு ஒரு சைக்ளோனு

0: சென்னைக்கு க்ளோஸாக வந்துட்டு ஆந்திராவுக்கு போயிடுத்தது. ஆக்சுவலாக ரொம்ப க்ளோஸாக வந்தது சென்னைக்கிட்ட வந்து திரும்பி தான். அப்போ இன்டென்சிஃபையும் ஆச்சு. ரெண்டு நாள் தீத்தது மழை. அந்த மாதிரி மழை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி பார்க்குள்ளலாம் தண்ணி வந்ததுன்னு என்னென்னு நிறைய வீடியோஸ் பார்த்தோம் நம்ம. அது வந்து அந்த மாதிரி நமக்கு அந்த சைக்ளோன் வந்து ஆந்திராவுக்கு தான் போகக்கூடிய போக வேண்டிய சைக்ளோன். பட் சென்னைக்கு க்ளோஸாக வந்துட்டு ஆந்திராவுக்கு போச்சு. ஆந்திராவுக்கு போகணும்னு எதிர்பார்த்தது. பட் நமக்கும் மழையெல்லாம் ஓரளவுக்கு வரும்னு சொன்னோம். பட் நம்ம எதிர்பார்த்தது விடையுமே ஜாஸ்தி வந்து சென்னையில் அப்போ வந்து மழை பெஞ்சுது. அதிகன மழை வரைக்கும் போச்சு அப்போ. ஸோ வந்து ஒவ்வொரு அதே மாதிரி வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்போது வெஸ்ட் பெங்கால்லாம் சுந்தர்பன் காடுகள் அந்த மாதிரி காடுகளில் கிராஸ் ஆரச்ச சேதங்கள் இருந்தால் மக்களோ இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ பெருசா இருக்காது அந்த இடங்கள்ல. சோ உங்களுக்கான டேமேஜஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கும். இந்த காடுகள் மேல தாண்டி அப்புறம் உள்ள போறதுக்குள்ள அதோட கொஞ்சம் வீரியம் குறைஞ்சுதானே உள்ள போகும். சோ அப்போ நமக்கு அதனால தான் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எல்லாம் கோஸ்ட் லைனில் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ தட் நமக்கு வந்து பெருசாக. பட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கோஸ்ட் லைன் ஒட்டியே வந்து நிறைய பேர் வாழ்வு வீடு கட்டிட்டு இருக்காங்க. டெய்லி காலத்தில் கடலுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு அப்படி இருக்கிறது என்னாகும்னா சேதங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்தந்த இடத்துக்கான பாப்புலேஷன் எப்படி, அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி, அந்த அது பொறுத்து தான் இருக்க ஏற்படக்கூடிய சேதங்கள். ஒரு ஃபர்டைல் அக்ரிகல்ச்சரல் லேண்டு வந்து அப்படியே யூஸே இல்லாமல் போயிடுதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஆச்சு. அதே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஐடி பார்க்லலாம் தண்ணி வந்து அப்படி ஒரு கஷ்டம் வந்து சென்னை கிட்ட வரத. ஸோ அந்தந்த அதே மாதிரி ஒரு காடுகள் மேலே கிராஸ் ஆரச்ச சேதங்கள் வந்து மக்களுக்கு ஏற்படக்கூடிய சேதங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சி இருக்கலாம். அது எல்லாத்தையும் சேதங்கள் ஜாஸ்தி தான் இருக்கும். பட் நமக்கு ஏற்படக்கூடிய கொஞ்சம் குறை, அது வெவ்வேறு இடத்துல. ப்ளஸ் வந்து பேத்திமெட்ரி வந்து ஸ்டீப்பாக இருக்கா ஷாலோவாக இருக்கா கோஸ்ட் லைன். ஷாலோவாக இருக்கிற இடத்துல கடல் நீர் உள்ள வரத்துக்கு ஜாஸ்தி சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து ரொம்பவே சேதங்கள் ஏற்படும். ஸ்டீப்பாக இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியா ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு.
1: மேடம், புயல்னு பொதுவா சொல்றோம், ஆனா வருஷம் வருஷம் ஒவ்வொரு புயலுக்கும் ஒரு பேர் கொடுக்குறாங்க. இந்த பேர் எப்படி சுட்டப்படுது?
0: புயலுக்கு வந்து இப்போ நமக்கு இங்கே இந்தியாவில் எடுத்தோம்னா நம்ம வந்து நார்த் இந்தியன் ஓஷன் பேசினில் இருக்கோம். இந்த ஓஷன் பேசினில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் எங்கெல்லாம் சைக்ளோன் வந்து அஃபெக்ட் பண்ண எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு குழு இருக்கு. அவங்க எல்லாரும் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு எட்டு நேம்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் ஆளுக்கு எட்டு நேம்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் வச்சு கண்ட்ரி வைஸ் வந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் நேம்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்த நேம்ஸையும் இந்த கண்ட்ரியில் ஃபர்ஸ்ட் நேம், இந்த கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் நேம், இந்த கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சாச்சு அப்புறம் இந்த கண்ட்ரியோட செகண்ட் நேம், அடுத்து அந்த செகண்ட் நேம் அப்படின்னு வந்து லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவாங்க. அந்த லிஸ்ட் படி தான் ஒன் ஆஃப்டர் அனதர் வந்து ஒரு ஒரு சைக்ளோனுக்காக பேர் கொடுத்துட்டே வருவாங்க. அந்த லிஸ்ட் எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்த லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க.
1: மேடம், நம்ம என்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும் புயல் அப்போ?
0: புயல் வந்து உங்களுக்கு ரெண்டு நாள் முன்னாடி கிடைக்கிறதுனாக்க நீங்கள் வந்து என்ன காற்றுனால் வரக்கூடிய சேதங்களும் ஜாஸ்தி, மழையினால் வரக்கூடிய சேதங்களும் ஜாஸ்திங்கிறத கண்டு வச்சுக்கணும். எஸ்பெஷலி வந்து எலக்ட்ரிக்கல் சப்ளை எல்லாம் போயிடு கட் ஆஃப் ஆகிடும். ஸோ வீட்டில் வந்து லேண்டர்ன் வச்சுக்கணும், ஒரு டார்ச் வச்சுக்கணும், ஒரு மினிமம் ஃபுட் சப்ளை வச்சுக்கணும். சிம்பிளாக ப்ரெட்டோ ரொம்பவும் ஹெவியாக சாப்பிடாமல் கொஞ்சம் வீட்டில் வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க வந்து ஒரு மினிமம் தான் முன்னாடி இது ஃப்ளட்டுக்கு சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு மெடிக்கல் கிட்டு அண்ட் க்ரோசரி, ஒரு க்ரோசரினா சமைக்கிறதுக்கு வேண்டியது இல்லை, முக்கியமாக ஒரு பட்டர், ஒரு இது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்சிக்கு ஃப்ரூட்ஸு இது மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். எனி டைம் கண்டினியூஸாக வந்து கவர்மெண்ட் கைட்லைன்ஸு ரேடியோவில் கேட்டுகிட்டே இருங்க. டிவி பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம், முடியாதவங்களுக்கு இல்லைன்னா அங்கங்கே எப்படி எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் இருக்கும், எப்படி வந்து இன்டர்நெட் ஒர்க் ஆகும் நமக்கு தெரியாது. பட் என்ன உங்களுக்கு சோர்ஸ் இருக்கோ அதுலேருந்து கேட்டுட்டு ரேடியோவில் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். கேட்டுகிட்டே இருந்தீங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி வந்து இவாக்குவேஷன் தேவைப்படுற லோ லைன் ஏரியாவில் இவாக்குவேஷன் தேவைப்பட்டால் போகணும். இல்லாட்டி அவங்கவுங்க இடத்துலேயே அனாவசியமாக வெளியே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு தவிர்த்துடணும். இந்த மாதிரி வர கிராஸ் ஆக போகிறதுன்னு சொல்லிட்டாங்கன்னா வெளியே போகிறது தவிர்த்தணும். ஏதாவது பிளான்ஸ் இருந்தால் கூட நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட்போன் பண்ணி போகிறது பெட்டர். வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். கூடிய உள்ள சாப்பாடு மெடிக்கல் எல்டர்லி பீப்புளெலாம் கூடிய மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுக்காமல் கொஞ்சம் மேலே முன்னாடியே கூட்டிகிட்டு போய் உட்காந்து வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி குழந்தைங்களையும் இன்கேஸ் தண்ணியோ இது உள்ளே வந்துட்டு ஏதோ ஆச்சுனாக்கா ஈஸியாக இருக்கும் நமக்கு அவங்கள அந்த சமயத்தில் டிஸ்பிளேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. தாழ்வான பகுதிகளில் இருக்கவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும் என்னென்ன கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து தண்ணி வந்து உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து தண்ணி உள்ளே வரதுக்கான சான்சஸ் நம்ம வீட்டில் எடுத்து ரொம்பவே லோ லைங் ஏரியாஸ் தெரிஞ்சு அனுப்புறாங்க. சாண்ட் பேக்ஸ்லாம் கூட ரெடியாக வச்சுருப்பாங்க, மணல் மூட்டைகள் வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்குது அப்படி வெளியே போட்டு வைக்கிறதுக்கு. அது மாதிரி ரொம்ப தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது.
1: மேடம், கிளவுட் பர்ஸ்ட் இது நம்ம எப்பயாவது நியூஸில் கேள்விப்படுவோம், பட் அது கேள்விப்படும்போது அதோட டேமேஜ் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிளவுட் பர்ஸ்ட்னா என்ன?
0: க்ளவுட் பர்ஸ்ட்னா ஒரு சிம்பிளாக சொல்லணும், நம்ம தமிழில் வந்து பொத்திக்கிட்டு கொட்டுதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதோடைய ஒரு டெக்னிக்கல் இது ஒரு டேர்ம் தான் இது க்ளவுட் பர்ஸ்ட். அதாவது ஒரே ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு 10 சென்டிமீட்டர் மழை ஒரு இடத்துல பெஞ்சுதுன்னா அதை வந்து க்ளவுட் பர்ஸ்ட்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். அவ்வளோதான் சிம்பிள் டெஃபினேஷன். அதுதான் அதுக்கு இது வந்து எப்போல்லாம் ஏற்படும்னு கேட்டாக்க

0: வெப்ப அலைன்னு சொல்கிறது. இது முக்கியமாக வந்து கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வு. இது வந்து ஹீட் வேவ்னு சொல்கிறதுக்கு மெயினாக வந்து வெப்பந்தான். அந்த வெப்பம் வந்து எப்போ வந்து அது வெப்ப அலைன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்திய வானிலைத்துறை எடுத்தனா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க, ஒரு 40 டிகிரி செல்சியஸ், அதாவது சமவெளிகளில் 40 டிகிரி செல்சியஸை தாண்டற சமயங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டற சமயங்களில் அது வந்து இயல்பை விட ஒரு 4.5-6.4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூடுதலாக இருந்ததுன்னா அது வந்து வெப்ப அலையை சாரும் ப்ரொவைடட் 2 நாள் கண்டினியூஸாக அப்படி இருந்தால். அதே 6.5 அதுக்கும் மேலே, அதாவது இயல்போட 6.5 டிகிரி செல்சியஸோ அல்ல அதுக்கும் மேலேயா இருந்ததுன்னா அது வந்து தீவிர வெப்ப அலைக்கு சேரும். அதே மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் இடத்துல எங்கே மெஷர் பண்ணுறோமோ, 2 ஸ்டேஷன்ஸில் அது மாதிரி இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாலே வெப்ப அலை வீசுறதுன்னு சொல்லலாம். ஒரு 2 நாளுக்கு மினிமம் இருக்கணும், ஒரு முதல் நாளே சொல்ல மாட்டாங்க, அடுத்த நாளும் அது நீடிக்கிற பட்சத்தில் சொல்லுவாங்க. அதோட வார்னிங் வந்து ஸ்டேஜ் வந்து கூட்டிகிட்டே போகும். முதல்ல வந்து 2 நாளுக்கு இருக்கிற வரைக்கும் வந்து ஒரு அலர்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு 4 நாளுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு ஆரஞ்சு கலர், முதல்ல எல்லோவில் கொடுப்பாங்க, அப்புறம் ஆரஞ்சு கலரில் போவாங்க. அதுக்கப்புறம் வந்து வந்து தீவிர வெப்பலையிருக்கும் இல்லை 6 நாளுக்கு வெப்பலையோ தீவிர வெப்பலையோ சேர்த்து ஒரு 6 நாளுக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுங்கிறத வந்து ரெட் வார்னிங்கே கொடுப்பாங்க. ஏன்னா தெலுங்கானா அப்புறம் நார்த்தில் பார்த்திங்கன்னா பீகார் அப்புறம் வந்து ராஜஸ்தான் இங்கெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக டெம்பரேச்சர்ஸ் ஏறுற சமயங்களில் வந்து இது ரொம்பவே வந்து ஃபேட்டலாக சில சமயத்தில் ஆகிடும். அதனால் வந்து வார்னிங்ஸ் கொடுப்பாங்க. அது இயல்பை விட ஜாஸ்தியாக டெம்பரேச்சர் ஏறுறது, அது வந்து எவ்வளோ ஏறுறதுங்கிறத பொறுத்து இருக்குது. ஆனால் மினிமம் வந்து 40 டிகிரி செல்சியஸ்னு சமவெளியில், அதே வந்து சமவெளியிலேயே வந்து கோஸ்ட் ஒட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அங்கே வந்து ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற இடங்களில் வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருந்தாலே வந்து அதோட இம்பாக்டும் ஜாஸ்தியாக இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட். அதனால் வந்து 37 டிகிரி செல்சியஸை தாண்டினாலே கோஸ்ட் லைனில் கோஸ்டல் ஏரியாஸில் 37 டிகிரி செல்சியஸ் தாண்டினாலே இப்போ வந்து இயல்பை விட டெம்பரேச்சர் வந்து 4.5 மேலே போகிறது அப்படிங்கிறத வந்து வெப்ப அலைங்கிற கிளாசிஃபிகேஷனில் வரும். மலைப்பகுதிகளில் 30 டிகிரி செல்சியஸ் 30 டிகிரி செல்சியஸ் தான் த்ரெஷ்ஹோல்டு, அதுக்கும் மேலே போகிறத வந்து இயல்பை விட எவ்வளோ ஜாஸ்தியாக 4.5 மேலே போகிறதா இல்லை 6.5 மேலே போகிறதா அப்படிங்கிற டிகிரி செல்சியஸ் எல்லாமே அவருக்கு இதை வச்சு வெப்ப அலையா தீவிர வெப்ப அலையான்னு நிர்ணயித்து சொல்லுவாங்க. கண்டினியூஸாக 2 நாள் இருக்கா 3 நாள் இருக்கா இல்லை எதிர்பார்க்கப்படுறதுங்கனாக்கா வார்னிங் கொடுத்துருவாங்க.
1: மேடம் இந்த ஹீட் வேவ்ல என்ன வகையெல்லாம் இருக்கு?
0: வகைன்னு சொன்னா ரெண்டு சொன்னேன் பாத்தீங்களா, வெப்ப அலை தீவிர வெப்ப அலை ரெண்டு விதம். இதுலேயே வந்து ரொம்ப சஸ்டெயின்டாக இருக்கக்கூடியதாக இருந்தால், அதாவது வந்து ஒரு சின்ன சின்ன ஒவ்வொரு இடத்துல ஐசோலேட்டடாக இருக்கக்கூடியதாக சுச்சுவேஷன் இருக்கலாம், இல்லை பெரிய பரப்பளவில் இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து அதுக்கு வந்து கேட்டகரின்னு கிடையாது, சிவியரில் வரும். அது ரொம்பவே 6.5 டிகிரி 5 டிகிரி செல்சியஸ் மேலே போச்சுன்னா நீண்ட நாளுக்கு வந்து வெப்பலையாக இருக்குன்னாலும் அதோடைய தாக்கமும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ ரெண்டு கேட்டகரி தான், பட் வந்து எத்தனை நாள் இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு வார்னிங்ஸை கொடுக்கறது.
1: மேடம் நம்ம பொதுவாக சொல்லலாம் வெயில் காலம்னு சொல்லுவோம், இந்த வெயில் காலத்துக்கும் இந்த வெப்ப அலைக்கும் என்ன வித்தியாசம்?
0: இப்போதான் வெயில் காலம் வந்து பேசிக்காக இந்த சீசன், அதாவது சம்மர் சீசன். இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்தோம்னா சம்மர் சீசன்னு சொல்கிறது வந்து மார்ச் ஏப்ரல் மே. பட் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சில நாட்களில் தான் வந்து அந்த அதிகபட்ச வெப்பநிலை வந்து 40 டிகிரி செல்சியஸ் தொடுறது, இயல்போட 4.5 டிகிரி செல்சியஸ் ஆகுது, குறைந்தபட்சம் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறது எல்லா நாளும் நடக்காது. என்றைக்கு நடக்கிறதோ அன்றைக்கி தான் அந்த வெப்பநிலைங்கிற கிளாசிஃபிகேஷன் கீழே வரும். அது தவிர இன்னும் கோஸ்டல் ஏரியாஸில் பார்க்க போனால் வெப்ப அலைங்கிற கிளாசிஃபிகேஷன் வரலனா கூட ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து ஹாட் அண்ட் ஹியூமிடுங்கிற சுச்சுவேஷன் வரும். அதாவது ஒரு 37 டிகிரி செல்சியஸ் தாண்டி எடுத்து 4.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூடலை இயல்புலேருந்து நாலும், 3 டிகிரி செல்சியஸ் கூடினாலுமே வந்து ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து டிஸ்கம்ஃபர்ட் ஸ்வெட்டிங்னால வரக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட்னால வந்து வார்னிங்ஸ் கொடுப்பாங்க. ஹாட் அண்ட் ஹியூமிட்னு ஒரு கேட்டகரிஸ் வச்சு அதுக்கு வார்னிங் கொடுப்பாங்க.
1: மேடம் இப்போ வெப்ப அலை வருதுன்னா என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கலாம்?
0: மெயினாக வந்து வெப்ப அலையில் வந்து நீங்கள் காட்டன் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணும், வெளியே பொறுத்த அம்பரலா யூஸ் பண்ணும், கூடிய மட்டும் ஓவர் ஹெட் சான்றுக்கல மத்தியானம் 12-3 அந்த நேரத்தில் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறது தவிர்க்கணும். எஸ்பெஷலி ஏதான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, வயசானவங்க, குழந்தைங்க இவங்கன்னா வந்து வந்து இந்த 12-3 வரைக்கும் வந்து ஓப்பன் சன்னுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. போனால் அம்பரலா எடுத்துகிட்டு போங்க, காட்டன் க்ளோத்ஸ் பண்ணி தண்ணி நிறைய குடிக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும், ப்ளஸ் வந்து மோர் வாட் எவர் தட் வில் மேக் யுவர் பாடி கூல் அது கண்டினியூஸாக எடுத்துக்கிறது நல்லது. இப்போ கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நைட்லேயுமே வந்து கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது, நமக்கு வந்து ஹியூமிடிட்டியும் ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்வெட்டிங் ஜாஸ்தியாக இருக்குங்கிறத தண்ணி நிறைய குடிச்சுட்டே தான் இருக்கணும்.
1: மேடம் நிலச்சரிவு, அதாவது லேண்ட்ஸ்லைடு அப்படின்னா என்ன?
0: நிலச்சரிவுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து ஒரு மலையோ ஒரு பகுதிகளில் ஒரு போர்ஷன் ஆஃப் நிலம் வந்து கட் ஆஃப் ஆகிட்டு சரிஞ்சு விழருது. அது மலையிலேருந்து முக்கியமாக வந்து மலை பிரதேசங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வு இது. ஒரு எதனால் இப்படி நடக்கும்னா ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை வேறு சில காரணங்கள்,

0: நிறைய மழை பெஞ்சு, இப்போ என்ன நிறைய மழை பெஞ்சிட்டு என்ன ஆகுனா, இப்போ வந்து அந்த அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து இருந்த மலைகளெல்லாம் மரங்களெல்லாம் வெட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி இருக்கிற இடத்துல என்ன ஆகும்னாக்கா வந்து தண்ணியை வந்து உள்வாங்கிக்கிறதுக்கு இப்போ மலை மரங்கள் வந்து அதோடய ரூட்ஸ்லேருந்து இழுத்து தண்ணி உள்ளே வச்சுக்கும். மரங்களெல்லாம் வெட்டிட்டாங்கிறத தண்ணியை வந்து உள்ளே இழுத்து வச்சுக்கிறதுக்கு எதுவும் இல்லாத பட்சத்தில் ஓடிடும். ஓடுறது மணலையும் சேர்த்து இழுத்துட்டு போனால் சாயில் வந்து லூஸாக போயிடும். சாயில் லூஸாக இருக்கிற சுச்சுவேஷனில் நல்ல மழை பெய்யறது என்ன ஆகும்னா கட் ஆஃப் ஆகிட்டு டக்குன்னு வந்து சரிஞ்சிடும். அது மாதிரி தான் வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கிறது வந்து மெயினாக மலைப்பகுதிகளில் ஜாஸ்தியாக வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. மட்ஸ்லைட்ஸ்னு சொல்லுவோம், அதாவது பெரிய லேண்டில் ஒரு பட்டி ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் லேண்டு மட்டும் ஒரு மணல் பகுதிகள் மட்டும் விழறதுனாக்கா மட்ஸ்லைடுன்னு சிம்பிளாகவும் இருக்கும். பெரிய பரப்பளவு இருக்கக்கூடிய லேண்டு அப்படியே வந்து இறங்கி வருது விழருது இப்படிங்கிறத வந்து லேண்ட்ஸ்லைடுன்னு சொல்கிறது உண்டு.
1: ஆனால் வந்து நிலச்சரிவில் என்னென்ன வகையெல்லாம் இருக்குது?
0: வகைன்னு சொல்லுவாங்க, எது விதவிதமாக ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது வந்து ஒரு மேலே ஒரு மலை உச்சியிலேருந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷன் கட் ஆஃப் ஆகிட்டு அப்படியே கீழே விழலாம், ஃப்ரீ ஃபால், அப்படியே மேலேருந்து கீழே விழுந்துடலாம். அது வந்து மலையிலேருந்து தூக்கி போட்ட விடுற மாதிரி வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ரேர். பட் ஆனால் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்குது. மெயினாக எப்படி நடக்கும்னா மலையில் லேசாக மலையை ஒட்டி அப்படியே மலை சர்ஃபேஸில் சரிஞ்சின்னு வரும். அது அப்படியே ஒரு லேண்டு கட் ஆஃப் ஆகிட்டு ஒரு ஒரு அதில் இருக்கக்கூடிய மண் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மரம் செடிகள் சேர்ந்து அப்படியே சேர்ந்து நகர்றதுங்கிறது அது ஒரு விதமான ஒரு ஸ்லைடு லேண்ட்ஸ்லைடு. இல்லை என்ன ஆகலாம், எல்லாம் சேர்ந்து மற்ற மண் அப்புறம் மேலே இருக்கக்கூடிய கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்து அப்புறம் அதோட டெப்ரி அப்புறம் வந்து மரங்கள் விழுந்து எல்லாமே சேர்ந்து அடிச்சுட்டு ஓடி கீழே வருது, அது ஒரு விதமான லேண்ட்ஸ்லைடு. மலையிலே தரை மட்டத்துக்கு கொஞ்சம் மேலே பெரிய பெரிய ராக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ராக்ஸ் வந்து அப்படியே தலைகீழே விழலாம், ஒரு உருண்டு விழறதுங்களாங்களே, மேல் மேலே இருக்கு மேலே போர்ஷன் கீழே வருது உருண்டு விழருது, அது மாதிரி விழுறது டாப்லிங்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு விதமான லேண்ட்ஸ்லைடு தான். ஸோ இது இந்த மாதிரி விழறதுக்கு வெவ்வேறு விதமாக விழறத வச்சு நாலஞ்சு நேம்ஸில் சொல்லுவாங்க. பட் பேசிக்லி வந்து மேலேருந்து கீழே சரிஞ்சு விழறது தான். எப்படி விழறது எது விழறதுங்கிறத வச்சு நாலஞ்சு டிஃப்ரெண்ட் நேம்ஸில் சொல்கிறாங்க.
1: மேடம் அவலஞ்ச் அதாவது பனிச்சரிவு அப்படின்னா என்ன?
0: அதாவது பனிப்பாறைகள், அதாவது ரொம்பவே ரொம்ப காலத்தில் இப்போ ஹிமாலயன் பெல்ட்லாம் வந்து ரொம்ப ஹைட்லலாம் பார்த்தீங்கன்னா பனிப்பாறைகள் அப்படியே மேலே மேலே மேலே பனி மேலே மேலே மேலே ஒரு உறைஞ்சி உறைஞ்சி இருந்து இருந்து பெரிய பெரிய பாறையாக இருக்கிறது. அது வந்து ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அந்த பாறைகள் வந்து ஒரு ஒரு இடத்துல கட் ஆஃப் ஆகிட்டு சரிஞ்சு விழருது, அது அவலஞ்சுன்னு சொல்கிறது. இது வந்து இந்த அவலஞ்ச் வந்து பனிப்பாறைகள் சரிவுன்னு வச்சா கூட இது வந்து பழைய பனியை மேலே மேலே மேலே படிஞ்சு விழுறது ஒன்று, கிளேஷியர்ஸ் டைப் அது. அது தவிர வந்து புதுசாக ஏற்படக்கூடிய பனி, இப்போ பார்த்திங்கன்னா வந்து யூரோப் அந்த கனடா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் நார்தர்ன் லேட்டிடியூட்ஸ் இருக்கக்கூடிய இல்லை மாதிரி எக்ஸ்ட்ரீம் சதர்ன் லேட்டிடியூட்ஸ் இருக்கவங்களாம் வந்து வின்டர் கேம்ஸ்லாம் வைப்பாங்க, ஸ்கீயிங் அதெல்லாம் அதில் எல்லாம் ஸ்னோ எல்லாம் அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக ஏற்படக்கூடிய பனி அதுவே வந்து என்ன ஆகும்னாக்கா ஒரு ஸ்லாப் ஸ்லாபாக கட் ஆஃப் ஆகி விழும். இப்போ அது மாதிரிலாம் வரது நிறைய இந்த மாதிரி வின்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் வைக்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா வந்து சில ஆக்சிடென்ட்ஸ்க்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து பேசிக்கலாக கிளேஷியர்ஸ்ங்கிறது வந்து பழைய மேலே மேலே மேலே பனி மேலே விழுந்து பழைய காலத்து பனி வந்து வெப்பத்தினால உருக ஆரம்பித்து கொஞ்சம் கட் ஆஃப் ஆகிட்டு விழறதுங்கிறது தான் மெயினாக நமக்கு இங்கே நமக்கு இந்தியாவில் ஹிமாலயன் மெல்ட்டில் நடக்கக்கூடிய கிளேஷியர் அவலஞ்சஸ்.
1: மேடம் இந்த பனிச்சரிவு எதனால் வருது?
0: அதாவது ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால, அதாவது ஒரு பெரிய சாலிடாக இருக்கக்கூடிய பனிப்பாறையில் ஒரு காரணத்தினால ஒரு பிரேக் ஏற்படணும். அது வந்து நமக்கு சம்டைம்ஸ் வந்து எர்த்குவேக்னாலேயும் அது நடக்கலாம், இல்லை மெயினாக வந்து இப்போ வந்து கிளேஷியல்னால் வந்து என்ன சொல்கிறோம் நம்ம உருகிறதுன்னு சொல்கிறோம் நம்ம, ஏன்னா வந்து குளோபல் வார்மிங் ஆகிட்டுருக்கு, பனிப்பாறைகள்லாம் உருக ஆரம்பித்து ஓட ஆரம்பிக்கும், இது ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கிறதா கிளைமேட் சயின்ஸ் படிக்கிறவங்களாம் கேட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர் ஏறுறதுனால ஒரு கொஞ்சம் உருக ஆரம்பித்து உருக ஆரம்பிக்கிறது என்ன ஆகும், மெயின் சாலிட் ஸ்டாக்கில் ஒரு போர்ஷன் கட் ஆஃப் ஆகிடும், அந்த எங்கே உருகியிருக்கோ அங்கே ஒரு லைன் கட்டை வந்து பிரிஞ்சிடும், பிரிஞ்ச போர்ஷன் வந்து இறங்கி அப்படியே சரிஞ்சு விழ ஆரம்பிச்சிடும். அது மாதிரி விழுறது வந்து நம்ம கிளேஷியல் அவலஞ்சஸ். மெயினாக வந்து ஹீட்டிங்னால ப்ளஸ் வந்து உங்களுக்கு சில சமயங்களில் வந்து பிரேக்ஸ் ஏற்படலாம், ஒரு எர்த்குவேக்னாலேயோ இல்லை வேறு சில காரணங்களாலோ சில அதிர்வுகள்னால அந்த பாறை வந்து பிரேக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்தால் இந்த மாதிரி விழறதுக்கான சான்சஸ்.
1: மேடம் இந்த பனிச்சரிவில் என்ன வகையெல்லாம் இருக்குது?
0: வகைன்னு சொல்கிறத விட அதாவது என்னென்னா மேலே கிளேஷியல் நான் ஒன்று சொன்னேன் கிளேஷியல் டைப்பு, இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து புதுசாக ஏற்படக்கூடிய பனியிலே வந்து பவுடராகவே இருக்கும் சில சமயம் பவுடர்ஸ்னும், அதுலேயே வந்து அப்படியே வந்து தூளாகவும் பவுடராகவும் விழலாம், அது ஒரு டைப்பான இது. இன்னொன்று வந்து அதே கொஞ்சம் உறைஞ்சி ஒரு சாலிடாக ஆகிட்டு அதில் ஒரு ஸ்லாப் ஆட்டும் கட் பண்ணி விழலாம். ஸோ இது மாதிரி வந்து இது வந்து என்ன சொல்லுமா, இது வந்து டைப்புன்னு சொல்ல முடியாது, விதவிதமாக நம்ம பார்க்கலாம், எப்படிலாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரென்சஸ் தான் இந்த கிளேஷியல் இது. அது வந்து ஸ்லாப் டைப்புன்னு சொல்லுவாங்க, இது பவுடர் டைப்புன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். பட் பேசிக்கலி வந்து பனி வந்து

0: விழறது தான், சரிஞ்சு வர்றது தான் விழுந்து.
1: மேடம், மனிதர்கள் எப்படி பூமியை பாதுகாக்கலாம் இயற்கை பேடுகளில் தவிர்க்கிறது?
0: தவிர்க்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா இயற்கைங்கிறது இயற்கை தான், அதனால தவிர்க்கிறதுங்கிறது கஷ்டம்தான். பட் வந்து எப்படி நம்ம வந்து அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல தான் இருக்கணும். மெயினாக வந்து இப்போ வந்து சுற்றுச்சூழல் நிறைய கேம்பெயினிங் போயிட்டு தான் இருக்குது. குளோபல் வார்மிங் சொல்லிட்டு இருக்காங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சினாரியோ சொல்கிறாங்க. பூமியோட வெப்பம் வந்து இந்த அளவுக்கு ஏறி, இந்த மாதிரி இந்த ரேட்டில் ஏறித்துனா இந்த மாதிரி விளைவுகள், இந்த ரேட்டில் ஏறித்துனா இந்த மாதிரி 2-3 சினாரியோஸ் கொடுக்குறாங்க ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம். அப்படிலாம் இருக்கிறத வந்து நம்ம வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து சுற்றுச்சூழலில் வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுற மாசுகள் வந்து எவ்வளோ குறைக்கணும், எப்படி குறைச்சி வைக்கணும்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும். நம்ம சைட்லேருந்து வந்து கூடிய மட்டும் வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இப்போ சொல்கிறாங்க போடாதீங்கன்னு, என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே கூடிய மட்டும் நம்ம இயற்கையை நம்ம வந்து அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து அடாப்டேஷன் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். எஸ்பெஷலி வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறது அட்மாஸ்ஃபியருக்கு குறை வந்து மினிமைஸ் பண்ணுன்றாங்க. அதே மாதிரி தான் வந்து இப்போ அதுக்காக நிறைய பேர் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட்லேயே நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வச்சுருக்காங்க இப்போ கிளைமேட், அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்தப்படுத்த நமக்கு ஸ்ட்ரீம்லைன் ஆகிட்டு இருக்கும் இந்த ஆக்ஷன்ஸ் நமக்கு.
2: இதுவரை இயற்கை பேரிடர்கள் குறித்து இந்திய வானிலை துறையின் முன்னாள் விஞ்ஞானி முனைவர் பி கீதா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
1: நிறைவு பெறுகிறது அறிவியல் நேரம் நிகழ்ச்சி. நேரம் இப்போது 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது காற்றலையில் உலாவருகிறது காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் அந்த ஒரு நிமிடம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி.

காற்றோடு கலந்திடுவ நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலிக்கும் அடுத்த பாடல் விருமாண்டி படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் கமல்ஹாசன், ஸ்ரேயா கோஷல்.

காற்றோடு கலந்துட்ட இனிய கானங்கள் ஒலிக்க கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்மையத்தில் பதிவாகிய அதிகாலை வெப்பநிலை 35.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 71%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்மையத்தில் பதிவாகிய அதிகாலை வெப்பநிலை 36.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.2 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 69%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் தமிழ் பூங்கனி மொழி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை, 4 அறிவோம் சணல் சாகுபடி வளமான வாழ்வாதாரம் எழுதி வழங்கியவர் வி. லீலாவதி அவர்கள், தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் ரூபேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் பகுதி 2, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரைகாணம் ஒலிக்க கேட்கலாம். காலை 7:45 நகர்வலத்தில் அடல் ஓய்வூதிய திட்டம் ஜி. இந்துமதி அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8 மணிக்கு தரம் எனும் தாரக மந்திரம் உலக தர நிர்ணய நாள் குறித்த உரை வழங்குபவர் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். நாளை காலை 8:30 சக்தி உலா ஐஸ்வர்ய மகுடதாரிணி முசிறி வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமியின் தரிசனம் அமைப்பு எஸ். கோபாலகிருஷ்ணன், ஆர். வெங்கடேஸ்வரன். 8:45 திரைகாணம், 9 மணிக்கு நவராத்திரி இசை விழா சுனில் ஆர். கார்கியான் அவர்களின் பாட்டு, எஸ். வரதராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஆர். ராமன் அவர்கள் மோர்சிங். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் ஜி. ஆர்த்தி அவர்களின் பாட்டு, பி. ஞான்தேவ் அவர்கள் வயலின், ஜே. வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி வாங்க பேசலாம், அழகுக்கு அழகு சேர்க்க அழகு கலை நிபுணர் கே. ஷாலினி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம், ஆரோக்கிய உணவு பற்றிய தகவல். நிறைவாக உங்களுக்காக சொத்து பிரச்சினைக்கு சட்ட தீர்வு, இதில் வழக்கறிஞர் எஸ். ராதா அவர்கள் தரும் தகவல்கள். பிற்பகல் 2:15 திரைகாணம், 2:40 விளையாட்டு அரங்கம். தடை தாண்டுதல் வீரர் எஸ். சுபாஷ் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் முதல் பகுதி. மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, இரவு 7 மணிக்கு திரைகாணம். 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் என். செல்வன் ஜபராஜ்.

7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். கால்நடைகளில் ஒட்டுண்ணி நிர்வாகம் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவர்கள் வழங்கும் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நாளை இரவு 8:05 திரைகாணம், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசையில் டி வி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம், 10:45 காற்றோடு கலந்திடவா. இதுவரை நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தீர்கள்.